பாருங்க இங்க க்ளோஸ் பண்ணீங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க.

இந்த இதமான காலை பொழுதில் நேயர்கள் அனைவருக்கும் சுகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 பாத்திர மத மாதம் 28 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் 19 நாள் சனிக்கிழமை நேரம் 5:56 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை அலைவரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. குரலோசை.

96. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். இனிவை கூறல் அதிகாரத்திலிருந்து இக்குறட்பாவிற்கான விளக்கம் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து எடுக்கப்பட்டது. பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின்.

குரலோசை கேட்டீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் லலிதா ஜுவல்லரி. நேரில் இன்று காலை 10:30 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி வித்யா பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நடைபெறும் எதிர்கால சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 என்ற 2 நாள் சர்வதேச மாநாட்டை தொடக்க விழாவின் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்று காலை 7:30 நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி.எம். திவ்யசாந்தி அவர்கள். அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா. சரஸ்வதி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெயின் இன் சொல்லும்போது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் எஸ் சிவஸ்ரீ, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 லலிதா ஜுவல்லரி வைக்கிங் பனியன் பிரிப்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு, 8:30 துள்ளிவரும் பாட்டு, 8:45 திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது தென்கோகுளம் கும்பகோணம் ஊத்துக்காட்டு காளிங்க நர்த்தன பெருமாள் கோயில், 9:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே. முருகேசன் அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 10:05 சொல் அரங்கம் தமிழில் மருவிய சொற்கள் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வழக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை, பாரதி பால் வழங்கும் பசும் தளிர் பங்கேற்கும் தளிர் எஸ். சிவஸ்ரீ, 12:55 எழுதல் என தொடங்கும் பாடல் பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன் மழை, 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக், 2:30 சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் கர்ம வீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி, 3:00 லலிதா ஜுவல்லரின் எல்எஸ்சி, மாலை 4:00 மடம் விழுகிறே பங்கேற்கும் நேயர் காரைக்கால் எஸ். கணேசன் அவர்கள், 4:30 வைக்கிங் பனியன் பிரிப்ஸ் வழங்கும் நன்வேண்டா, மாலை 5:15 திருமாலையின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது தென்கோகுளம் கும்பகோணம் ஊத்துக்காட்டு காளிங்க நர்த்தன பெருமாள் கோயில், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை, 6:00 வருவார் என தொடங்கும் பாடல் பாடியவர் மலையூர் எஸ். சதாசிவம் அவர்கள் பன்னிசையில், 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஎஸ்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்க என்று சொல்லும்போது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே. முருகேசன் அவர்கள், 6:45 லலிதா ஜுவல்லரியின் இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள்.

0: Survey 2026 by the Swedish Chamber of Commerce in India. Commerce and Industry Minister Piyush Goyal shared this information in a social media post. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: கோபம் என்பது மனிதனை அழிக்கும் மிக மிக மோசமான எதிரியாகும். அதனை பொறுத்து கொள்வதும் நல்ல குணங்களை வளர்த்து கொள்வதும் மிக உயரிய அறமாகும். கோபத்தை விடுத்து நற்குணங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை நீதி இலக்கியமான அறநெறிச்சாடம் அழகான பாடலில் அருமையான ஓமையோடு விளக்குகின்றது. அந்த பாடல் என்ன? உயிரும் உடம்பும் பிரிவு உண்மை உள்ளி செயிரும் சினமும் கடிந்து பயிரிடை புல் களைந்து நெல் பயன் கொள்ளும் ஒருவன் போல் நல் பயன் கொண்டு இருக்கற்பாற்று. இப்பாடலுடைய பொருள்தான் என்ன? உயிரும் உடம்பும் வேறு வேறாக பிரிந்து செல்வது உண்மையானது என்பதை நினைத்து உழவன் பயிர்களின் இடையே தோன்றிய களைகளை பிடுங்கி எரிந்துவிட்டு பயிரினை காத்து நெல்லாகிய பயனை அடைகின்றான். அவனை போல் மயக்கத்தையும் கோபத்தையும் நீக்கிவிட்டு இன்பத்துக்கு காரணமாகிய நல்வினையை மேற்கொண்டு நடத்தல் நல்லது என்று கூறுகின்றது. இப்பாடலின் ஆழமான கருத்து என்ன தெரியுமா? கூடுவிட்டு உயிர் உடலை விட்டு பிரியும் நாள் வருமே, தேடறிய உண்மை நெஞ்சில் தினமும் நினைக்கணுமே. நெல் விளையும் வயலினிலே நெருங்கி வளரும் களைகளைப் போல் நம்முள் வளரும் சினத்தினையும் தீய வினையையும் களைந்திடணுமே. புல்லை நீக்கி நெல் மணிகள் போற்றி சேர்க்கும் உழவன் போல் தீமையை நீக்கி நன்மைகளைச் சேர்த்து மன அமைதி கொள்ளணுமே. எனவேதான் வள்ளுவரும் வெகுளாமை என்ற அதிகாரத்தையே அமைத்துள்ளார். கோபம் என்பது உன்னை மட்டும் அழிப்பதல்ல, உன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. சுற்றம் நட்பு எல்லாவற்றையும் அழிக்க வல்லது என்பதையே வள்ளுவர் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று தனது திருக்குறளில் கூறியுள்ளார். எனவேதான் ஔவையாரும் ஆறுவது சினம் என்று கூறியுள்ளார். ஒருவனுக்கு கோபம் அதிகமானால் அவனிடம் இருக்கும் நற்குணங்கள் யாவும் அழிந்துவிடும் என்கிறது கொன்றை வேந்தன். சிலப்பதிகார காப்பிய நாயகியான கண்ணகி கோபத்தால் மதுரையை எரியூட்டிய பிறகு அதன் உக்கரத்தை அடக்கி அமைதி அடைவதை இளங்கோவடிகள் அழகாக விளக்குகிறார். பாண்டிய மன்னனின் அவசர கோபமே பாண்டிய வம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானது. இராமாயணத்தில் இலக்குவன் மிகுந்த கோபம் கொள்ளும் போதெல்லாம் ராமன் அவனுக்கு அமைதியை போதித்து சினத்தை விடுத்து பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்துகிறார். கோபத்தினால் வருவது ஒன்று இல்லை, தர்மமே வெல்லும் என்று ராமன் இலக்குவனுக்கு கூறும் அறிவுரைகள் கோபத்தை விடுவதே வாழ்வை நல்வழிப்படுத்தும் என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றுகின்றன. கோபம் என்பது நம் அறிவை மயக்கி நம்மை சார்ந்தவர்களையும் அழிக்கும் நெருப்பு. அதை அன்பாலும் பொறுமையாலும் அணைத்து நற்குணங்களை வளர்த்து கொள்வதே மனித வாழ்வின் உண்மையான அறம். கோபத்தை கட்டுப்படுத்த பல வழிகள் இருந்தாலும் முடிந்தவரை கோபப்படும் நபரின் ஏதேனும் ஒரு நல்ல குணத்தை நம் மனக்கண் முன் கொண்டு வந்தால் நிச்சயம் கோபத்தை எளிதாக வெல்லலாம். கோபம் என்பது உனக்குள் நீயே வளர்த்து கொள்ளும் தீ. அது அடுத்தவர்களை சுடுவதற்கு முன்னால் உன்னைத்தான் முதலில் சாம்பலாக்கும் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். மனிதன் தன் கோபத்தை அடக்கி நிதானத்தை கடைப்பிடித்தால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் தெய்வத்தன்மையுடனும் இருக்கும். எனவே கோபத்தை கைவிட்டு நற்குணங்களை வளர்த்து கொள்வோமாக.
3: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
4: ஆகாஷ்வாணி காரைக்க

கல் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 6:15. பாமாலையால் இறைவனை ஆராதிக்கும் இவ்வேளை பண்பலையில் உலா வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக சோழமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. தொடர்ந்து வருகிறது சீர்காழி இயேசு பிரகாசம் பாடிய பாடல்.

நிறைவு பெறுகிறது ஆன்மீக சரமாய் ஒலித்த பக்தி மாலை. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. இன்றைய விழிப்புணர்வு, நாளைய பசுமை உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணிகள் பனிமரத்தின் மதிப்பு கூட்டல் பொருட்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன் புலன் சி கார்த்திகேயன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8:00 இளைய பாரதம் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில். நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் உண். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று புரட்டாசி திங்கள் 2ஆம் நாள் சனிக்கிழமை.
7: உழவர்களுக்கு
8: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
9: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ALNARAYANAN அவர்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்திய வானிலைத்துறை புதுதில்லி மற்றும் சென்னையிலேருந்து வந்திருக்க தகவல் படி பார்த்தோன்னா, அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில், அதாவது காரைக்கால், திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, சீர்காழி இந்த பகுதியில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல மட்டும், எல்லா இடத்துலையும் கிடையாது, சில இடத்துல லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மிக கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 35 இல்லை 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். அதனால் வெப்பமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில டைம் நைட்டில் கூட இந்த மழை இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 25 இல்லை 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றில் உள்ள ஈரப்பதம் பகல் நேரத்தில் 60% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் 80 இல்லை 90% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 இருந்து 12 கிலோமீட்டர் அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் தென்மேற்கு பருவமழைக்கான காலம் வந்து இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த எல்லினோ தாக்கத்தினால வெப்பமும் அதிகமாக தான் இருக்குது. போதிய மழை அளவு வந்து இல்லாத காரணத்தினால அங்கங்கே இந்த ட்ரையான காற்று, அதாவது வந்து ஈரம் இல்லாத காற்று சுழன்று அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இடத்துல இருக்குது. இப்போ முக்கால்வாசி சம்பா மற்றும் பின்தங்கிய சம்பாவுக்கு தான் வந்து விவசாயிகள் ஏற்பாடு செய்கிறாங்க. அதனால் நிலத்தை தயார் செஞ்சு நேரடி விதைப்பு இல்லைன்னா வந்து புழுதி விதைப்பு இல்லைன்னா சேற்று விதைப்பு செய்யலாம், இல்லைனா நாற்று விட்ட நடவு செய்யலாம். இதுக்கு மத்திய கால நெல்றங்களான வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, சம்பா மசூரி, KKLR 2, KKLR 4, AD 46 எல்லாம் மத்திய கால ரகங்கள். 120 நாள் வயசுள்ள மத்திய கால ரகங்கள் மட்டும் பயன்படுத்தலாம். இதை நாத்தாங்கால் தயார் செய்யலாம், இல்லைனா நேரடி விதைப்புக்கான ஏற்பாடு செஞ்சு புழுதி விழுப்பு இல்லை சேற்று விதைப்பு செய்யலாம். தண்ணீர் வசதி இருந்தனா சேற்று விதைப்பு போகலாம், இல்லைனா புழுதி விதைப்பு செஞ்சு தண்ணீர் கட்டணும், இல்லை மழை தகுந்தாப்புல அதை வந்து முளைக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யலாம். விதை நேர்த்தி செய்கிறது நல்லது, இல்லைன்னா இந்த புழுதியாக இருக்கிறனால எறும்பு வந்து இந்த விதைகளை கொண்டு போக வாய்ப்பு உள்ளது. விதை நேர்த்தி கேப்டான் திரம் போன்ற பூஞ்சானக்கொல்லி 1 கிலோவுக்கு 2 கிராம் என்ற அளவு பயன்படுத்தலாம். அசோஸ்பைலம் போன்ற இயற்கை உயிர் உரங்களையும் விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கலாம். நாத்தாங்கால் தயார் செய்கிற விவசாயிகள் வந்து மிஷின் நடவுக்கு ஏற்பாடு செய்யலாம். இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல வெள்ளம் தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை பயன்படுத்துறது நல்லது. மத்திய கால நெல் ரகங்கள் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விதை தொழில்நுட்ப பிரிவில் விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. விவசாயிகள் வந்து வாங்கி கொள்ளலாம். நீர்ப்பாசன வசதி இருக்க விவசாயிகள் பசுந்தாள் ஊரல் பயிர் செஞ்சு அதை மடக்கி விடலாம். கேழ்வருக்கு எள்ளு போட்ட விவசாயிகள் அறுவடையை வந்து முடிச்சிடலாம். கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் தடுப்பூசி போட்டு கழிச்சல் நோய் மற்றும் தொண்டை அடைப்பான் இதர நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பருவ காலங்களில் கால்நடைகளை பராமரிக்கிறது அவசியம். இந்த பணிகளை வந்து அடுத்த 5 நாளைக்கு மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் A.L. நாராயணன் அவர்கள்.
3: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெயின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினைய வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்கலூர் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
9: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
10: பூமேக்ஸ். வெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
9: பூமேக்ஸ்.
11: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.

0: வணக்கம். விளையும் பயிர் முளையிலே தெரியும், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா போன்ற பொன்மொழிகள் சாதாரண பொன்மொழிகள் இல்லை, பொன்னேட்டில் பதிந்து போற்றி வைக்க வேண்டிய பொன்மொழிகள். சிறு செடியாக அரும்பும் போதே அதன் வளர்ச்சியை நம்மால் கணிக்க முடியும். அதுபோல் நம் குழந்தைகள் சிறு குழந்தையாக இருக்கும் போதே அது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை கண்காணிப்போடு பொறுப்புணர்ந்து வளர்க்கும் பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இக்காலத்தில் நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை செல்லமாக வளர்க்கிறோம் என்ற பெயரில் செல்லம் கொடுத்து வளர்ப்பதால் படிப்பில் பின்தங்கும் நிலை, வீட்டு வேலைகள் செய்வதில் சோம்பேறித்தனம், பணத்தின் அருமை தெரியாமல் போதல், உழைப்பின் வழிகள் தெரியாமல் இருத்தல் பொறுப்பற்றவர்களாக அவர்கள் ஆகிறார்கள். சிறு வயதாக இருக்கும் போது அதனால் வரும் பாதிப்புகள் பெற்றவர்களுக்கு தெரியாது, புரியாது. வளர்ந்து பெரியவர்களாகும் போதுதான் செல்லம் கொடுத்து வளர்த்ததின் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து நொந்து போவார்கள். தன் உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதர் நேரத்தை பொன் போல மதித்து இரவு பகல் என பார்க்காமல் கடுமையாக உழைத்து பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரராக விளங்கினார். அவருக்கு மனைவி இல்லை, ஒரே மகன்தான். தாயில்லா பிள்ளை என்ற எண்ணத்தில் அதிக செல்லம் கொடுத்து வளர்த்ததில் வளர வளர பொறுப்பற்றவனாகவும் காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து கெட்ட நண்பர்களோடு பழகி ஊதாரித்தனமாகவும் வாழ்கிறான். தந்தைக்கு அதுவே பெரும் கவலை. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் போக்கை அவரால் மாற்ற முடியவில்லை. ஒரு நாள் ஏதோ யோசித்த அவர் தன் மகனை கூட்டிக் கொண்டு ஒரு தேவாலயத்துக்கு போகிறார். அந்த கோவிலின் அருகே ஒரு ஆலமரம். அங்கு மூன்று பிச்சைக்காரர்கள் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தனர். அந்த பணக்காரர் தன் காரில் வைத்திருந்த ஒரு பெரிய பையிலிருந்து பணத்தை கை நிறைய அள்ளி தன் மகனின் கையில் கொடுத்து முதல் பிச்சைக்காரனிடம் கொடுக்க சொல்கிறார். இப்படியே மூன்று பிச்சைக்காரர்களிடம் கொடுக்க சொல்கிறார். மகனோ தன் அப்பாவுக்கு என்ன ஆயிற்று என்று யோசித்தபடி தந்தை சொன்னதை செய்கிறான். தந்தையும் எதுவும் சொல்லாமல் தன் மகனை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போய்விடுகிறார். காலங்கள் உருண்டோடியது. ஓரிரு ஆண்டுகள் கழித்து அந்த தந்தை தன் மகனுடன் மீண்டும் அதே இடத்திற்கு வருகிறார். ஒருவன் மட்டும் அங்கு இருந்தான். அவனை விசாரித்ததில் உங்க பணம் எல்லாம் செலவாயிடுச்சுங்க, அதான் மீண்டும் பிச்சை எடுக்கிறேன் என்றான். இரண்டாம் அவன் அவர் கொடுத்த பணத்தை சூதாட்டத்தில் இழந்துவிட பகலில் பிச்சை எடுப்பதும் அந்த பணத்தை இரவில் சூதாடுவதுமாக கழிக்கிறான். மூன்றாம் அவனை தேடி சந்திக்கிறார் அந்த பணக்காரர். அவன் அவர் கொடுத்த பணத்தை முதலீடாக்கி ஒரு பழக்கடை வைத்து சிறந்த வியாபாரியாய் மாறி நல்ல நிலைமையில் வாழ்கிறான். மூவரையும் சந்தித்த அவன் தந்தை தன் மகனிடம் மூவர் நிலைமையையும் எடுத்து கூறி நேரத்தின் அருமையையும் பணத்தின் அருமையையும் உழைப்பின் அருமையையும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் என நினைக்கிறேன் என்றார். மகனும் யோசிக்க தொடங்கினான். இதிலிருந்து நாம் பெறும் நீதி காலம் பொன் போன்றது, உழைப்பே உயர்வு தரும், சுயம்பேறியாக வாழக்கூடாது என்பதைத்தான். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் என்னை இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: Best and Braves. Pumex.
2: இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பர நிகழ்ச்சிகள். இன்று காலை 7 மணிக்கு ஆலய தரிசனம் திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்குகின்றது. 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். காலை 10 மணிக்கு உடலும் உறுதியும் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் இன்று மாலை 5 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். இது தொடர்பாக நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு திருவிழாவில் அவர் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதற்காக நாடு முழுவதும் 45 இடங்களில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நிதி, ரயில்வே, பாதுகாப்பு, உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை என மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை மத்திய அரசு நிரப்பி வருகிறது. இதுவரை நடத்தப்பட்டுள்ள பிரதமரின் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 12,75,000 பேருக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற துணைவேந்தர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் நலன் சார்ந்த முன்முயற்சிகளில் உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பையும் அவர்கள் தலைமை பண்பையும் ஈடுபடுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடல்களுக்கு பல்கலைக்கழகங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,700 மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறினார். கடந்த ஆட்சியில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும், ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இன்னும் முடிவெடுக்காத நிலையில் துணைவேந்தர் நியமனத்திற்கு விரைவில் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு ஹிந்தி மொழிக்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தெரிவித்த கருத்து குறித்து அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்தந்த மாநிலங்கள் தாங்கள் விரும்பும் மொழிக் கொள்கையை பின்பற்ற அனுமதிப்பதே நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான விஷயத்தில் தற்போதுள்ள மாநில அரசு உறுதியான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 48 பேர் மனு தாக்கல் செய்தனர். அவர்களில் 28 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பிரதான அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 53 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் மனுக்கள் பரிசீலனையின் போது 22 மனுக்கள் ஏற்கப்பட்டன. இந்நிலையில் மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இதையடுத்து இறுதி வேட்பாளர்

0: பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. கடந்த 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசிதழில் செய்யாறில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவின் 3வது கட்ட பணிகளுக்கான மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் மேல்மா கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த அறிவிக்கை வெளியிடப்பட்டதாகவும், ஆனால் அந்த அறிக்கை திரும்பப் பெறப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள கர்ஸ்க் அணுமின் நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு சர்வதேச அணுசக்தி முகமை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரித்வாரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேளாவிற்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உத்தராகண்ட் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் மின்பொருள் சேவை ஏற்றுமதி 8.2% அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மீன்வள பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். காரைக்காலில் நேற்று 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. பிரயாக்ராஜ் நெல்லை இடையே இன்று முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை சனிக்கிழமைதோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் ஷபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷிகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:55. நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலடி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள்.

0: அரியலூர் மாவட்டம்
1: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்குன?
2: மேலனிக்குடி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலனிக்குடி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன? எந்த ஊர் உங்களுக்கு?
5: பருத்தியூர்.
4: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
4: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: தமிழ்நாட்டில் இருக்கிற அருவி நான் சொல்ல போறேன்.
4: எங்க சொல்லுங்களே?
5: தலையார் அருவி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. கிளியூர் அருவி சேலம் மாவட்டத்தில் உள்ளது. குற்றாலம் அருவி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. பாபநாசம் அருவி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. ஒகேனக்கல் அருவி தர்மபுரி மாவட்டத்தில் உள்ளது. சுருளி அருவி தேனி மாவட்டத்தில் உள்ளது. திருமூர்த்தி அருவி கோயம்புத்தூர் உள்ளது. கும்பக்கரை அருவி தேனி மாவட்டத்தில் உள்ளது. கேத்தரின் அருவி நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. குரங்கு அருவி கோயம்புத்தூரில் உள்ளது. ஆகாய அருவி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி தலையார் அருவி ஆகும். இது எலிவால் அருவி என்று அழைக்கப்படுகிறது. இதன் உயரம் சுமார் 975 297 மீட்டர்.
4: சரிங்க பாப்பா, சூப்பரா தமிழ்நாட்டுல இருக்கிற அருவியெல்லாம் பத்தி எங்ககிட்ட சொல்லிருக்கீங்க. நீங்க அருவியில எல்லாம் குளிச்சிருக்கீங்களா?
5: அங்கெல்லாம் குளிச்சதுல எங்க ஊர் போர் செட்ல குளிச்சிருக்கேன்.
4: யார் கூட சேர்ந்து குளிச்சிருக்கீங்க? ஜாலியா இருக்கும்ல? சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: இன்ஜினியர்.
4: ஏன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: இந்த மாதிரி பெருசா பில்டிங் கட்டணும் ஆசை.
4: எப்பல இருந்து உங்களுக்கு இந்த ஆசை வந்துச்சு?
5: சின்ன பிள்ளையில இருந்து இருக்கு.
4: சரிங்க பாப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பெரியவரான பிறகு சிறந்த பொறியாளர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலினிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கிய பசந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு.
7: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணிக்குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுக்களை குறைப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:00.
8: ஆரூரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். தரிசனம் பக்தி தொடர் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்கம் பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவனம். உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா.
2: ஆலய தரிசன பெய்யர்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கங்கள். மெய்யன்பர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம்பட்டம் வழுவூரில் எழுந்தொருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு வழிக்கரையான் ஸ்ரீ லாட சன்னியாசி ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயிலில் சென்ற வியாழக்கிழமை காலை 9 மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அந்த நிகழ்வின் ஒளிப்பதிவினை மெய்யன்பர்கள் இப்பொழுது கேட்கலாம். வர்ணனையாளர் முனைவர் சுந்தர சிவகுமார் அவர்கள்.
3: காஞ்சி மகா சுவாமிகள் அவதாரம் செய்த அனுஷ நட்சத்திரம் சிவாச்சாரியார் பெருந்தகை அற்புதமான ஒரு நன்னாளினை தேர்ந்தெடுத்து கும்பாபிஷேக வைபவத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆம், குருவாரம் வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுப தினத்திலே காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக துலா லக்னத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனுடைய பரம்பரை வழிபாட்டு உரிமை நிர்வாக குழு வழிக்கரையான் லாட சன்னியாசி ஐயனார் கோவில் வழுவூர் மற்றும் குலதெய்வ மருளாளிகள் அத்தனை சான்றோர்கள் பெரியோர்கள் பக்த கோடிகளுடைய இந்த அழகான ஏற்பாட்டிலே சீரோடும் சிறப்போடும் இந்த வழிக்கரையான் லாட சன்னியாசியினுடைய கும்பாபிஷேக பெருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கட புறப்பாடானது நடைபெற்று சிவாச்சாரியார்கள் தலையிலே அந்த கடத்தை தாங்கிய வண்ணம் இப்பொழுது மல்லாரி இசையை அவர்கள் வழங்கிய வண்ணம் இருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்பொழுது வழிக்கரையான் சுவாமியினுடைய அந்த மூலஸ்தானத்துக்கு மேலாக அழகாக விமானத்துக்கு அருகாமையில் நின்று கொண்டு இந்த வர்ணனையை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இங்கிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு கண்கொள்ளா காட்சியாக நமக்கு தென்படுகிறது. ஆம், என்ன அழகு! வேத ஆகம முறைப்படி நம்முடைய சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் இந்த கும்பாபிஷேக வர்ணனையை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். சிவாச்சாரியார்கள் தலையிலே வேத மந்திரங்களை எல்லாம் ஆகமத்தினுடைய வழி நின்று இந்த கும்பாபிஷேக வர்ணனையை வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆம், சிவாச்சாரியார் பெருமந்தகை நம்முடைய ஐயனார் ஆலயத்திற்குள்ளே செல்லுகின்ற கடத்திலே சுவாமியை ஆவாகனம் செய்து அவற்றை வழங்குகின்ற இந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய அடியார் பெருமக்களே, நம்முடைய காமாட்சி அன்னை விநாயக பெருமான் அதனைத் தொடர்ந்து லாட சன்னியாசி நம்முடைய வழிக்கரையான் சுவாமியினுடைய திருவருளினால் இந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமூலர் மிக அழகாக சொல்லுகிறார், 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று திருமூலர் சொன்னது போல மிக அழகான முறையிலே விநாயக பெருமானுக்கும் அதனை தொடர்ந்து நம்முடைய லாட சன்னியாசியினுடைய அந்த திருமேனிக்கும் கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. நம்முடைய வழிக்கரையான் சுவாமியினுடைய அந்த மூலஸ்தானத்திலே சிவாச்சாரியார் பெருந்தகை எல்லாம் அந்த கணசத்தை தாங்கிய வண்ணம் இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை நாம் பார்க்க மாட்டோமா என்ற அந்த அன்பின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கிறோம். அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களே, இந்த யாகசாலை பூஜைகளை நடத்தி வைப்பவர் சிவஸ்ரீயே கைலாச குருக்கள் குடும்பத்தினர் சான்றோர்களாலும் பெரியோர்களாலும் விழா குழுவினராலும் தங்களால் இயன்ற பொருள் உதவிகளை எல்லாம் செய்து மிக அழகான முறையில் இந்த கும்பாபிஷேகத்தினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா.
4: ஆலய தரிசனம் தரிசனம்
5: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.

ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து சிவபெருமானுடைய அளப்பெரும் கருணையினாலே மிக அழகான முறையிலே நம்முடைய ராட சன்னியாசி வடிக்கரையான் சுவாமி காமாட்சி அன்னையினுடைய அந்த கும்பாபிஷேக பெருவிழாவானது மிக அழகான முறையிலே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.

0: புனித நீராடது ஊற்றப்படுகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகாயத்திலே ஆகா எவ்வளவு அழகாக கருட பகவான் கழுத்திலே வெள்ளை, ஆக பாருங்க எல்லாரும் ஐயப்பா சுவாமியே சரளமையப்பா எவ்வளைய வழிகலையான் சுவாமியினுடைய ஆகாயத்திலே கருட பகவானுடைய கண்கொள்ளா காட்சியானது நம்முடைய கருட பகவான் நேரிலே எழுந்தருளி இந்த கும்பாபிஷேகத்தை மிக அழகான முறையிலே அந்த சுவாமியினுடைய அருளை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் வழங்குகின்ற வண்ணம் இந்த கருட ஆழ்வாருடைய அந்த காட்சி நமக்கு இருந்தது. ஒரு பக்கம் காமாட்சி அன்னையினுடைய அந்த அளப்பெரும் கருணையினால் காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி என்ற அந்த அற்புதமான வாக்கு இருக்கிறாங்க. காமாட்சி அன்னைக்கு 32 வகையான அறங்களை, 32 வகையான தர்மங்களை நமக்கு போட்டி பாதுகாத்து வருகின்ற பத்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்ற அன்னை காஞ்சி காமாட்சியை போல நம்முடைய வழுவூரிலே எழுந்தருள் இருக்கின்ற அழகான முறையிலே 51 அந்த திருவுருவ மேனியை தாங்கிய வண்ணம் அன்னை நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அன்பு சான்றோர்களே பெரியோர்களே, பாலசாஸ்தா ஐயனார் அவர்களுடைய குலதெய்வமாக கொண்டிருக்கின்ற எத்தனையோ மரலாளிகள் இந்த ஆலயத்தினுடைய திருப்படியை சீரோடும் சிறப்போடும் நடாத்திய வண்ணம் இருக்கிறார்கள். இப்பொழுது விமானத்தில் இருக்கின்ற அந்த சிவாச்சாரியார் பெருந்தகை எல்லாம் கற்பூர தீப ஆராதனையை காட்டிய வண்ணம் நமக்கு இருக்கின்றார்கள். வேயுரு தோழிபங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு ரெண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே என்ற ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு இருக்கிறாங்க. அழகானதொரு கும்பாபிஷேகத்தினை நாம் கண்டு கழித்திருக்கிறோம். ஆகாயத்திலே எழுந்தருளிய கருடன் மட்டுமல்ல நமக்கு கற்பூர தீபாரதனை காட்டி நமக்கு சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் அழகான வழிபாட்டு முறையை நமக்கு வழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். ஆம், காமாட்சி அன்னையானவள் மிக அழகான முறையிலே நமக்கு எல்லா வகையான வளங்களையும் நலன்களையும் வாரி வாரி வழங்க இருக்கிறார்கள்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எலையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
2: ரேணுகா ரேணுகா
3: ஆலய தரிசனம் தரிசனம்
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
0: இப்பொழுது அடியார் பெருமக்களுடைய அந்த சிரசிலே புனித நீராடது ஊற்றப்படுகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லாடு சன்னியாசி சுவாமிகள் அவர்களுக்கும் நம்முடைய வழிகரையான் சுவாமி அவர்களுடைய அந்த திருமேனிக்கும் மூலஸ்தானத்திலே அழகான முறையிலே கும்பாபிஷேக பெருவிழாவானது நடைபெற்றது. அன்பிற்கனிய அடியார் பெருமக்களே, ஆற்றரு நோய் அவனை மழையின்றி போற்றரும் மன்னரும் போர்வழி கொன்றவர் கூற்றதை தாண்டரு கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூஜைகள் தப்பிடித்தானே என்ற திருமூலருடைய வாக்கு கணங்க நம்முடைய வேத ஆகம முறைப்படி அழகான கும்பாபிஷேக பெருவிழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பிற்கனிய அடியார் பெருமக்களே, இது வழுவூர் வீரட்டானேஸ்வரர் சிவ ஆலயத்தினுடைய மிக அருகாமையிலே இந்த கும்பாபிஷேக விழாவானது அருகாமையில் இருக்கின்ற ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐயனார் மூலஸ்தானத்திலே மட்டுமல்ல நம்முடைய வழிகரையான் சுவாமியினுடைய மூலஸ்தானத்திலும் இப்பொழுது சுவாமிக்கு அந்த மூலஸ்தானத்திலே இருக்கின்ற எழுந்தருள் இருக்கின்ற இறைவனுக்கு கும்பாபிஷேகமானது கடசத்திலே இருக்கின்ற அந்த புனித நீரானது சமர்ப்பிக்கப்படுகின்றது. நாதஸ்வர வித்வான்கள் முழங்க மிக அழகானதொரு ஏற்பாட்டினை ஆம் காமாட்சி அன்னை என்னவெல்லாம்

0: நமக்கு தருவாள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புதவும் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அறுதுயலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று அபிராமி பட்டர் 16 வகையான செல்வங்களையும் நமக்கு பட்டியலிட்டு தருகிறார். ஆம் பாலசாஸ்தா ஐயனார் சுவாமிகளும் லாடர சன்னியாசி சுவாமிகள் அவர்களும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய வழிக்கரையான் சுவாமிகளும் நம்முடைய காமாட்சி அன்னையும் எழுந்தருளி நம் பக்த கோடிகளுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் 16 வகையான செல்வங்களையும் வாரி வாரி வாரி வாரி வழங்க வேண்டும் என்று எல்லாமல்ல காமாட்சி அன்னையினுடைய பாதாத விந்தத்திலே வைத்து பிரார்த்தனை செய்கின்றோம்.
1: வழுவூர் பண்டாரவடை கோவலமுருகன் பேச்சாளர். இங்கே வழுவூர் வழிகிரையான் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மிக அருமையாக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இதில் அதிகமான மருளாளிகள் அனைவரும் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. 48 நாளைக்கு மண்டலாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த மண்டலாபிஷேக நிவர்த்தியில் கலந்து கொண்டு வழிகிரையானின் அருளை பெறுமாறு உங்கள் அன்போடு அழைக்கின்றோம்.
2: மெய்யன்பர்கள், இதுவரை சென்ற வியாழக்கிழமை காலை சுமார் 9 மணி அளவில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம்பட்டம் வழுவூரில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு வழிக்கரையான் ஸ்ரீ லாட சன்னியாசி ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தின் ஒலிப்பதிவு. வர்ணனை வழங்கினார் முனைவர் சுந்தர சிவகுமார் அவர்கள்.

0: நிகழ்ச்சியை வழங்கியோ
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: ரேணுகா, ரேணுகா நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன், ராசக்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன் விஷன்.
4: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. புகையில்லா புவிப்படைப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே காரைக்கால் பண்பலை 100.3.
0: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும்

0: இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையின் எதிர்காலம் என்ற தலைப்பிலான இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கின்றனர். மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள், மாநில சட்ட சேவை ஆணைய உறுப்பினர்கள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையர்களின் பிரதிநிதிகள் மாநாட்டின் அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளனர். சுற்றுச்சூழலை பராமரிக்கவும் அதற்கான கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்துவதில் உள்ள இடைவெளியை போக்கும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற தென் மாநிலங்களுக்கான மண்டல வேளாண் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசும் மாநில அரசுகளும் குழுவாக செயல்பட்டு வேளாண் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கான அடையாள அட்டைகளை உருவாக்கும் பணியில் தென் மாநில அரசுகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், தெலங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் இதில் 75% பணிகளை முடித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு, கேரள மாநிலங்களும் அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசமும் இந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், வரும் ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இந்த அடையாள அட்டைகளை சார்ந்திருக்கும் என்பதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மனிந்தர் சித்துவுடன் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான பேச்சுகளை விரைவுபடுத்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாடுகளும் இந்த ஆலோசனையின் போது விருப்பம் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் வர்த்தகம், முதலீடு மற்றும் சேவை துறைகளில் இந்தியா கனடா இடையே பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரித்து பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். கோட்டையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டின் போது இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனும் தமிழக முதலமைச்சர் திரு விஜயும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறினார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து தமிழக அரசிடமிருந்து முறையான அழைப்பு ஏதும் வரவில்லை என்றும், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு கேரளம் எப்போதும் தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கேரளம் வழங்கும் என்றும் திரு மோன்ஸ் ஜோசப் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: புத்தொழில் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்திய இளைஞர்கள் புதிய உச்சத்தை எட்டி வருவதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தி நகரில் நேற்று நடைபெற்ற இளைஞர்களுடனான கலந்துரையாடலில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு

மத்திய மாநில அரசுகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புத்தொழில் இந்தியா திட்டத்தில் கவனம் செலுத்தியதன் மூலம் இளைய தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதோடு வேலைவாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவுப் பொருட்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துதல், நீர் மேலாண்மை ஆகிய துறைகளில் இளைஞர்கள் உருவாக்கியுள்ள புதிய மாதிரிகள் புதுமையான தீர்வுகளாக உள்ளன என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறினார். சண்டிகரில் கூட்டுறவு அடிப்படையிலான பாரத் டாக்ஸி சேவையை பஞ்சாப் மாநில ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா நேற்று தொடங்கி வைத்தார். சொந்தமாக கார் வைத்திருக்கும் ஓட்டுநர்கள் முழுமையாக பயனடையும் வகையில் ஏற்கனவே பல்வேறு நகரங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓட்டுநர்களும் பொதுமக்களும் பயனடைவார்கள் என்று நிகழ்ச்சியில் பேசிய திரு குலாப்சந்த் கட்டாரியா தெரிவித்தார். நாட்டில் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்களின் சந்தை நிலவரம் குறித்த புதிய அறிக்கையில் இது தெரிய வந்துள்ளது. இதன்படி மக்கள் தொகை அதிகமாக உள்ள 100 மாவட்டங்களில் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு அதிகமாக உள்ளது. பீகார் மாநிலம் தர்பங்கா குறைந்த அளவு பெண் தொழிலாளர்களை கொண்ட மாவட்டமாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. குழுவின் தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கியமான விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளித்தனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால், கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாகவும் மசோதா தொடர்பாக உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் துகராஜபட்டணத்தில் கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பது தொடர்பாக பொதுத்துறை நிறுவனமான மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு ஆந்திர மாநில அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையான அரசு அனுமதி மற்றும் ஒப்புதல்கள் கிடைப்பதன் அடிப்படையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் கட்டும் செயல்பாட்டிற்கு வந்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அந்த இரு நாடுகள் மீதும் பொருளாதார நிபந்தனை அதிகரிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் அதிபர் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவிற்கு எதிரான சட்டப்பூர்வ தடைகள், வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தற்போதைய தடைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை குறிப்பிட்ட அளவில் வாங்கும் நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% வரை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் சபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூல் இழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷ்ணகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியார் அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 1:03 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
2: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
1: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
8: சைபால்.
6: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ABC Gold Palace திருத்துறைப்பூண்டி.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ABC Gold Palace திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC Gold Palace.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
10: ABC Gold Palace திருத்துறைப்பூண்டி.
6: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான முறையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், கும்பகோணம், நாகப்பட்டினம், திருவாரூர்.
11: உங்கள் கடை காரைக்கால்.
12: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
13: வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேச்ச கேளு அப்படின்னு சொல்றது உண்டு. அது மட்டும் இல்லை, பெரியவங்க சொல்றபடி நடந்துக்கோ அப்படின்னு புத்திமதி சொல்லுவாங்க. இப்படி இதை வந்து ஒரு இளைஞனுக்கு அறிவுரையாக சொன்னோம். அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், அட போங்க சார், அவங்களெலாம் அந்த காலத்து ஆசாமிங்க, இந்த காலத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நமக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவன். அதுக்கப்புறம் அவனை விடாப்படியாக உட்கார வச்சு நாம் கேள்விப்பட்ட ஒரு கதையை அவங்கக்கிட்ட சொன்னோம். அவனை கேளுப்பா இதைன்னு. அது என்ன கதைன்னா, ஒரு பாரசீக மன்னன், அவன் தன்னுடைய பரிவாரங்களோட இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு இஸ்தான்பூர்லேருந்து கப்பர்நாகம் பட்டணத்துக்கு புறப்பட்டானான். மொத்தம் 7 நாள் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி அங்கே போய் சேரணுமா. சரி, அப்படி அந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த பாரசீக மன்னனுடைய தாத்தாவை புதைச்ச இடம் அந்த ஊரில் இருக்குதான். தாத்தா இறந்த 100வது நாள் நினைவு சடங்கு அந்த ஊருக்கு போய் நடத்த வேண்டியிருக்குது. பாலைவன பகுதிங்கிறதுனால இளைஞர்கள் மட்டும்தான் அந்த பயணத்தில் பங்கெடுத்துக்கணும், வயசானவங்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது மன்னனுடைய கண்டிப்பான உத்தரவு. அதனால் மன்னன் தன்னுடைய பரிவாரங்களையும் இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு புறப்பட்டான். ஒரு நாள் பிரயாணம் முடியறதுக்குள்ளே பாலைவன புயல் பயங்கரமாக வீச ஆரம்பிச்சுட்டுது. புயல்னால் ரொம்ப கடுமையான புயல், ஒட்டகங்கள்லாம் திசை மாறி போயிட்டுது. மன்னனும் கொஞ்சம் பேரும் வழி மாறி போயிட்டாங்க. யார் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. தண்ணி தாகம், சில பேர் செத்து போயிட்டாங்க. மன்னனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. தண்ணி இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியல. வயசில் குறைஞ்ச ஒரு இளைஞன், மன்னா தண்ணி இருக்கிற இடத்த நான் சொல்கிறேன், இங்கேருந்து தென்கிழக்கு திசையில் 2 கல் தொலைவு போனால் தண்ணி கிடைக்கும்னா. அவன் பேச்சை நம்பி அவன் சொன்ன திசையில் குறிப்பிட்ட தூரம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவன் சொன்னது மாதிரியே அங்கே தண்ணி இருக்குது. மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி தெரியும்ப்பா உனக்கு இங்கே தண்ணி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை பார்த்து கேட்டார். மன்னா, என்னை மன்னிச்சு விடுறதா இருந்தால் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் ஒரு தவறு பண்ணிவிட்டேன்னா. நீ எந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டே, எங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து உயிரை காப்பாற்றிருக்கிற, அதனால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உண்மையை சொல்லு அப்படின்னார் ராஜா. பையன் மெதுவாக உண்மையை சொன்னான். அது வந்து, மன்னா, என்னோடய தந்தை உங்கள் தாத்தாவோட 100வது நினைவு நாளை பார்க்க வருவேன்னு புடிவாதம் பண்ணார், நான் மறுத்தேன். வயசானவங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறது ராஜா உத்தரவுன்னு சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கலை, ரொம்ப அடம் பண்ணார். நான் பார்த்தேன், அவர் ஒரு

சாக்கு பையில் போட்டு கட்டி ஒரு ஒட்டகத்து மேலே சாப்பாட்டு மூட்டைகளோடு சேர்த்து வச்சு கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். தண்ணி கஷ்டம் வந்தப்போ அவர்கிட்ட சொன்னேன். அவர் தான் சாக்கு பையில் ஒரு ஓட்டை போட சொன்னார். துவாரம் போட்டேன், அது வழியாக பார்த்துட்டு தான் தண்ணி இருக்கிற இடத்த சொன்னார். அது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். மாலை நேரத்தில் இந்த சிச்சிலி பறவைகள் தண்ணி குடிச்சுட்டு தான் தூங்கும். நான் வந்து சாக்கு துவாரம் வழியாக பார்த்தப்போ தென்கிழக்கு திசையிலேருந்து அந்த பறவைகள்லாம் வந்தது தெரிஞ்சுது. அதனால் அங்கே வந்து தண்ணி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு. ஆனால் அந்த இளைஞன் மன்னன் உடனே அந்த பெரியவரை சாக்கு பையிலிருந்து வெளியில் கொண்டாந்தான். பெரியவங்க எப்போவுமே அனுபவசாலிகள், அவங்க துணை இல்லாமல் பிரயாணம் பண்ணது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை இந்த பெரியவர் இப்போ நம்ம கூட இருக்கிறார், இனி இவர் தான் எனக்கு அமைச்சர் அப்படின்னு. ஆனால் நினைவு நாளை நல்லபடியாக கொண்டாடி விட்டு எல்லோரும் நாட்டுக்கு திரும்பினாங்களாம். இந்த கதையை சொல்லிவிட்டு அனுபவ பாடசாலைகளில் படித்த முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிரில் உட்காந்துருந்தோம்.

0: துவாரம் வழியாக பார்த்தப்போ தென்கிழக்கு திசையிலிருந்து அந்த பறவைகள்லாம் வந்தது தெரிஞ்சுது. அதனால் அங்கே வந்து தண்ணி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு. ஆனால் அந்த இளைஞன் மன்னன் உடனே அந்த பெரியவரை சாக்கு பையிலிருந்து வெளியில் கொண்டாந்தான். பெரியவங்க எப்போவுமே அனுபவசாலிகள், அவங்க துணை இல்லாமல் பிரயாணம் பண்ணது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை இந்த பெரியவர் இப்போ நம்ம கூட இருக்கிறார், இனி இவர் தான் எனக்கு அமைச்சர் அப்படின்னு. நினைவு நாளை நல்லபடியாக கொண்டாடிவிட்டு எல்லோரும் நாட்டுக்கு திரும்பினாங்களாம். இந்த கதையை சொல்லிவிட்டு அனுபவ பாடசாலைகளில் படித்த முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிரில் உட்காந்துருந்த இளைஞனுக்கு புத்தி சொன்னோம். சரி சார், இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க, ஏற்கனவே ஒரு பெரியவர் சொன்ன புத்திமதியை கேட்டுவிட்டு தான் நான் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அவன் என்ன புத்திமதி சொன்னார் அவர் அப்படின்னு கேட்டோம். உங்ககிட்ட வந்து புத்தி கேட்க சொன்னார், அதோட பலன் இந்த 5 நிமிஷ அவஸ்தை அப்படின்னா.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கோ சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம் தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் கும்பகோணம் நாகப்பட்டினம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 7:33. நேயர்கள் கேட்க இருப்பது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை. தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
9: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நேயர்கள் கேட்கவிருப்பது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் CM திவ்யசாந்தி அவர்கள்.
14: காலை வணக்கம். பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சக்கரை வியாதி வந்துருச்சு, நான் காலம் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும், அதனால நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். மாத்திரைகளை கட்டாயம் எடுத்துக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகி வருதுன்னா டோஸ் குறைச்சிக்கலாம், அதோட அளவை குறைப்பாங்க டாக்டர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்காக பயந்துக்கிட்டு மாத்திரைகளை எடுக்காமல் இருக்கவே கூடாது. காஃபியோடவோ டீயோடவோ நீங்கள் மாத்திரைகளையோ மருந்துகளையோ சாப்பிடும்போது அந்த மாத்திரைகள் வேலை செய்யாது, ஃபுல் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் மாத்திரையை எது கூட சாப்பிடணும்னா, அப்போ நான் ஒரு டம்ளர் சூடாக தண்ணி கூட குடிக்கலாமான, அதுவும் இல்லை. நார்மல் வாட்டரோட நீங்க குடிக்கிறது தான் சரியான விஷயம். ஸோ பால், காஃபி, டீ எது கூடயும் நீங்க மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டாம். சரி, மாத்திரையை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஒவ்வாமை வருது டாக்டர் அப்படின்னா, மாத்திரைகள் எல்லாருக்குமே இந்த மாதிரி அலர்ஜியை உண்டு பண்ணுமா, ஒவ்வாமை பண்ணுமான்னு பண்ணாது. ஒரு சிலருக்கு மாத்திரைகளால ஒவ்வாமை வரலாம். அந்த ஒவ்வாமை வரும்போது நான் என்ன செய்யணும், ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு உடம்புல அரிப்பு தடிப்பு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு லேசான மயக்கம், வாந்தி, அந்த மாதிரி கூட வரலாம். சரி, இப்படி ஒவ்வாமை வந்தா அந்த மருந்தை நான் திரும்ப எடுத்துக்கலாமானா, கண்டிப்பா மருத்துவரை உடனே அணுகணும். ஏன்னா இது பரவாயில்ல, எனக்கு மயக்கம் கொஞ்சமா தான் இருக்கு, அடுத்த டோஸ் நான் சாப்பிட்றேன்னா அது கொஞ்சம் அதிகமான ஒவ்வாமையை உண்டு பண்ணலாம். நீங்க எப்பவுமே உங்களுக்கு ஒவ்வாமை உண்டு பண்ற பொருட்களை, ஏதாவது மருந்துகளையும் சரி உணவுகளையும் சரி, ஒரு லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு இந்தந்த மருந்துகளெல்லாம் அலர்ஜி ஆச்சு, ஒவ்வாமை ஆச்சு, அடுத்த தடவை டாக்டர் கிட்ட போகும்போது கட்டாயம் இதை நீங்க

0: சொல்லணும். அப்போ தான் டாக்டர்ஸ்க்கு இது தெரியும், உங்களுக்கு என்ன மருந்து ஒத்துக்குது ஒத்துக்கலன்றது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துடுறோம், மன ஆரோக்கியத்தை பற்றி மறந்துடுறோம். ஸோ உடல் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருந்தால் தான் முழு ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. மன அழுத்தம், தூக்கமின்மை, பதற்றம், ஒரு சமூகத்துலேருந்து விலகி போகிற தன்மை, இது எல்லாமே ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா டெலிமானஸ் ஒரு சர்வீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா 24 மணி நேரமும் தொலைத்தொடர்பு மூலமாக மனநல சேவை கிடைக்குது. என்ன நம்பருன்னு நான் சொல்கிறேன், கட்டாயம் இது நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தரும் தெரிஞ்சுக்கணும். 1-4-4-1-6 இந்த நம்பருக்கு அழைச்சிங்கன்னா உங்களோட நிபுணர், இன்கேஸ் அவங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவ நிபுணரோட கூட அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இலவசமாக கிடைக்கக்கூடிய விஷயம். அதனால மன அழுத்தத்தில் ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்காரு, வேலை பலுவில் ரொம்ப சோர்வாக இருக்காரு, அவர் யார்கிட்டையும் மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவசியம் இந்த உதவியை அவங்களுக்கு செய்யுங்க, இந்த நம்பரை சொல்லுங்க, அவங்க பேச முடியும். இது இல்லாமல் இ சஞ்சீவினி அப்படின்ற ஒரு தேசிய தொலை மருத்துவ பிளாட்ஃபார்மும் இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் 35 கோடிக்கு மேலேயும் மக்கள் வந்து இதில் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இது மொபைல் மூலமாகவே மருத்துவரை நம்ம அணுகலாம். அதனால எல்லா மனநோய்க்கும், இல்லை மனநோயின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி எனக்கு மன அழுத்தம் இருக்குது அதனால் மனநோயின்னு நினச்சிருவாங்க அப்படின்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலோ இல்லை உதவி எடுத்துக்காமல் இருக்கிறதோ ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அவசியம் ஒரு மனநல ஆலோசகரை அணுகணும். ஆலோசகரை அணுக முடியாத பட்சத்தில் தாராளமாக நீங்கள் டெலிமானஸ் ஆப் இல்லை டெலிமானஸ் நம்பரை நீங்கள் ஈஸியாக அணுகலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் CM திவ்யசாந்தி அவர்கள்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:38.
7: விரைவு திருச்சி சாரதாசில்
8: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சிதான் வெற்றிக்கான திறவுகோல் ஆகும் என்ற நற்சிந்தனையோடு நாம் இணைகின்றோம் காலை காம்போவோடு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இயங்கி வரும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் 19/9/2026 இன்று நடைபெறவுள்ள சிறப்பு முகாமில் கை விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள், தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள நியாய விலை கடைகளில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்து கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் பணி நிமித்தமாக வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு 19/9/2026 இன்று பதிவு செய்து கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழில் பயிற்சி நிலையம் விடுத்துள்ள அறிவிப்பு, திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழில் பயிற்சி நிலையத்தில் பிரதான் மந்திரி தேசிய பழகுனர் முகாம் 23/9/2026 புதன்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5 வரை நடைபெற உள்ளது. பல்வேறு பிரபலமான அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இதில் கலந்து கொண்டு தகுதியான இளைஞர்களுக்கு தொழிற்பழகுனர் வாய்ப்புகளை வழங்குகின்றன. இம்முகாமிற்கான கல்வி தகுதி 5 முதல் 12 தேர்ச்சி அல்லது ஐடிஐ டிப்ளமோ மற்றும் ஏதேனும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் கலந்து கொள்ளலாம். பழகுனர் உதவித்தொகை 6,800 முதல் 12,000 வரை வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் ஆதார் அட்டை, கல்வி முடித்ததற்கான மதிப்பீடு, பள்ளி முடிவு சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், வசிப்பிட சான்றிதழ், வங்கி கணக்கு பாஸ்புக் நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். அனைத்து இளைஞர்களும் பெண்களும் இம்முகாமில் கலந்து கொண்டு தங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். புதிய நிறுவனங்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அறிவிக்கின்றார். இனிய காலை வேளையில் நாம் இணைந்திருக்கிறோம் காலை காம்போவோடு.

சேவை செய்திகள். நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை 8 மணிக்கு தோமாலை சேவை, மாலை 6 மணிக்கு திருப்பதி வெங்கடேஸ்வரா அலங்கார சேவை. சேவை செய்திகள் கேட்டோம்.

0: திருவாரூர் மாவட்டத்தில் எதிர்வரும் 24/9/2026 அன்று பிற்பகல் 4 மணிக்கு முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுய தொழில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலக மக்கள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படை வீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திடல் வேண்டும். எனவே மேற்படி கூட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிக்கின்றார்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: ரொம்ப நன்றி.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இதமான காலை பொழுதை இனிமையாக்கி கொண்டிருக்கின்றது காலை காம்போ.

காரைக்கால் நகராட்சி ஆணையர் விடுத்துள்ள அறிவிப்பு, காரைக்கால் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு உண்டான 2026-27 நிதி ஆண்டுக்கான வீட்டு வரி கேட்பு அறிக்கைகள் முழுவதுமாக கொடுக்கப்பட்டுவிட்டன. வீட்டு வரி கேட்பறிக்கை கிடைக்கப்பெறாத பொதுமக்கள் காரைக்கால் நகராட்சி வருவாய் பிரிவை அணுகி தங்களது வரி விபரங்களை அறிந்து கொண்டு வரியை செலுத்தி பயன்பெறுமாறு காரைக்கால் நகராட்சி ஆணையர் கேட்டுக்கொள்கிறார். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்பவோடு.

0: இனி காலை பொழுதை இனிமையாக்கியது காரைக்கால் பண்பலை 100.3 ஒளி உலா வந்த காலை காம்போ. நண்பர்களே, அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். எழுந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். எப்பயுமே வந்து யார் அழகா இருக்காங்க அப்படிங்கறது அப்பப்ப ஒரு விவாத விஷயம் ஆயிடும். ஒரு இடத்துல வந்து எலி, முயல், குரங்கு, ஒரு வெட்டிக்கிளி நாளும் வந்து ரொம்ப அழகா

0: ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கு. ஆனா அடிக்கடி அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு கேட்டா யார் அழகா இருக்காங்க அப்படிங்கறது ஒரு விவாதம் வரும். ஆனா எப்பயுமே முயல் மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாலு பேர்ல யாரு வந்து ரொம்ப அழகா இருக்காங்க, மனித இனத்தினுடைய முன்னோடின்னு சொல்றக்குரிய குரங்கு என்ன சொல்லுது, நான் நடனம் ஆடி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி ஓடியாடுறேன், என்னை வந்து மனித இனத்தினுடைய முன்னோடின்னு சொல்லுவாங்க, அதனால நான் தான் அழகு அப்படின்னு அது சொல்லுது. நான் உடனே அது சொல்லுது, நாங்க மனுஷங்க இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயே புத்திசாலித்தனமா ஒழிஞ்சிருப்போம், எங்களுடைய அழகும் அறிவும் இருக்கு, எனவேதான் நான் வந்து அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி சொல்லுது. உடனே மூணாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களை திட்டம் போது குரங்கு முகம் எலி முகம் என்று உங்களை பத்தி கூறுவாங்க. நான் சிறிய உருவமா இருந்தா கூட கிளியின் நிறத்துல இருக்கிறதால என்ன ரொம்ப அழகா படைச்சிருக்காங்கன்னு ரொம்ப பெருமிதம் பொங்க இந்த வெட்டுக்கிளி சொன்னது. இந்த அழகு போட்டிகளுக்கு நான் வரவே இல்லைன்னு முயல சொன்னது. அதை கேட்டு மூணு சிரிச்சுது. முயல பொறுமையா அந்த இடத்து விட்டு அந்தான போகுது. ஆனா வெள்ள வெள்ளையர்னு அழகா அந்த முயல் ஓடுறத பார்த்து குரங்கு சொல்லிச்சு, முயலோட வெள்ளையே ஒரு தனி அழகுதான் அப்படின்னு சொன்னோன்னு, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி வெட்டுக்கிளி ஒத்துக்கிட்டு, அப்ப நிறமும் அழகும் மட்டும் இருந்தா போதுமா, அறிவும் புத்திசாலித்தனமும் வேணாமா, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எலி சொன்னோன்னு எனக்கு ஒரு யோசனை தோணுது, ஏன் நம்மக்குள்ள ஒரு அழகி போட்டி வைக்க கூடாது அப்படின்னு கேட்டோன்னே, சரி நடத்தலாம், யார் அதுக்கு வந்து நடுவரா இருக்குது அப்படின்னு கேட்டு எலி கேட்டது. அப்ப வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் உங்களுக்கு நடுவரா இருந்து தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னோடனே பார்த்தா ஒரு காகம். அந்த காகத்தை பார்த்தோன்னே, உனக்கு எப்படி அப்படின்னோடனே, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே குரங்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போச்சு. சரி இந்த மூணு பேரும் வந்து நாளைக்கு அழகி போட்டிக்கு போகணும்னு சொன்னோன்னே, அதை பத்தி கற்பனையில நான் தான் அழகியா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கல்ல பொழுது விடியுது. அந்த போற வழியில பார்த்தா ஒரு குருவி வழியால துடிச்சிட்டு இருக்கு. யாரோ ஒரு பையன் வந்து கல்லால் அடிச்சிருக்கான் அந்த குருவியோட காலில் காயம். இப்போ எல்லாம் பார்த்து பார்த்துட்டு போகுது அந்த அழகுராணி போட்டிக்காக. ஆனா முயல் மட்டும் நேராக போய் பார்த்துட்டு அது அவசர அவசரமா போய் மருந்தை கொண்டு வந்து காலில் போட்டு கட்டிட்டு பொறுமையா போயிட்டு இருக்கு. அங்க அழகி போட்டி தொடங்கியாச்சு. மீதி மூணு மனசுக்குள்ள, அப்பா முயல் இல்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க வந்து கேள்வி கேட்க போறேன், அந்த கேள்வியில யாரு புத்திசாலியா பதில் சொல்றீங்களோ அதை பொறுத்துதான் அப்படின்னு சொல்லும் போது, குருவின்கிற ஒரு இது வந்து நடுப்புற பாத்திருப்பீங்க, அதுக்கு யாரு உதவி செஞ்சான்னு சொன்னோன்னே மூணு பேரும் தலையை குனிஞ்சிட்டாங்க. அதாவது எலி, வெட்டுக்கிளி, குரங்கு மூணு பேருமே உதவி செய்யல, அவங்க மூணு பேரும் தலையை குனிஞ்சிட்டாங்க. அந்த நேரத்துல வேகமா ஓடி வந்த முயல் சொன்னிச்சு, நான் வந்து வந்து சேர்ந்துட்டேன், நானும் கலந்துக்கிறேன், ஏன் லேட்டு அப்படின்னு கேட்கும் போது, இல்ல வர வழியில ஒரு குருவி வந்து காலில் காயமாயிருச்சு, அந்த குருவிக்கு நான் உதவி செஞ்சுட்டு வந்தேன். அப்ப காக்கா சொல்லுது, இந்த மாரி வந்து நீங்க மூணு பேரும் வந்து அழகிராணி போட்டிக்கு வரணுங்கிறதுக்காக ஓடி வந்தீங்க, ஆனா வர வழியில கூட ஒரு உதவி செஞ்சுட்டு வந்தது யாருன்னா முயல் தான். இப்ப முயல் தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்ன உடனே மீதி மூணு பேருக்கும் அவங்க முகமே மாறி போயிடுச்சு. எதுக்காக இது நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்களோட நம்மள்ட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கு, என்ன கெட்ட விஷயம் இருக்குங்கிறத உணர்ந்துட்டீங்க அப்படின்னா போட்டி இல்லாமலேயே தேர்வு செய்யப்படுவீங்க. அப்ப போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை சுயபரிசோதனை பண்ணி பாருங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97151672. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் இப்பொழுது 8:05.

கரைக்கல் பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். லலிதா ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தொலைவரும் பாட்டு நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்பப்பாடல்களை கேட்க அழைக்கலாம். 043-368 இது முன்னிணைப்பு எண். தொலைபேசி எண்கள் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் என்ன படப்பதிவு போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனா விருது பெற்ற ஐ அருமை நாயகம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? அர்ஜுனா விருது பெற்ற ஐ அருமை நாயகம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? இதற்கான விடையை வந்து நீங்கள் முகநூல் பக்கத்தில் வந்து தட்டச்சு செய்யலாம். காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சீங்கன்னா காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்குள்ளார வரலாம். உங்களுடைய விடையை நீங்கள் கொடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது துள்ளி வரும் பாட்டு.

0: கரைக்கற்பண்மணியின் துள்ளி வரும் பாட்டை நிகழ்ச்சியோடு இணைந்து தனது விருப்பப்படலை கேட்க காத்திருக்கும் நேயரை அழைப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: மேலகாசாகுடி, வடிவேலன்.
0: சொல்லுங்க வடிவேலன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மாஸ்டர் படத்திலிருந்து வாத்திகாமின்.
0: சரி, பாடல் வரும், கேட்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: காரைக்கால் பண்பலையோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது லலிதா ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. காரைக்கால் பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில இன்னைக்கு முகநூல் பக்கத்துல நம்ம போட்டிருக்கிறோம், அர்ஜுனா விருது பெற்ற ஐ அருமை நாயகம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். முகநூல் பக்கத்தை பார்க்காதவங்க அதுக்குள்ளார வரலாம். காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சு உங்களுடைய விடைகளை நீங்கள் கொடுக்கலாம். நிறைய நேர்கள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து காரைக்கால் பண்பலையினுடைய இணைப்பிற்கு வந்து ஒருவேளை புதிய நேராக இருந்தால் பதிவிடலாம் என்பதற்காகவே நான் மீண்டும் சொல்கிறேன். காரைக்கால் பண்பலையின் தமிழில் தட்டச்சு செய்யுங்க, முகநூல் பக்கத்துக்கு வாங்க, உங்களுடைய விடைகளை கொடுங்க. இது துள்ளி வரும் பாட்டு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: Viking Bunions and Briefs.
1: மஜாபா மஜாபா

0: கரைகள் பண்மலையின் ஒரு பள்ளி மூன்றுலது சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் முள்ளங்குளிலேருந்து மாரியப்பன் பேசுகிறேன் மேடம்.
0: மாரியப்பன், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கூலி படத்துலேருந்து மோனிகா கொடுங்க.
0: சரி, பாடல் வருது கேட்கலாம். இடைவேளைக்கு பிறகு நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காரைக்கல் பண்பலையின் 1.3 நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாமல் சித்தா பர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலின் அமுதா இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
8: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
7: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். காரைக்கல் பண்படையின் 1.3 இது அபிப்பேரீட்சை. நேரம் 8:20. அபிப்பேரீட்சை, ஒரு இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரீட்சை. அனைவருக்கும் ஏற்றது, கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரீட்சை.

0: காரைக்கால் பொன்மணியின் தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயரை அழைக்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலம்மா. நீங்கள் நலமா?
1: நலமா இருக்கு.
0: சொல்லுங்க, பாடல் என்ன சித்ரம்மாவுக்கு வேணும்?
1: படம் வீர சிவாஜி, பாடல் அடடா அடடா. அந்த பாடல் கொடுங்க.
0: வீர சிவாஜி நீங்க சொன்னோடனே எல்லாம் சொப்பன சுந்தரி பாட்டு கேட்பாங்க, அதான் கேட்க போறீங்க நினைச்சா வித்தியாசமா கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய விருப்ப பாடல் வரும் காற்றலையிலே இடைவேளைக்கு பிறகு. நன்றிம்மா. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்தறிப்பூண்டி உங்கள் கடை கும்பகோணம்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்தறிப்பூண்டி.
0: தரமான தார்பாய் குளுக்கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: காரைக்கல் பண்பலை 100.3 லலிதா ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருக்கிறீர்கள் கரைக்கர் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:31. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் போக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சி இது.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பொன்மணியின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் முகநூல் பக்கத்தில். ஐ அருமை நாயகம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர், இதுதான் அந்த கேள்வி. நிறைய நேயர்கள் தங்களுடைய விடைகளை கொடுத்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 நேயர்கள் பதிவிட்டிருக்கிறாங்க. அர்ஜுனா விருது பெற்ற ஐ அருமை நாயகம் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற முன்னாள் கால்பந்து வீரர், தமிழகத்தைச் சேர்ந்தவர் இவர். 1962 ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் என்ற இந்திய கால்பந்து அணியில் வந்து இடம்பெற்றிருந்தவர் இவர். அதாவது கால்பந்து விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு நீங்கள் விடை கொடுத்திருந்தாலே போதுமானது. அது யார் யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். கனரபாளையம் சுரேஷ், ராஜேந்திரன், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், பேரளம் சந்தோஷ்குமார், திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், காட்டுமணர் கோயில் டீமுடப்புரம் வேல்முருகன், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், எரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி, காட்டுமணர் கோயில் குளஞ்சியப்பன், இவங்க கூடுதல் தகவலை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் முகநூல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கூடுதல் தகவலை பார்த்துருக்கலாம், பார்த்துக்கலாம். பூவம் குபேர், அடுத்து சென்னை பிரமிளா தமிழ்ச்செல்வன், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், நாகூர் ஜகபர் சாதிக், பூவம் தினேஷ் ராஜ், அடுத்து திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, இவங்களும் கூடுதல் இது செய்தி கொடுத்துருக்குறாங்க. பூவம் நிலா, அடுத்து காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, அலிநகர் மகாதேவன், அடுத்து நேயர் கும்பகோணம் குமரன், கடலூர் சர்வராஜன் பேட்டை திரிஞானம் தினா ரமேஷ், மலியம் ரவி, வீரதுரை அரியலூர், ராஜா முகமது எங்கேருந்தனா கோவை, ரத்தினபுரி ராஜா முகமது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வலங்கைமான் துரை, மதுரை சண்முக சுந்தரம், சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, அடுத்து காரைக்கால் மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், குதளம் தேரடி தில்லை வில்லாளன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், திருச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், திருச்சேரி நிஷான் ஹலீம், குதளம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, அடுத்து நெய்யர் குதளம் சிவசுப்பிரமணியன், சிவபுரி சோமசுந்தரம், மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, அதம்பார் கலைச்செல்வி, பிரதாபராமபுரம் கவியரசி பிரியா, யோகநாயகி அனல்யா, அடுத்து இனிய காலை வணக்கம் சொல்லி டிஆர்பட்டினம் நளினி தமிழ், நளினி சங்கர் இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், அதம்பார் ராமன், அரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன், கடலங்குடி பூங்கோதை, ஆக்கூர் செல்லராஜா, வேட்டைக்காரன் இருப்பு வீரமணி, யோகஸ்ரீ, ஜீவமித்ரா, ஜீனிகா, சாய் வர்ஷினி, அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, புதுப்பட்டி பொன்னமராவதி, அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், கத்திரிப்புலம் பாக்கியராஜ், நாகூர் ஜெயம் முகமது ஜலீல், நேயர்கள் இவர் பேர் புலுப்பாளையம் ஆனந்தமுருகம், குத்தாலம் சங்கீதா, பூந்தோட்டம் கார்த்திகேயன், நாகூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சினானி, கொள்ளிடம் கருணாநிதி, பேரளம் செந்தில்கண்ணன், நாகை பாபு, நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், நாகப்பட்டினம் தீக்ஷிதா ஜெயகிருஷ்ணன், மயிலாடுதுறை கவிநிலா உதயா, பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, கைலாசபுரம் ரவி, நாகூர் அலோன்ஸ்ராஜ், இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன் தீபா வைஷ்ணவி, பிரவாகினி சிவபாலன், மீன் சுருட்டி ராஜா, புறவச்சேரி பிரியா கண்ணன், மங்கைநல்லூர் ராமதாஸ், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து, அடுத்து அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், செங்குந்தபுரம் நடராஜன், காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர், மணக்குடி சத்யா, சிவபுரி விஜயா, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, சிதம்பரம் ரமணி ராஜேஷ். சரியான விடை கொடுத்த அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். அர்ஜுனா விருது பெற்ற ஐ அருமை நாயகம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருந்தோம். கால்பந்து விளையாட்டோடு தொடர்புடையவர். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம், வைர நகை

0: கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ள பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி, மயிலாடுதுறையில்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவோம்
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் கலக்கல் நேரம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: கரைகள் பொன்மணியின் தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு நேர் காத்திருந்தாங்க. அவங்களுடைய இணைப்பு நமக்கு கிடைக்கல. அனைத்து நேர்களுக்காகவும் எந்த பாடல் இணைப்பில் காத்திருந்து அந்த நேயர் திரும்ப மீண்டும் அழைத்து அவருடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள். கரைக்கல் பண்பலையின் 100.3 உடையது துள்ளி வரும் பாட்டு.

0: காரைக்கற்பன் மணியின் துளிவரம் பாட்டு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய இந்த நேர அழைப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: மீன் சுருட்டி ஆர் ராஜா.
0: சீண்டும் இணைப்பு பிடிச்சிட்டீங்க, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இட்லி கடை படத்துல இருந்து இன்சாமி தந்தானே.
0: சரி, பாடல் வருது, விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி சார்,
1: வாய்ப்புக்கு நன்றி.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத

0: நாட்டு சக்கரை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டது தொழில் வரும் பாட்டு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
0: ஏதோ காரைக்கால் பண்பலை 100.3
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருமாலின் திருவுழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது தென்கோகுளம் கும்பகோணம் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில்.
3: வணக்கம் நேயர்களே. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவர். கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறும். இவ்வகையில் இன்று

நாம் புரட்டாசி மாத சிறப்பு தொடரான திருமாலின் திருவிழா நிகழ்ச்சியில் தென் கோகுலம் என்றழைக்கப்படும் கும்பகோணம் ஊத்துக்காட்டு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில் குறித்த செய்திகளை அறிந்து கொள்ள உள்ளோம். கும்பகோணம் அருகிலுள்ள ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த வைணவ திருத்தலமாகும். இத்தலத்தின் முக்கிய சிறப்பு காளிங்கன் என்ற பாம்பின் மீது ஸ்ரீகிருஷ்ணர் நடனமாடிய காளிங்க நர்த்தன திருக்கோலமாகும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் பெருமாளை தரிசித்து விரதம் இருந்து வழிபடுவது இங்கு சிறப்பாக கருதப்படுகிறது. கிருஷ்ணரின் திருப்பாதம் காளிங்கனின் தலையில் இருப்பது இத்தலத்தின் தனி சிறப்பு. இக்கோவிலின் மூலவர் வேத நாராயண பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சியளிக்கிறார். சிவர் மிக அற்புதமான ஐம்பொன்னால் ஆன காளிங்க நர்த்தன கிருஷ்ணராவார். இவர் உளியால் செதுக்கப்படாத சுயம்பாக தோன்றிய கிருஷ்ணராவார். இத்தலத்துடன் ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்களின் கிருஷ்ண பக்தி பாடல்களும் தொடர்புடையவை. இங்கு உற்சவர் காளிங்கன் மீது நர்த்தனமாடும் கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ஐம்பொன்னாலான இந்த உற்சவ மூர்த்தி கோவிலின் பின்புறமுள்ள காளிங்கன் மடு என்ற குளத்தில் கண்டெடுக்கப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஐதீகம். இந்த விக்கிரகத்தில் பாம்பின் வாளிலும் பிடிமானமில்லை, கால் பாதத்திலும் பாம்பின் தலையிலும் பிடிமானமில்லை. இந்த விக்கிரகத்தின் தனி சிறப்பினை உணர்த்த மத்திய அரசாங்கம் 1982 ஆண்டில் 3 ரூபாய் மதிப்புள்ள தபால் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது.

0: ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலம் இது. ராகு கேது சர்வதோஷம் நீங்குவதற்கான பரிகார தலமும் கூட. இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள் தங்கள் கலைகளில் அபிவிருத்தி பெற்று பிரகாசிக்க இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இங்கு சிறப்பு மிக்க திருவிழாவாக ஸ்ரீகிருஷ்ணரின் ஜெயந்தி திருவிழா கொண்டாடப்படுகிறது. சுமார் 800 லிட்டருக்கு மேல் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பாலாபிஷேகம் அன்று நடைபெறுகிறது. இப்பொழுது அத்தலத்தில் பல ஆண்டுகளாக அர்ச்சகராக பணியாற்றி வரும் ஜெயராம பட்டாச்சாரியார் அவர்கள் இக்கோயிலின் தல வரலாறு, சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை சிறப்பாக உணர்த்திய போது.
1: இந்த கோயிலுடைய சிறப்பு பற்றி நிறைய சொல்லலாம். எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் புரட்டாசி மாசத்துல பகவான் ரொம்ப சாநித்தியமா இருப்பார். புரட்டாசி மாசம், ஆவணி மாசம், மார்கழி மாசம், இந்த மாதிரி மாதங்களில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து பகவானை வழிபடும் பொழுது பகவான் உடனே அனுகிரகம் பண்ணிவிட்டு தான் ஐதீகம். அதனால் அந்த நேரத்தில் நிறையா பக்தர்கள் வந்து சுவாமி வழிபடுவார். இந்த க்ஷேத்திரம் எப்படி உருவானது அப்படின்னு கேட்டால், மூலவர் வந்து வேதநாராயணன், ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத வேதநாராயணன். அது வேதநாராயணுக்காக கட்டப்பட்ட திருக்கோவில், நலம் கொண்ட சோழர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோவில். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து காளிங்க ரத்ன கிருஷ்ணன் பஞ்சலோக மூர்த்தியாக, சுயம்பு மூர்த்தியாக எழுந்துள்ள அருள் பாலிக்கிறார். உற்சவமூர்த்தி பிரதானமான உள்ள க்ஷேத்திரம்னு சொல்லலாம். உற்சவமூர்த்தி பிரதானமான உள்ள க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னால் அதில் சில உதாரணங்களும் சொல்லலாம். மன்னார்குடி ராஜகோபாலன், தில்லை வளாகம் ராமன், சுவருக்காகவே பக்தர்கள் வரக்கூடிய க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி க்ஷேத்திரத்தில் இது முக்கியமான க்ஷேத்திரம். இந்த உற்சவமூர்த்தியானது ஏன் இங்கே விசேஷம் அப்படின்னு சொல்லக்கணும்னா, இந்த 1870 தமிழ்ப்பாடல் வந்து தமிழ் கவின்னு சொல்கிற வெங்கடகவி கொடுத்துருக்காருன்னா, அத்தனை பாடல்களும் இந்த பஞ்சலோக மூர்த்தியாக எழுந்துருக்கிற காளிங்க ரத்ன கிருஷ்ண மேலே தான் அவர் பாடியிருக்கார். கர்ப்பகிரகத்தில் பார்த்தீங்கன்னா, மூலவரா ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத வேதநாராயண பெருமாள் எழுந்தருளி அருள் பாலிச்சிருக்கார். உற்சவரா ருக்மணி சத்யபாமா சமேத காளிங்க ரத்ன கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அவா காளிங்கநர்த்த கிருஷ்ணனுடைய விக்கிரக முன்னாடி காமதேனுடைய குழந்தைகள் நந்தினி பட்டின்னு அவள் ரெண்டு பேரும் சிலாரூபமாக இருந்துட்டு அதே கோலத்தில் இந்த கர்ப்பகிரகத்தில் காட்சி கொடுத்துட்டுருக்கா. தவிர வரதராஜ பெருமாள், தாயார் மகாலட்சுமி, ஆண்டாள், வீராஞ்சனேயர், பஞ்சமுகாஞ்சனேயர், விஸ்வக்ஷேனர், நாகர், கருடாழ்வார், வாசலில் பார்த்தீங்கன்னா ஆனந்த நர்த்தன கணபதி, இவாள்லாம் இந்த கோவிலில் எழுந்தருளை அருள் பாலிக்கிறார். முக்கியமாக வெங்கடகவிக்கு இங்கே தனி சன்னதி உண்டு. அவர் எங்கே உட்கார்ந்து பாடினதாக எங்களுக்கு வரலாற்று குறிப்பு கிடைச்சதோ அந்த இடத்துல வெங்கடகவி இசை அரங்கம்னு ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நிறையா குழந்தைகள் இங்கே வந்து பரதநாட்டியம் பார்த்து இந்த மாதிரியான வந்து அரங்கேற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இங்கே வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பூர்ண அனுகிரகம் பண்ணுவார் கிருஷ்ணர். எல்லாரும் வாங்குவோம். கும்பகோணம் பக்கம் வரும்பொழுது அப்போ ஸ்ரீ முத்துக்காடு எல்லாருமா வந்து சேர்ந்து ராதே கிருஷ்ணா.
2: நதிர்கத்தில்லா நதிர்கதில்லா நாட்டிட்ட தொங்க தன்னங்கிட்டு தூங்க தைக்க தூண்ட கதா கிட தரி கிட.

0: இக்கோவில் வளாகத்தில் அர்ச்சனை பொருட்களை விற்பனை செய்து வரும் மாலினி என்பவர் தான் அறிந்த இத்தல சிறப்புகளை கூறிய போது.
1: வணக்கம், நான் ஊத்துக்காடு கிராமம். நான் கடந்த 5 வருடமா அர்ச்சனை சாமான் தான் கொடுத்துருக்கேன். கிருஷ்ணர் நைவேத்தியமாக அவள் கல்கண்டு திராட்சை எண்ணற்ற பொருள்கள் இதெல்லாம் அவங்க கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த கிருஷ்ணருக்கு வந்து இந்தியாவிலே எங்கேயுமே கிடைக்காத சாமி இங்கே இந்த ஊத்துக்காடு கிராமத்தில் இருக்கார். எல்லாருக்கும் சக்தி வழங்கியிருக்கார். பரிகாரம் வந்து மாதம் மாதம் ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்கு என்ன பிரச்சனையோ, குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அவள் வந்து சொல்லி அந்த பிரச்சனையை க்யூர் பண்ணிக்கலாம்.

அவ வந்து பட்டாச்சாரியார்கிட்ட வந்து என்ன செய்யணும், குழந்தை இல்லையோ, ஒரு வேலையில பிரச்சனையோ, குடும்பத்துல பிரச்சனையோ, கல்யாணம் ஆகாம இருக்கோ, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர்கிட்ட வந்து சொல்லி பரிகாரம் பண்ணிடும். இங்க வந்து காலம்பரம் வந்து 9:30 ஓப்பனிங், 12:30 முடிஞ்சிருவோம். சாயந்தரம் வந்து 4:30 ஆரம்பிச்சு 8:00 முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒருத்தருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப கிராண்டா செஞ்சிருக்காங்க. உரியடி 3 நாள் நல்லா செஞ்சிருந்தாங்க. சுமார் 500 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணிருக்கு. அவங்கவுங்க அவங்களால முடிஞ்ச உதவிய சாமிக்கு செஞ்சிருந்து வெங்கடகவி வந்து எத்தனை பாடல்கள் பாடியிருக்காரு, கலைப்பாயிலை வேணா, ஆடாதாசங்காது, பால்வடி முகம், எல்லாமே செஞ்சிருக்கா, எல்லாம் பாடிட்டாங்க.

0: ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் இந்த ஆலயத்தின் சன்னதியில் அமர்ந்துதான் ராக மாளிகைகளையும் நவாவரண கீர்த்தனைகளையும் பாடினாராம். இத்தலத்தில் வருடந்தோறும் கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் வசந்த உற்சவ திருநாட்களில் பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றும் கர்நாடக இசை வித்வான்கள் தங்களின் முதன் முதலான அரங்கேற்றத்தை நடத்துவதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து அவர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவிலின் சிறப்புகளை இதுவரை அறிந்து கொண்டோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இத்தல பெருமைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் பெருமை அடைகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றது தென்கோகுளம் கும்பகோணம் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
6: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
5: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். நேயர்கள் கேட்க இருப்பது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.

0: பாய், நாத்து பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க.
1: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
0: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
2: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
3: சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சர்க்கரை நோய்க்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா நிறையவே சம்மந்தம் இருக்குது. அது என்ன மாதிரி வந்து சர்க்கரை நோயை பாதிக்கும் அப்படின்னா, உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து அது செயல்பட விடாமல் கூட செய்யும், அந்தளவுக்கு பாதிப்பு இருக்கும். எதனாலலாம் ஸ்ட்ரெஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை, இல்லை ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை, ஏதோ தொழில் ரீதியான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்? ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பொதுவாக பேஷண்ட்டுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்மளால் அதை செய்ய முடியுமா முடியாதா, கையில் இல்லாத விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்மளை நாமே மன அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் நான் பொதுவாக பேஷண்ட்டுக்கு சொல்கிறது. அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் தடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு, நைட்டில் உட்காந்து மொபைல் நோண்டாமல் தூங்கலாம். ஒரு நாள் சராசரியாக ஒரு மனிதனுக்கு தேவையான உறக்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா 7-8 மணி நேரம் உறக்கம் தேவை. அது இல்லை அப்படின்னா உடம்புல பாதிப்பு வருமானா, கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம உடம்பை வந்து பழுது பார்க்கக்கூடிய நேரம்ங்கிறது நம்ம தூங்குற நேரம் தான். அதுக்கான போதுமான அளவான நேரம் நம்ம கொடுக்கலை அப்படின்னா, அதாவது இப்போ காரை எப்படி ரிப்பேர் பண்ணி எடுக்கிறோமோ இல்லை சர்வீஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம தூங்குறதும். அதுக்கு போதிய நேரம் கொடுக்கலை அப்படின்னா நம்ம உடம்பு வந்து சரியாக செயல்படாது. எப்படி காரை பாதி சர்வீஸில் தூக்கிட்டு வந்தோம்னா எப்படி அது சரியாக வேலை செய்யாதோ, அதேமாதிரி நம்ம உடம்பும் சரியான அளவு தூக்கம் இல்லை அப்படின்னா சரியாக வேலை செய்யாது. மற்ற ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே, இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது, மென்டல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அரசாங்கம் அதுக்கான கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்க, மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, யோகா இருக்குது, மெடிடேஷன் இருக்குது. இதில் நமக்கு என்ன முறை ஒத்து வருதோ அந்த முறையை ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து சர்க்கரை நோயை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய். கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோயின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அவங்க உடலில் நடக்கக்கூடிய ஹார்மோனல் மாற்றங்களாலேயும் குழந்தை வளர்ச்சி அதனாலேயும் ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க உடம்புல வரும். அதனாலே வந்து இன்சுலின் வந்து அதனுடைய செயல்திறன் குறைஞ்சி போயிடும், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி அவங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்து சர்க்கரை நோய் அப்படிமா ஜிடிஎம்னு சொல்லுவாங்க, ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ்னு, அது வந்து வருது. அது வந்து ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ்ங்கிறத எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் கர்ப்பகாலம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க சர்க்கரை நோய் இல்லாமல் நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் சர்க்கரை நோய் வந்து அடுத்த சில ஆண்டுகளில் அவங்களுக்கு வரலாம், சர்க்கரை நோயாளியே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கட்டுப்பாட்டில் வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ். சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
4: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
4: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
5: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதலில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 ரோடு.

0: நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: விரைவு திருச்சி சாரதாசில்
3: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து நம்ம
4: ஒரு வித்தியாசமான தலைப்பு.
3: ஆமா, வித்தியாசமான தலைப்பு. அதாவது தலைப்பு உங்ககிட்ட கேட்டா நீங்க எப்படி கொடுப்பீங்க? ஏன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா நாங்க தலைப்பு கொடுக்க?
4: இப்ப வந்து நேயர்களுக்கு தெரியும், டெய்லி நம்ம வந்து தலைப்பை சூஸ் பண்றதுக்குள்ள மண்டை வலி வந்து
3: தலைப்பு சொல்ல போறாங்க.
4: ஆமா,
3: நம்ம அதுல இருந்து தலைப்பை சூஸ் பண்ணிக்க போறோம்
4: கண்டிப்பா.
3: வருங்காலத்துல நாங்க சூஸ் பண்ணிக்கலாம் தான் இந்த தலைப்பு உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். தலைப்பு கொடுக்க சொன்னா என்ன தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டிருக்கிறோம்.
4: அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில தலைப்பு கொடுக்க சொன்னா பாயிண்ட் டு பாயிண்ட்க்கே நம்ம தலைப்பு கொடுத்துட போறாங்க.
3: ஆமா,
4: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில ஒரு தலைப்பு கொடுக்குறோம் இல்லையா கருத்துக்களுக்கு, அது இந்த தலைப்பு அவங்களுடைய சாய்ஸா இருந்தா என்ன இருக்கும்,
3: என்ன தலைப்பு கொடுப்பாங்க?
4: முதல் யார் என்ன சொல்லிருக்காங்க?
3: சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் கொடுக்கும் தலைப்பு உங்களுக்கு ஒரு நாள் முதல்வராகும் வாய்ப்பு கிடைத்தால் மக்களுக்கு என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
4: அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், கடல் பெரிதா கடலின் தூரம் பெரிதா என்ற தலைப்பு.
3: எனக்கு ஒண்ணுமே காட்டவே இல்லையே உங்களுக்கு.
4: அப்படிங்களா? இதற்கு விடை உங்களிடமே விட்டு விடுகிறேன். ஏதோ கேள்வி பதில, கேள்விக்கு என்ன பதில் மாதிரி இங்க இருக்கு. அடுத்து
3: காரைக்கால் நளினி சொல்றாங்க, கடித வழி உரையாடல் உங்களுக்கு தெரியுமா, அந்த அனுபவம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சந்தோஷ்குமார் வெறும் தேதான் எனக்கு காட்டுது உங்களுக்கு காட்டுது
4: காட்டுது. அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் உங்களின் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய சொந்தங்கள் இரு தரப்பினரில் உங்களை உடனே நினைவில் கொள்பவர்கள் யார்? ஆகா, மாட்டிவிட பாக்குறாரு
3: அப்படின்ட்டு.
4: அடுத்து
3: அண்ணப்பன் பேட்டை ஜோதி பெயர் காட்டுது.
4: அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகள் பேச ஆரம்பித்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்?
3: எப்படி இருக்கும்?
4: கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. காரைப்பண்புலையில் முகவர் பக்கத்துல.
3: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் இவங்க சொல்லியிருக்கிறாங்க, வார்த்தை ஜாலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
4: அடுத்தது செம்மனார் கோயில் குணசேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்றைய நாளில் கைபேசி இல்லாத ஒரு நாளை கற்பனை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: தொடர்ந்து நம்ம படிக்கலாம், ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல படிச்சிடக்கூடாது. தலைப்பு என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்திருக்கட்டும். ஒரே ஒரு தலைப்பை கொடுத்துட்டு, அதாவது அவங்க சொன்ன அந்த தலைப்பை கொடுத்துட்டு நம்ம அடுத்தது பாடல் கொடுத்துட்டு திரும்பவும் படிப்போம். மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்கிறாங்க, நம் பூமி நம் பொறுப்பு அப்படின்னு ஒரு பொறுப்பான தலைப்போடு அவங்க வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது பாயிண்ட் டு பாயிண்ட். தலைப்பு கொடுக்க சொன்னா என்ன தலைப்பு கொடுப்பீங்க?
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வராத தலைப்பை நாங்கள் கேட்டிருக்கோம்.
1: ஆமாம், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. சரி, அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொன்னது சொன்னோம் இல்லையா, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கிறாங்க, சமீபத்தில் நீங்கள் சென்று வந்த சுற்றுலா தலம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
0: அதுக்கு அடுத்தது நாகூர் யூசுப் மாலிம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது
1: ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கிலிருந்து, வீட்டில் சமையல் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: தொடர்ந்து சமையல் செய்வது எப்படின்னு கேட்டுட்டு வீட்டில் செஞ்சு போக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு போல இருக்கு.
1: அடுத்து காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்கிறாங்க, சரியா கேட்டீங்க, என்ன தலைப்பு கொடுக்க சொன்னா என்ன தலைப்பு கொடுப்பேன் தெரியுங்களா, என்ன ஓட்டங்களும் எதிர்வரும் காலங்களும், ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை சந்தோஷம் எண்ணங்களின் தன்மையை பொறுத்தே அமைகிறது, எண்ணம் மட்டும் உயர்ந்தால் போதும் எல்லாமே மேம்படும்னு அதற்கு ஒரு விளக்கமும்
0: நல்லா இருக்கு இல்லையா.
1: என்ன ஓட்டங்களும் எதிர்வரும் காலங்களும்.
0: அடுத்து காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒற்றுமை
1: ஒற்றுமை. எனக்கு அந்த ஒற்றுமையை மட்டும் காட்டவே இல்லை இதில், ஏதோ ஒரு அதாவது நம்மளுடைய அந்த சிஸ்டம் அப்பப்போ தூங்கிடுதுன்னு
0: நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சிஸ்டத்துக்கும் ஒற்றுமை இல்லைன்னு நினைக்கிறேன்.
1: அதில் வந்து கரெக்டாக காட்டுது. இதில் அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழிக்கு மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு காட்ட மாட்டேங்குது. என்ன அவர் என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாரு,
0: என்ன போங்க இப்படி கேட்டுட்டீங்க, நகைச்சுவையாவா நகைச்சுவையான தலைப்பு சார்.
1: புதுத்துறை செல்வகுமார்ல நான் சொன்னேன்,
0: புதுத்துறை செல்வகுமார் தான் அன்பு. அவர் வந்து வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்ப கூட சொல்லிடாதீங்க
1: அப்படின்னு சொல்லி,
0: அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டே, அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டே அப்படி ஒரு மூணு நாலு தலைப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த தலைப்பு இதுக்கு சரிப்பட்டு வராதுன்னு தான் நினைக்கிறேன்.
1: பேரு யார், பேரு செல்வகுமார் தானே,
0: அதான் காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார். அன்பு தோழிக்கு மட்டும் வணக்கம் சொன்னார்ல.
1: காரைக்கால் அருள் ஷாலினி ரியா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பட்டாம்பூச்சி பிடித்த அனுபவம் இருக்கா, தட்டான் பிடித்த அனுபவம் இருக்கா அப்படின்னு.
0: பரவாயில்ல. அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இருவருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி தலைப்பு கொடுக்க சொன்னால் எந்த தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நேயர்கள் சாய்ஸா, இதுவும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. சின்ன வயசுல நீங்க செஞ்ச சின்ன சின்ன குறும்புகள் தலைப்பு ஓகே சார், ஓகே மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து
1: காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், கற்பனை தேரில் ஒரு நாள் வளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
0: அடுத்து இப்போ சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, உழைத்து உயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து
1: எனக்கு வந்து கோகுமார் அவருடைய பெயர் காட்டுது, ஓசூர்லேருந்து அனுப்பியிருக்கிறாரு. நீங்கள் தமிழ்நாட்டின் முதல்வரானால் முதலில் தீர்க்கும் பிரச்சனை எது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவர்.
0: அடுத்து திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புறம் பேசாதே
1: அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பொன்னியம்மன் வன்னைமேடு, பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், உங்களுக்கு பொய் சொல்ல தெரியுமா, ஒரு நாளைக்கு எத்தனை முறை பொய் சொல்வீர்கள், இதற்கு உண்மையாக பதில் கூறவும். நல்லா இருக்குல்ல, வித்தியாசம்
0: நல்லா இருக்கு, வித்தியாசமான தலைப்பா இருக்கு.
1: தொடர்ந்து நம்ம பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலையின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கலாம்.
1: சொல்லுங்க.
0: படிக்கிறதுக்கு
1: முன்னாடி எனக்கு தெரியுது,
0: நாங்க சொன்ன தலைப்பா இருக்கக்கூடாது, நாங்க இது வரைக்கும் சொல்லாத தலைப்பா நீங்க சொல்லணும்.
1: இது வரைக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
0: செங்கல் சோலை மற்றும் இதனை விடுவதற்கான தார்பாய்கள் சலு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில்
1: பாஸ்கர்
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் எனது தலைப்பு வாழ்க்கையில் உயர முக்கியம் பணமா அல்லது குணமா என்ற பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே நடுவராக நீங்கள் இருந்து தீர்ப்பை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து
2: சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் நேரங்களில் வானொலியின் பயன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து
0: நீங்கள் நம்பிக்கை வைப்பது உறவுகளிடமா நண்பர்களிடமா, இதுதான் என் தலைப்பு. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு.
2: எரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் தலைப்பு எனக்கு காட்டவில்லையே.
0: உடன் பிறப்புகளின் வலிமை
2: மல்லியம் ரவி சொல்றாங்க, பொதுநல தொண்டு என்று எதையெல்லாம் நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
0: அடுத்து கோவில்பட்டி உதயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு.
2: நான் கூட எனக்கு காட்டலையோன்னு நினைச்சுக்கிட்டேன். ஜெயமண்டம் ரித்து சொல்லியிருக்கிறாங்க, நான் தலைப்பு கொடுத்தால் காரைப்பண்பலையில் உங்களுக்கு பிடித்த அறிவிப்பாளர் ஒரு ஆண் ஒரு பெண் யாரு அப்படின்னு வம்பளை மாட்டியோட பாக்குறாங்க.
0: ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுட்டாங்க. இல்ல கொடுத்து பாக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லையா.
2: நீங்க தயாரா இருக்கீங்க?
0: ஆமா, யாரு பேரும் போட மாட்டாங்க, ஏன்னா பிடித்த அறிவிப்பாளர் தானே போட்டிருக்காங்க.
2: அதனால
0: யாருமே இல்லைன்னு தான் நிறைய பதில்கள் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து மயிலாடுதுறை ஜே ஜே நகர் ஆனந்த், பழைய பாடலா புதிய பாடலா
2: அப்படின்னு
0: கொடுத்துருக்காங்க. அடுத்து
2: நாகூர் ஜெகபர் சாதிக், நலமாய் வாழ என்ன வழி அப்படின்னு தலைப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: நலமாய் வாழ என்ன வழின்னா, காலைல 9 மணிக்கு நலமாய் வாழ கேட்க வேண்டியதுதான்.
2: அடுத்தது
0: பாயிண்ட் டு பாயிண்ட் தலைப்பு கொடுக்க சொன்னால் உறவா நட்பா என்று சொல்வேன். உங்கள் அன்பின் காரைக்கல் நிறைவு என்எம்பி நச்சுப்பிள்ளை குடும்பம் சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து இவங்க வந்து அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, உங்களுக்கு பிடித்த சினிமா டயலாக்
0: இது வந்துருச்சே. அடுத்தது
2: அதம்பார் கலைச்செல்வி செல்வமா,
0: இனிய காலை வணக்கம். கூடுவிட்டு கூடு பாயும் திறன் படைத்தால் நீங்கள் எதில் இருக்க ஆசைப்படுவீர்கள்?
2: என்ன ஒரு ஆசை தலைப்பு பாத்தீங்களா, பயங்கரமா இருக்கு. மணக்குடி சத்யா சொல்லியிருக்கிறாங்க, காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லி தலைப்பு சொல்லியிருக்கிறாங்க.
0: கடமை கண் போன்றது அப்படின்னு முடிச்சிட வேண்டியதுதான். அடுத்தது கீழ்குடியிருப்பு ஜான் கவியரசி, அரியலூர்
2: மாவட்டம்,
0: உங்களுக்கு பிடித்த உணவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்து குத்தாலம் சிவசுப்பிரமணியன், பாயிண்ட் டு பாயிண்ட் தலைப்பு கொடுக்க சொன்னா நவீன விஞ்ஞானத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு என்ன என்ற தலைப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து உன் மனசாட்சி உன்னிடம் ஒரு கேள்வி கேட்டால் அது என்ன கேள்வியாக இருக்கும்? ஆடாடா, என்னுடைய சிந்தனைக்கு எட்டியது இவ்வளவுதான். புவனகிரி சுமதி பாபு,
2: எனக்கு அவங்க பேர் காட்டல. எனக்கு அடுத்து எது காட்டுதுன்னா அவரிக்காடு வித்யாமணி, காரை பண்பலையோடு நான், இதுதாங்க தலைப்பு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க.
0: அடுத்தது அண்ணப்பன்பேட்டை சதீஷ்குமார், உங்கள் வாழ்க்கையில் வானொலியின் பங்கு என்ன? 2 தடவை வந்திருக்குது, பரவாயில்ல.
2: அடுத்து ஜோதி லட்சுமி கேக்குறாங்க, சமூக ஊடகங்கள் சாபமா வரமா அப்படின்னு ஒண்ணு, தேவையற்ற தேடல்களும் தொலைந்து போன நிம்மதியும் அப்படின்னு ஒண்ணு. தேவனூர் ஜோதி லட்சுமி 2 தலைப்பு கொடுத்துருக்காங்க நமக்கு.
0: இனிய காலை வணக்கம் கூறுவது கச்சமங்கலம் ராஜேஷ், யாரும் இல்லாத தீவுக்கு சென்றால் எதை எடுத்து செல்வீர்கள்? வேற என்ன, செல்போன் தான்.
2: அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர் சொல்லிட்டாங்க, நமது வாழ்க்கையில் ஆனந்தம் தருவது இளமையா அல்லது முதுமையா, தலைப்பு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
0: அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாழ்த்துகள் தமிழ் வாழ்க அப்படின்னு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து
2: கோவி கார்த்திகேயன், எனக்கு குடவாசல் இருந்து காடுகளையும் மலைகளையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்க மக்களாகிய உங்களின் பங்களிப்பு எப்படி இருக்கும்? பெரிய தலைப்பா இருக்கு.
0: அடுத்தது திருவாரூர் மேட்டுப்பாளர் ரவி என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ, நீங்கள் என்ன செய்ய விரும்பினீர்களோ, இது தலைப்பு தான் கொடுப்பேன்.
2: விரும்புகிறீர்களோ விரும்பினீர்களோ,
0: ரெண்டுமே
2: ஒரே அர்த்தம் தான் வருது.
0: ஒருமை பன்மையில இருக்கிற மாதிரி தெரியுது.
2: ஆமா, சரி.
0: அடுத்து கருணாநிதி வீரவண்ணலூர், ஆறுகள் குளங்கள் ஏரிகளை பாதுகாப்போம், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசியிருக்கிறாரு வீரவண்ணலூர் கருணாநிதி.
2: சரிங்க. தெத்தி செல்வி சொல்றாங்க, நான் கொடுக்கும் தலைப்பு உங்களுக்கு பிடித்தது குடும்ப உறவுகளா நட்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
0: டி ஆர் பட்டினம் ரமேஷ் சொல்லிட்டீங்களா, கடவுள் பேச ஆரம்பித்தால்
2: இல்ல
0: அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: சரி சரி, தலைப்புகளை எப்படியும் நம்ம படிச்சுட்டே இருக்கலாம்.

0: மொத்தத்துல அவதான்.
1: யாரு?
0: தாய் கிழவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 9:30.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனையும்

0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்,
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்,
1: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: காரைக்கால் பண்பலையின் 1.3 தேதியும் சேதியும் வரலாற்று நிகழ்வுகளில் இன்று. இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகளுள் ஒருவரான பாசல் அலி பிறந்த தினம் இன்று. பிறந்த ஆண்டு 1886. 1950களில் அஸ்ஸாம், ஒரிசா மாநில ஆளுநராக இருந்தவர்.

0: இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: காரைக்கால் பண்பலையின் 1.3 தேதியும் சேதியும் வரலாற்று நிகழ்வுகளில் இன்று. இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகளுள் ஒருவரான பாசல் அலி பிறந்த தினம் இன்று. பிறந்த ஆண்டு 1886. 1950களில் அஸ்ஸாம் ஒரிசா மாநில ஆளுநராக இருந்தவர். அந்த மாநில எல்லைகளை வகுக்க முக்கிய காரணமாக இருந்து எல்லை பிணக்குகளை தீர்த்தவர். இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகளுள் ஒருவரான பாசல் அலி பிறந்த தினம் இன்று.
3: 1893 செப்டம்பர் மாதம் 19 தேதி இன்று உலகின் முதலாவது நாடாக நியூசிலாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட நாள்.
2: தமிழிசை, நாடகம், அரசியல், திரைப்படம், ஆன்மீகம் என பல துறைகளில் புகழ்பெற்ற கே.பி. சுந்தராம்பாள் என அறியப்படும் கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் 1980 ஆண்டு செப்டம்பர் 19 தேதியான இதே நாளில் மறைந்தார். இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார் கே.பி. சுந்தராம்பாள். அவரது நினைவு தினம் இன்று.
3: 1893 செப்டம்பர் 19 நாள் சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் உலக சமய மாநாட்டில் உலக புகழ்பெற்ற சொற்பொழிவை நிகழ்த்தினார்.
2: மாண்டலின் இசைக்கலைஞர் யு. ஸ்ரீனிவாஸ் மறைந்த தினம் இன்று. மறைந்த ஆண்டு 2014. இவர் வெளிநாடுகளில் முன்னணி இசைக்கலைஞர்களுடன் இணைந்து பல்வேறு இசை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியுள்ளார். இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். மாண்டலின் யு. ஸ்ரீனிவாஸ் நினைவு தினம் இன்று.
3: 1965 செப்டம்பர் 19 தேதியான இன்று அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பிறந்த நாள்.
2: காரைக்கால் பண்பலை 1.3 நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
0: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: விரைவு திருச்சி சாரதாசில்
2: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில உங்களை தலைப்பு கொடுக்க சொன்னா என்ன தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய தலைப்புகளை கொட்டி கொடுத்திருக்கிறாங்க.
6: உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன்
2: அப்படின்னு சொல்லி
6: உங்கள்ட்ட கேள்வி கேக்குறேன்.
2: சொல்லுங்க,
6: நீங்க என்ன தலைப்பு கொடுப்பீங்க? நீங்க என்ன தலைப்பு கொடுப்பீங்க?
2: அதுதான் இப்ப பாயிண்ட் டு பாயிண்ட் கொடுத்துருக்கோம்ல, என்ன தலைப்பு கொடுப்பீங்க? அதுதான்
6: அடுத்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில நன்னிலம் சுப்பிரமணியன்
2: சொல்லுங்க,
6: இதில் உங்களுக்கு எது மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து உங்கள் மனம் சொல்லுவதை காரைக்கால் பண்பலையில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது திருக்கடையூர் சுபா இளங்கோவன்,
2: சரி
6: நான் கொடுக்கும் தலைப்பு சொல்லி அடிங்க
2: கொடுத்திருக்கிறாங்க. நடிக்கும் நண்பர்களோடு பழகுவது எப்படி என்பதுதான் தலைப்பு.
6: அவர்கள் நடிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது தானே சிறப்பு.
2: அடுத்து
6: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்கிறாங்க, வாசிப்பை நேசிப்பவரா நீங்கள், இயற்கையை ரசிப்பது உண்டா? வாசிப்பு பழக்கமே பலரிடம் இப்போது இல்லை, அதனால் இந்த பதிலா கேள்வியா?
2: இந்த பதிலும் சொல்லிருக்காங்க,
6: ஆனா அது கேள்வியா தான் இருக்கும். அடுத்து
2: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்கிறாங்க, காலை வணக்கம்லாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. நாம் வாழ்க்கை, நம் வாழ்க்கை நம் கையில், தலைப்பு எப்படி சொல்லுங்க.
6: சூப்பர். அடுத்து அதம்பா ராமன், நீங்கள் நினைத்தது நிறைவேற
2: அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேத்தூர் சீதா கலியபெருமாள் சொல்றாங்க, அழுக்கார அகற்று எனக்கு பிடித்த தலைப்பு, இதை கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: அடுத்தது மேமாத்து ரமதாசேகரன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இயற்கையை ரசிப்பவரா செயற்கையை ரசிப்பவரா என்று கொடுப்பேன். நீங்கள் தினமும் தலைப்பு கொடுப்பதற்கு கஷ்டப்படுவீர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். கரெக்டா சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது மின்சாரக்கண நெஞ்சுக்குடியிலேருந்து சொல்றாங்க, அம்மாவுக்கும் மனைவிக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு மிளைக்குமான் ஹீரோவா காமெடியனா வில்லனா அப்படின்னு சொல்லி அவங்க தலைப்பு கொடுத்துருக்குறாங்க.
0: அடுத்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான், அது ஹீரோவா இருக்க முடியுமா, காமெடியனா இருக்க முடியுமா, வில்லனா இருக்க முடியாது. அதனால காமெடியாவே இருந்துட்டு போயிடலாங்கிறது என்னுடைய பதிலாக இருக்கும். அடுத்தது கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, காரைக்கால் பண்பலை பற்றி ஒரு வரியில் என்று தலைப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு.
1: திருவாளப்புத்தூர் கடங்கம் ஐங்கரன், முதல்ல கடவுள் அப்பா அம்மா யாரெல்லாம் அன்பா வணங்குறீங்க அப்படின்னு, முதல் கடவுள் அப்பா அம்மா
0: ரொம்ப தெய்வீகமா போயிட்டாங்களே. அடுத்து தப்பளம்புலியூர் சிவரஞ்சனி மகேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க? வேலையே செய்ய வேணாம்னு
1: சொன்னா என்ன செய்யணும்? கத்திரிப்புலம் பாக்கியராஜ், நான் கொடுக்கும் தலைப்பு, ஒரு நாள் அலைபேசி இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? இதுதான் என்னுடைய தலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அடுத்தது வலம்பார் தமிழரசி ராமன், உன் வாழ்க்கையின் சிற்பி யார்? நல்லா இருக்குல்ல,
1: உன் வாழ்க்கையின் சிற்பி, இதானா இது வேற மாதிரி தலைப்பு வந்த மாதிரி இருக்கு. அடுத்து பாருங்க, திருமலஸ்தானம் வீரசுந்தரி சொல்றாங்க, எதிர்நீச்சல் எப்படி போடுவது என்ற தலைப்பு சொல்றாங்க.
0: திருமலஸ்தானம்
1: இங்க பாருங்க, இன்னொரு தலைப்பு வேற கொடுத்துருக்காங்க,
0: கல்யாண சாப்பாடும் காளி பாக்கெட்டும் சொல்லிருக்காங்க.
1: ரெண்டு தலைப்பு நல்லா,
0: பாக்கெட் இல்ல பாக்கெட்டா பாக்கெட்டா
1: இல்ல பாக்கெட் தான், காளி பாக்கெட், கல்யாண சாப்பாடு மொய் வச்சிருக்காங்கல்ல
0: அதனால காளி பாக்கெட்,
1: அதனால அப்படி சொல்லிருக்காங்க போல.
0: அடுத்து
1: ரெண்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லுங்க,
0: சாகுல் ஹமீத் திட்டச்சேரி எம் எஸ் சாகுல் ஹமீத் சொல்லிருக்காங்க, மனம் விழையுதே இந்த தலைப்பை கொடுப்பேன் சார்.
1: என்னங்க இது, என்ன இது, என்ன சொல்றது? அடுத்து நிரவி ராஜவேல்,
0: இன்னைக்கு கூட மனம் விழையுதே இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நிரவி ராஜவேல் என்ன கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க, எனக்கு அது காட்ட
0: மாட்டேன். யாரு யாருக்கு சொல்றது?
1: நிரவி ராஜவேல்.
0: அதுக்கு முன்னே பூந்தோட கார்த்திகை என்ன சொல்லிருக்காருன்னு
1: கேட்டுருவோம். சொல்லுங்க,
0: இந்த கேள்வியை தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு இருந்தேன் சார். ஒரு நேயரை ஒரு நாளைக்கு நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் கொடுக்கும் தலைப்பு படி பேசினால் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது நாங்க ஒரு நேயரை செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு அவங்க கொடுக்கும் தலைப்பு படி பேசினா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு
1: சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது வழங்கிமா ஆட்டோ துறை என்ன சொல்லியிருக்காருன்னா, விபத்தை தவிர்த்து வாகனம் ஓட்டுவது எப்படி? ஆட்டோ துறை வழங்கிமான சொல்லிங்க. அடுத்தது
1: அடுத்தது வந்து பாலமுருகன் கல்யாண சுந்தரம் பஞ்சநதி குளத்துல இருந்து சொல்றாங்க, எங்கே செல்லும் பயணம், வேலைக்கு செல்பவர்களின் அழைப்புகள் அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க.
0: அடுத்தது புருவனம் திருபுவனம் சத்தியபாமா, அலுமேலு மங்கை சத்தியபாமா அலைமேலு மங்கையா, தலைப்பு என்றால் உயிர் தோழிக்கு நீங்கள் கொடுத்த முதல் பரிசு என்னவென்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
1: கொடுப்பேன் ரபேக்கா எனக்கு காட்டுது,
0: அவங்க வந்து தெரியாத விஷயத்தை தெரியும் என்று சொல்லி மாட்டிக்கொண்டது உண்டா, நல்லா இருக்கு.
1: இது அடுத்தது புஷ்பவனம் சுமேரிகாந்த், இதுவரை அழிக்காத தலைப்பை அழிக்கவும்மா,
0: அதே தலைப்பு
1: அதையே சொல்லிட்டாரா,
0: இதுவரை அழிக்காத தலைப்பை அழிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து சர்வராஜம்பேட்டை தினா ரமேஷ், புவி வெப்பமாயுதலை தடுக்க நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது
1: பஞ்சநதி குளம் கோவில் இளவரசன் அவருடைய செய்தி காட்டுது, நானும் நமது காரைக்கால் பண்பலையும் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுப்பேன்.
0: அடுத்து நாகூர் அலுவன் சுராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனைவியின் சொல்லே மந்திரம் என்ற தலைப்பில் எனக்கு பிடித்த தலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது
1: புதுத்துறை சித்ரா தேவி சொல்றாங்க, இன்றைய தலைப்பு தண்ணீரை வீணாக்காதே அப்படின்னு சொல்றாங்க.
0: அடுத்து அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காருங்க அப்படின்னா, சுதந்திர போராட்ட தியாகியாக நீங்கள் இருந்தால் எந்த தியாகி போல் இருப்பீர்கள்
1: அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் நம்ம கரைக்கர் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, உங்களை தலைப்பு கொடுக்க சொன்னால் என்ன தலைப்பு கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்கிறோம். அதுலேயும் நம்ம கொடுக்காத தலைப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நிறைய தலைப்புகள் ரொம்ப சுவாரஸ்யமாகவே போயிட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம என்னென்ன தலைப்புகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி

0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பரத்பால் வழங்கும் பசுந்தளிர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா

0: சூப்பர் ஸ்டோன் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை.
4: விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கை வின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.

0: காரைக்கால் பண்பலையின் பாயிண்ட் டூ பாயிண்ட் உங்களை தலைப்பு கொடுக்க சொன்னா என்ன தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கோம். தலைப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க.
1: நிறைய அப்படியே மூளைய கசக்கி புளிஞ்சி அவங்களுடைய தலைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது யாரு என்ன, திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அம்பல் தேஜன் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய தலைப்பு, பெண்களுக்கு அதிகம் அழகு தருவது பொன்னகையா அல்லது புன்னகையா
0: அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமுதாசேகர் சொல்லியாச்சுல, சுதந்திர போராட்ட தியாகியாக நீங்கள் இருந்தால் எந்த தியாகி போல் இருப்பீர்கள் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க.
1: அடுத்தது சித்தர்காடு மயிலாடுதுறை மீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டு தோட்டத்தில் அவசியம் இருக்க வேண்டிய செடி கொடி மரம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
0: விருத்தாச்சலம் அரசக்குழி ஜான் பீட்டர் சொல்லியிருக்காங்களா, பொறுமையுடன் சொல்வோம் பெருமையுடன் வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: புறவாச்சேரி பிரியா கண்ணன் சுத்தமே சுகம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது
0: மயிலாடுதுறை புவனா சுசாந்திகா அவங்க சொல்றாங்க, நாம் இழந்த உறவுகள் மீண்டும் வந்தால் அப்படின்னு
1: நல்லா இருக்குல்ல.
0: ஆமா.
1: அடுத்து மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், ஒரு நாள் முழுவதும் உங்கள் மனைவியுடன் நீங்கள் பேசாமல் இருந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்?
0: அதுவும் நல்லா தான் இருக்குது.
1: அடுத்தது ஆயக்காபுரம் ஆயக்காரன்
0: குளம் சொல்லுங்க.
1: சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு
0: சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் கொடுக்கும் தலைப்பு கல்யாணத்துக்கு முன்பாக கல்யாணத்துக்கு பின்பு அப்படின்னு
1: வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கூர் மடப்புறம் மன்சூர், என் தலைப்பு விளை நிலங்கள் ஏன் தரிசாகின்றன, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது
0: அடுத்தது வந்து கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்றாங்க, பயணத்தின் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு புதிய அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது கோமல் சரவணன், நட்பு வட்டாரம் அப்படின்னு ஒரு சின்ன தலைப்போட முடிச்சுக்கிட்டாரு.
0: எனக்கு லாவண்யா ராஜசேகரன் ஒரு பேரு, ஆனா மின்சார கண்ணன் மின்சார கண்ணன் மட்டும்தான் காட்டுது.
1: அதுவே தலைப்பு, அதுதான் எனக்கும் காட்டுது. அடுத்தது தில்லையாடி நவிலன் சொல்லியிருக்கிறார், நான் என்ன தலைப்பு கொடுப்பேன் என்றால், நீங்களும் ஒரு முறை நடிகரானால் என்ன செய்வீர்கள்? நடிக்க தான் செய்யணும், வேற என்ன செய்யணும்?
0: விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: கரைக்கல் பண்பலையின் பாயிண்ட் டூ பாயிண்ட்.
1: இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பை தான் நம்ம கொடுத்துருக்குறோம்.
0: தலைப்பு
1: வித்தியாசமான தலைப்பு, அது என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறோம் இல்லையா.
0: தலைப்பு கொடுக்க
1: நிறைய நேயர்களை அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க.
0: தலைப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: நம்ம காசாக்குடி சுவாமிநாதன்
1: அவங்களுக்கு தெரியாம இந்த தலைப்பெல்லாம் திருடி வர வர நிகழ்ச்சிகளில் கொடுத்துடலாம்
0: கொடுத்தலாம் பாக்குறீங்க. நெகிழி ஆபத்து அப்படின்னு மேல காசாக்குடி சுவாமிநாதன்.
1: அடுத்தது வணக்கம் கடலங்குடி பூங்கோதை சொல்லியிருக்காங்க, உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பது உறவா நட்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது
0: சிவபுரி சோமசுந்தரம் சொல்றாங்க, இயற்கையை பாதுகாப்போம் இத்தலைப்பு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது வாழ்த்துக்களோடு காட்டூர் சிவகுமார் முடிச்சுக்கிட்டு, அடுத்தது வணக்கம் சார், சீர்காழி இருந்த சிவசண்முகம்
0: என்ன சொல்ற,
1: காதல் எப்போது கசக்கும், வறுமையிலா அல்லது குணம் மாறும் பொழுதா?
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம், மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

this? Honey, hey, who is this? Singer.

0: இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் அண்டா.
1: இந்த நிகழ்ச்சியில் பாயிண்ட் டூ பாயிண்ட் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை தலைப்பு கொடுக்க சொன்னால் என்ன தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கட்டும் இல்லையா?
2: ஆமாம், நிறைய தலைப்புகள் வந்தது. இப்போ சிவபுரி கீர்த்திராஜன் சொல்கிறாங்க, உயிர் தரும் விவசாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: வேற லெவலுங்க அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாரூர் கூடுருப்பி இளவரசி பிரபாகரன் சொல்லியிருக்கிறாங்க, உறவுகள் பெறுவது பணத்தினாலா பாசத்தினாலா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து
2: நாச்சியார் கோயில் ஞானசேகரன் சொல்றாங்க, பள்ளிக்கூடத்திற்கு மறுபடியும் போனால் முதல் நிகழ்வு எதுவாக இருக்கும், என்ன பாடம் நடத்துறதா தான் இருக்கும்
1: அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது
2: அப்படின்னாக்கா நம்ம இருங்க இருங்க, அதை நம்ம மேலே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர், 98 பேர் காட்டுது நமக்கு.
1: ஆமா,
2: எல்லாருடைய கமெண்ட்ஸுமே படிச்சிட்டோம். நம்ம எப்பவுமே அப்படிதான், எல்லாருடைய கமெண்ட்ஸுமே படிக்கப்பட்டது. கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பாயிண்ட் டு பாயிண்ட். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம குதிங்காலோட வலியை பத்தி பார்க்க போறோம். குதிங்கால்லயே குதிங்காலோட சைடு பகுதி இருக்கு, அதாவது பின்புறம். குதிங்காலோட பின்புறத்துல இருக்க வலி வந்தது, அது எதனால வருது அப்படின்னா, மெயினா வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க எஞ்சி நடக்கும்போது அந்த வலி இருக்கு, இல்ல தூங்கி எந்திரிச்சோன்னா எனக்கு நடக்கும்போது வலி இருக்கு, இல்ல சும்மா ரொம்ப நேரம் நின்று இருந்தா அந்த வலி இருக்கு அப்படின்னா, அதுல என்ன ஆகுதுன்னா குதிங்காலுக்கிட்ட அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ பின்பக்கத்தில் கெண்டங்கால்லேருந்து, அதாவது கால் பின்பக்கத்தில் தசை வந்து அந்த பின்புறத்து தான் வந்து சேரும். நம்ம கால்கேனியம்னு அந்த எலும்பு பேர் சொல்லுவோம், அந்த எலும்பில் தான் வந்து சேரும். அது சேர்ற இடத்துல எலும்புக்கும் தசைக்கும் நடுவில் உராய்த்தன்மை ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா அந்த வலி வந்து அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு வீக்கமும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் காரணம் இருக்கு. இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படின்னா, மெயினாக வந்து என்ன பண்ண சொல்லுவோம்னா, கொஞ்சம் ஒத்தடம் மட்டும் வைக்க சொல்லுவோம், ஐஸ் கட்டி வச்சு ஒத்தடம் வைக்க சொல்லுவோம். இல்லைனா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு அது நல்லா கொஞ்சம் ஐஸ் கட்டி மாதிரி மாறினோடனே அது காலக்கீழ போட்டு ரோல் பண்ண சொல்லுவோம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது செருப்பு. செருப்பு நல்லா சாஃப்டா இருக்க மாதிரி செருப்பு யூஸ் பண்ணோம். குதிங்காலுக்கு பின்பக்கத்துல வலி இருக்கவங்க அதுலயே கொஞ்சம் ஹீல்ஸ் கொஞ்சம் வச்ச மாதிரியான செருப்பு யூஸ் பண்ணோம். ரொம்ப முக்கியமானது அது வீட்டுக்குள்ளேயுமே ஒரு செட்டு தனியாக வாங்கி வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளேயுமே யூஸ் பண்ணும், வெளியிலையும் யூஸ் பண்ணும், வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணும். அப்போ தான் அந்த வலி இதெல்லாம் கம்மியாகும். ஸோ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணலாம். ஸோ ஃபிசியோதெரப்பி, அல்ட்ராசவுண்டு, ஷாக்வேவ் இந்த மாதிரி ஃபிசியோலாம் பண்ணலாம் நமக்கு. ஸோ பண்ணும்போது டெஃபினட்டாக அதில் வலி குறையும். ஸோ இதில்

0: இனிஷியல் பீரியட் மட்டும் ஒரு 1 or 2 weeks ரெஸ்ட், அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணோம்னா டெஃபினெட்டாக அதில் வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சில பேஷன்ஸ்க்கு வந்து பெயின் ரிலீவ் ஆகாது, ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு மட்டும் அது என்னென்னா கல்லில் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவோம், அதுவுமே சரியாக கேட்கல அப்படின்னா அதுக்கு வந்து அல்டிமேட்டாக அதுக்கு வந்து சர்ஜரி தான் ஒரே ரிசல்ட்டுங்க. அது என்ன பண்ணுவோம்னா பின் பக்கத்தில் இருக்க தசை வந்து அந்த எலும்பில் ஜாயின் ஆகிற இடத்த அந்த தசை வந்து எடுத்துட்டு அந்த எலும்பை வந்து என்ன எக்ஸ்ட்ரா வளர்ந்த எலும்பை ஷேவ் பண்ணிட்டு திரும்ப அந்த தசை வந்து அதோட அட்டாச் பண்ணும். இதோட பீரியட் ஆஃப் ஹீலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 வாரம் வந்து மாவுக்கட்டில் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நடக்க ஆரம்பிச்சாலும் பட் அதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் அந்த இது வந்து பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய பேஷன்ஸ், ஸோ இப்போ 100 பேர் எடுத்துக்கிறோம்னா அவங்களுக்கு வெறும் எக்ஸசைஸ் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 70% சரியாயிடுறாங்க. ஸோ இந்த சர்ஜரின்னு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10% பேத்துக்கு வந்து இந்த பெயின் ரிப்பீட்டடாக வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் சர்ஜரி போக வேண்டியதாக இருக்கு. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நேரம் 10:04.

0: சொல் அரங்கம். காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், சொல் அரங்கம். இன்றைக்கி என்ன நம்ம சொல் அரங்கத்தில் பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு எழுத்து ஒரு சொல் அப்படி இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் தமிழில் மருவி வேறு மாதிரியான ஒளியை கொடுக்கும். ஆனால் அதை வந்து நம்ம அதோடய பொருளை நம்ம வந்து எப்போதும் புரிஞ்சிக்கலாம். வெண்டைக்காய் அப்படிங்கிறத வெண்டிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா அருவாள் மனை அப்படிங்கிற அருவாமனை அப்படின்னு சொல்லுவோம். சில விஷயங்களை வந்து ஒரு வாய்க்கால் அப்படிங்கிறத வாய்க்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்தமாரி தமிழில் மருவிய சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நேர்கள் நம்மளோடு பேசலாம். முதல் நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம், சொல்லரங்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. தமிழில் மருவிய சொற்கள் நல்லா இருக்கும். என்ன சிரிப்பு! சரிங்க ஐயா, நன்றி
1: நன்றி.
0: வணக்கம் சொல்லரங்கம்.
2: வணக்கம் சார். காரைக்கால் தலத்தரு பத்மாதி ஸ்ரீதர்.
0: சொல்லுங்கம்மா, தமிழில் மருவிய சொற்கள் என்ன?
2: கீற்று, கீத்து.
0: நன்று. வணக்கம் சொல்லரங்கம்.
3: அரியலூர் மாவட்டம் உதயநகரம் சுப்பிரமணியம்.
0: சொல்லுங்க ஐயா, தமிழில் மருவிய சொற்கள் என்ன இருக்கு உங்களுக்கு? அருவாள். அருவாள், ரைட்டுங்க. நன்றி. வணக்கம் சொல்லரங்கம். வணக்கம்.
3: நன்றி.
0: வணக்கம் சொல்லரங்கம். தமிழில் மருவிய சொற்கள். வணக்கம் சொல்லரங்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், இங்கிருந்து பேசுறீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தையல் கலைஞன் சிட்டிமங்கிற தியாகராஜன்.
0: சொல்லுங்க ஐயா, தமிழில் மருவிய சொற்கள் என்ன சொல்ல வரீங்க?
4: தந்துறது 100வது நிகழ்ச்சி சார்.
0: வாழ்த்துக்கள், வெற்றிகரமாக 100வது நாள்.

0: சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு காரைப்பண்பலி சார்பாக. சொல்லுங்க, தமிழில் மருவிய சொற்கள் என்ன?
1: ஆடதல இலை, ஆடு, தொடா, இலை.
0: ஆ, சேர்த்து பிரித்து சொல்லணும், ரைட்டா? நன்றி, நன்றி. வணக்கம், சொல்லரங்கம், தமிழில் மருவிய சொற்கள். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ராஜேந்திரன், மணக்குடியா.
0: சொல்லுங்க ஐயா, தமிழில் மருவிய சொற்கள் ஒன்று சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலத்து கணேசன் பேசுறேன்.
0: ஆட கணேசனையா, சொல்லுங்க ஐயா, தமிழ் மருவிய சொற்கள் என்ன இருக்கு அப்படிங்கிற டக்கு டக்கு டக்குன்னு காரைக்கால் பண்ணி ஒரு புள்ளி மூணுல சொல்லுங்க.
3: கொடுவாள், அருவாள்.
0: நன்றி, வணக்கம், சொல்லருங்க.
4: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
4: சுகிரி மாவட்டம் நடராஜன் பேசுறேன் சார். நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கோம். சொல்லுங்க, தமிழ் மருவிய சொற்கள் என்ன சொல்ல வரீங்க?
4: நாற்று, நாற்று.
0: நன்றி, வணக்கம், சொல்லருங்க.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: திருவாலி சுத்ரா பகிரிசாமி.
0: சொல்லுங்கம்மா, தமிழ் மருவிய சொற்கள் என்ன?
5: நேற்று,
0: நேத்து, நேத்தி.
5: ஆமா சார்,
0: நேற்று, நேத்தி.
5: ஆமா சார்.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வணக்கம், சொல்லரங்கம், தமிழில் மருவிய சொற்கள்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: ஜோயி அண்ணாப்பன்பட்டியிலிருந்து.
0: ஆ, சொல்லுங்க, தமிழில் மருவிய சொற்கள்.
6: கோடாரி,
0: கோடாரி, கோடாலி.
6: ஆமா சார்.
0: நன்றி, வணக்கம், சொல்லரங்கம்.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம், சொல்லுங்க.
8: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபராஜபுரம், முகமது இக்பால்.
0: சொல்லுங்க, தமிழில் மருவிய சொற்கள் ஒன்று சொல்லுங்க.
8: எங்க ஊர் வந்து மழவா நேர்னு பழைய பழைய பேருங்க, இப்ப மல்லானூர்னு சொல்லுவாங்க.
0: சரிங்க, நன்றிங்க. வணக்கம், சொல்லருங்கம்.
9: வணக்கம், வணக்கம், இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம், வலங்கைமான் ஆட்டோதுறை.
0: சொல்லுங்க ஐயா, தமிழில் மருவிய சொற்கள் என்ன சொல்லுறீங்க?
9: சிதம்பரம் சீர்காழிங்கிறது ஒரு அழகான தமிழ் சொல்லியா? இது அங்க உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிதம்பரத்தை சாம்பரம்பாங்க, சீர்காழிய சியாலிம்பாங்க.
0: அப்படியா,
9: இது இன்னும் நடைமுறையில் இருக்கு.
0: சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம், சொல்லருங்கம்.
10: சித்ரா, மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல வரீங்க?
10: சற்று நாளிங்கிறது சிறிது நாளிம்போம்மா சார்.
0: சொல்லுங்க திரும்ப.
10: சற்று நாளிங்கிறது சிறிது நாளிம்போம் சார்.
0: சரிங்க, நன்றி,
10: நன்றி சார்.
0: வணக்கம், சொல்லரங்கம்.
11: வணக்கம், ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
0: சொல்லுங்க.
11: மண் வெட்டி, மம்புட்டி.
0: ஆ, இது மாரி தான் நான் கேட்குறேன், மம்புட்டி, மண் வெட்டி. நன்றி,
11: நன்றி.
0: வணக்கம், சொல்லரங்கம்.
12: வணக்கம், உடையார் பழைய மஜிம்.
0: சொல்லுங்க ஐயா, தமிழில் மருவிய சொற்கள் ஒன்று சொல்லுங்க.
12: கேவுருமாக கேழ் வரகு சார் அது.
0: நன்றி, கேழ்வு, கேவுரு, கேழ் வரகு. நன்றி, வணக்கம், சொல்லரங்கம். கொஞ்சம் உங்களுடைய ரைட்டு, தப்பு தவறு. நன்றி, சொல்லரங்கம்.
13: வணக்கம் சார்.
0: வணக்கம், தமிழில் மருவிய சொற்கள். நன்றி, வணக்கம், சொல்லரங்கம். சொல்லுங்க இளங்கோவன் சார். சொல்லுங்க, தமிழில் மருவிய சொற்கள் என்ன?
14: அன்பு, ஆதரவு.
0: அன்பு, ஆதரவு. சரிங்க, வணக்கம், சொல்லரங்கம்.
15: வணக்கம் சார், வாழ்க வளமுடன்.
0: சொல்லுங்கம்மா.
15: இளமல், தேன்முடி, முத்துக்குமரசாமி.
0: சொல்லுங்கம்மா, ஒரு தமிழில் மருவிய சொற்கள் ஒன்று சொல்லுங்க.
15: பேரன். இந்த சொல் மருவி தான் சார், பேரன் ஆனான்.
0: ஆ, இந்த மாதிரி தான் நான் கேட்குறேன், பேரன், பேரன,
15: பேரன் ஆனான். அதாவது தாத்தாவோட பேரை வச்சு முன்னோர் பேரை தாங்கியதுனால.
0: சரிங்கம்மா,
15: அவன் பேச்சு வழக்கில் அது பேரன்.
0: நன்றி,
15: சொல் பேரன் ஆகி.
0: நன்றி,
15: வாழ்க வளமுடன்.
16: விரைவில் திருச்சி சாரதாசில்.
17: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: நேர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
2: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
1: நாளை மணி 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என்று சொல்ல முது தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 சொல் அரங்கம். தமிழில் மருவிய சொற்கள் என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வணக்கம் சொல்லரங்கம். வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
5: இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
1: சொல்லுங்க, தமிழில் மருவிய சொற்கள் என்ன?
5: முற்றம் சொல்றதா சார். முற்றத்தை வந்து முத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தத்துல கிடைக்க எடுத்துட்டு வா அப்படின்னு.
1: ஆமா ஆமாங்க, ஆமாங்க, முற்றம் முத்தம். நன்றிங்க. வணக்கம் சொல்லரங்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: நீங்களும்
1: அதையே சொல்றீங்க. நன்றி.
6: நன்றி.
1: வணக்கம் சொல்லரங்கம்.
7: வணக்கம்
1: சார். வணக்கம், யார் இங்கிருந்து
7: அழைக்கிறீங்க?
1: சொல்லுங்க, தமிழில் மருவிய சொற்கள்.
7: குற்றம் குத்தம்.
1: குற்றம் குத்தம். ஆ, நல்லது நல்லது.
0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: நேயர்களுக்கு உலகம் கடந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
10: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு உலகம் கடந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். லலிதா ஜுவல்லரி.
4: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
1: சொல் அரங்கம் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் தங்களுடைய தமிழில் மருவிய சொற்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் சொல் அரங்கம்.
11: வணக்கம் சார்.
1: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, தமிழில் மருவிய சொற்கள் ஒன்று சொல்லுங்க.
11: நிலைக்கதவு.
1: நிலக்கதவு. நன்றி. வணக்கம் சொல்லரங்கம். யார் யா ஹலோ, யார் எங்கிருந்து
12: அழைக்கிறீங்க?
1: சொல்லுங்க ஐயா, தமிழில் மருவிய சொற்கள் என்ன?
12: திருச்சி ட்ரம்பளம். அது மருவி சிதம்பரமா.
1: அப்படிங்களா? நன்றி. வணக்கம் சொல்லரங்கம்.
13: திருப்பூர் மாநகர் பாரப்பள்ளி.
1: சொல்லுங்க ஐயா, தமிழில் மருவிய சொற்கள் என்ன?
13: பொறுத்தருள்க, மன்னிப்பு.
1: பொறுத்தருள்க,
13: மன்னிப்பு.
1: மன்னிப்பு. நன்றி. வணக்கம் சொல்லரங்கம். வணக்கம்

0: ஐயா சொல்லுங்க.
1: 1050 சுரேஷ்.
0: சொல்லுங்க சுரேஷ்.
1: மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம், மழை பெய்யுதுன்னு
0: பாங்க. ரைட், மழை பெய்யுது பொழியுது. நன்றி
2: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 சொல் அரங்கம். தமிழில் மருவிய சொற்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் அவனுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வணக்கம் சொல் அரங்கம்.
5: வணக்கங்க, நான் காட்டுமன்னார் கோயிலேருந்து குளிஞ்சி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன சொல்ல வரீங்க?
5: நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வழக்கு பட்சத்தில் நடைமுறையில பொம்பளம்பாங்க. அது உண்மையான இது பெண் பிள்ளை.
0: பெண் பிள்ளை.
5: ஆமா.
0: நன்றிங்க.
5: நன்றிங்க.
0: வணக்கம் சொல்லுங்க.
6: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
6: ஐயா, அப்படி இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, தமிழில் மருவிய சொற்கள் என்ன சொல்ல வரீங்க?
6: தேங்காய் கீற்றுன்னு சொல்றோம் இல்லையா, தேங்காய் கீற்று இல்லையா,
0: தேங்காய் கீற்று கீத்து தமிழில் மருவிய சொற்கள் என்ன?
7: சிவப்பு. சிவப்பு.
0: சிவப்பு. சிவப்பு. நன்றிங்க. சொல்லரங்கம் நிகழ்ச்சியில அடுத்த வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
0: யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
8: கடலூர் மாவட்டம் வெண்கரும்பூர் நேரு.
0: வெண்கரும்பூர் நேரு. சொல்லுங்க.
8: சொம்பு செம்பு.
0: செம்பு சொம்பு.
8: சொம்பு செம்பு.
0: ஆ, நன்றி. வணக்கம் சொல்லரங்கம்.
9: இனிய முற்பகல் வணக்கம்.
0: யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
9: கோவிலவர்சன்.
0: சொல்லுங்க கோவி ரவசன் சார்.
9: அதாவது காலையிலங்கிறத காத்தால.
0: ஆ, காலை காத்தால.
9: ஆமாம்.
0: சரிங்க, நன்றி. வணக்கம் சொல்லரங்கம்.
10: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
10: மல்லிய ரவி பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க மல்லிய ரவி.
10: சட்டியில் இருந்தால் அகப்பையில் வளரும் பழமொழி.
0: ஆ,
10: சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வளருங்கிறது மாறி போச்சு சார்.
0: அப்படிங்களா? சரிங்க.
10: ஆமாம் சார்.
0: நன்றி. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க.
10: சட்டியில் இருந்தால் அகப்பையில் வளரும்.
0: இப்ப சட்டியில் இருந்து அகப்பையில் வரும்.
10: வரும் அப்படிங்கிறது பழமொழி.
0: மறுவிட்டு
10: அப்படிங்கிற வார்த்தை சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிறது மாதிரி மாறிடுச்சு.
0: சரிங்க, நன்றி.
10: நன்றி சார்.
0: வணக்கம் சொல்லரங்கம்.
11: ஹலோ, வணக்கம்.
0: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
11: காட்டுமன்னாங்க முள்ளங்குடியில் இருந்து மகாதேவன்.
0: சொல்லுங்க மகாதேவன் சார்.
11: ஊர் பக்கத்துல சிறகெழுந்து நல்லூர் ஊர் இருக்கு.
0: சொல்லுங்க. யார் எங்க இருந்து
12: வந்திருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க தமிழில் மருவிய சொற்கள்.
12: தம்பு கொம்பு.
0: தம்பு கொம்பு. தாம்புன்னு சொல்லுவாங்களா? தம்புன்னு சொல்லுவாங்களா? தாம்பு கயிறும்பாங்கள. ஆ, ரைட்டு. நன்றி. நன்றி. வணக்கம் சொல்லருங்கம்.
13: திருவாரூர்லேருந்து பாய்ஸ் டெய்லர் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க.
13: முடக்கத்தான் ப்ளஸ் முடக்கு அற்றான்.
0: ஆ, நான் ரைட். நன்றி.
13: தேங்க்ஸ்.
0: வணக்கம் சொல்லருங்கம்.
14: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து?
14: நான் புவனேரியிலிருந்து சுமதி பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
15: அன்பான சகோதரருக்கு பண்பான வணக்கம். என்ன கொழுந்தநாதன்.
0: சொல்லுங்க ஐயா, தமிழில் மருவிய சொற்கள்.
15: எருது கருது. ஐயா
0: எருது கருதா?
15: கருது. ஆமாங்க ஐயா. வாய்ப்பு கொடுத்து நன்றிங்க.

0: வணக்கம், சொல்லரங்கம்.
1: நல்லா
0: நல்லா இருக்கும். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: சொல்லுங்க ஐயா, தமிழில் மருகிய சொற்கள் சொல்லுங்க.
1: தஞ்சாவூர், தஞ்சை.
0: நன்றி.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லரங்கம்.
2: தஞ்சை மாவட்டம் புகழிலிருந்து மணி வாசகம்.
0: சொல்லுங்க மணி வாசகம்.
2: ஊதும் குழல், புல்லாங்குழல்.
0: ஊதும் குழல், உள்ளாங்குழல். ஓகே, புல்லாங்குழல். நன்றி. வணக்கம், சொல்லருங்கம்.
3: வணக்கம், அரம்பா ராமன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: அன்னை அம்மா.
0: அன்னை அம்மா, நான் அப்படி கேட்கல. பேச்சு வழக்கில் மாறி போச்சு இல்லையா? ஆ, நாற்று நாத்து அதுமாரி. நன்றி. வணக்கம், சொல்லருங்கம்.
4: வணக்கம் அண்ணா, பரமக்குடிலேருந்து ராஜேஸ்வரிங்கண்ணா.
0: சொல்லுங்கம்மா.
4: ஆப்பக்கூடு, வெரசா போகணும், தாளரம், அடுப்பாங்கரை, தாழ்வாரம், நடுக்கூடம், இது பூராவே வரையுது.
0: திரும்ப ஒருத்தர் சொல்லுங்களா?
4: அடுப்பாங்கரைக்கு போய் வேலை பார்க்கணும். இப்ப எங்க அப்படியே அழகா நீட்டா இங்கிலீஷ்லயே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தாழ்வாரம், தாழ்வாரங்கிறது இந்த அந்த தண்ணி எல்லாம் வர்ற இடம் தான், தண்ணிய புடிச்சு வைக்கிற இடம். நடுக்கூடம் தான் எங்க மாமியார் இன்னமே சொல்லுவாங்க, நடுக்கூடத்துல கொண்டு உட்கார வை அப்படின்பாங்க. நடுக்கூடத்துல.
0: சரிங்க, உங்க தமிழ் ரொம்ப அழகா இருக்குது. நீங்க எந்த மாவட்டம், என்ன ஊரு, திரும்ப சொல்லுங்களேன்.
4: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரிங்க.
0: பரமக்குடில இருந்து பேசுறீங்க? அப்படி சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, மாமியார் சொன்னாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அருமையா இருந்தது. நன்றி.
4: நன்றிங்க.
0: வணக்கம், சொல்லரங்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: அரியலூர் மாவட்டம் அவங்களேந்து ராமானுங்க பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படத்தை? சாரி, என்ன? தென்னங்கீற்று.
5: தென்னங்கீற்று.
0: ரைட்டுங்க ஐயா, நன்றி. வணக்கம், சிந்தனை அரங்கம்.
6: ஹலோ,
0: யாருங்க?
6: சிக்கன்லேருந்து காமாட்சி சுந்தரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
7: சொல்லரங்கம்.
0: ஹலோ, சொல்லுங்க. உங்க தமிழ் மருவிய சொற்கள் ஒன்று சொல்லுங்க.
7: மாரி.
0: ம்.
7: மலை, மலை. இப்ப மலைன்னு சொல்றாங்கல்ல, இப்ப மாரிம்பாங்க.
0: ஆமா ஆமாங்க, ஆமாங்க. நன்றி. காரைக்கால் பண்பலை 100.3 சொல் அரங்கம். வணக்கம்.
8: நன்றி.
0: வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
9: வழுவூர், பண்டாரவாடை, தமிழ் ஓசை, பாலமுருகன்.
0: சொல்லுங்க பாலமுருகன்.
9: ஆட்டோ, தானி, மகிழ் உந்து, டாடா சும்மா சொல்றது மகிழ் உந்து, பர்வதபுரம் என்கிற பண்டாரவாடை எங்க ஊர்.
0: நன்றிங்க.
9: நன்றிங்க.
0: வணக்கம் சொல்லரங்கம்.
10: வணக்கம் சார், மேலாஞ்சியில் வந்து சேகர் சார்.
0: சொல்லுங்க சேகர் சார், டக்குன்னு சொல்லுங்க.
11: நன்றி. நன்றி சார், நன்றி சார்.
0: நன்றி, நன்றி. வணக்கம்.
12: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
12: தஞ்சை மாவட்டம் திருப்பணம் ரவி.
0: சொல்லுங்க திருப்பணம் ரவி.
12: கேணி, கிணறு.
0: கிணறு, கேணி. நன்றி.

0: ஆமாம் சார்.
1: வணக்கம் சொல்லரங்கம்.
0: ஹலோ
1: வணக்கம் சொல்லரங்கம். ஹலோ
0: சார், சிக்கலேருந்து கீர்த்தி வாசன்.
1: சொல்லுங்க கீர்த்தி, டக்குன்னு சொல்லுங்க
0: சார். ஆபரண ஆபரண தாரீஸ்வரம்.
1: ஆமாம், ஆபரண தாரீஸ்வரம். நாங்கள் ஒரு பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா?
0: ஆமாம் சார்.
1: நன்றி. சொல் அரங்கம் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: மேலவாஞ்சிலிருந்து பாத்திமா பேசுறோம் சார்.
1: சொல்லுங்க பாத்திமா, என்ன சொல்ல வரீங்க?
2: மின் விசிறி காத்தாடின்னு சொல்லுவோம்.
1: காத்தாடி மின் விசிறி. ஆ, கரெக்ட். நன்றி. வணக்கம்.
3: வணக்கம். மண்பாண்ட கலைஞர் பகீர்சாமி பேசுறேன்.
1: சொல்லுங்க பகீர்சாமி சார், டக்குன்னு சொல்லுங்க தமிழ் மருவிய சொற்கள்.
3: எங்க ஊர் வந்து திரு ஆகி தான் சார் எங்க ஊர்.
1: ஆ, நன்றி. இன்றைய காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சொல் அரங்கம், அருவாமனை, அருவாமனை, வெண்டிக்காய், வெண்டைக்காய், அப்படி தமிழ் மருவிய சொற்கள் என்னன்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. நேரிலை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரில் இன்னும் சில நொடிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி வித்யா பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நடைபெறும் எதிர்கால சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 என்ற 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவினில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் தோழியை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: கூறுவது யாரோ?
3: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7 அதிசயங்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்தது எதுன்னு கேட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு?
3: தாஜ்மஹால் மேடம்.
0: தாஜ்மஹால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: ஆமா மேடம், அதுல வந்து தாஜ்மஹால்ல இருந்து தொட்டு நான் இது தாஜ்மஹால்லே போடுங்க.
0: ஓஹோ, கண்டிப்பா போட்டுடலாம். எனக்காவது அங்க போய் பாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா?
3: இருக்கு இருக்கு மேடம், அதிகமா ஆசையா ரொம்ப இருக்குது.
0: ரொம்ப இருக்கு. கண்டிப்பா உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்து கேட்டுடலாம். நன்றிம்மா.
3: நன்றி மேடம்.

0: நேர்களே, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடுங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடுங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணை குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7 அதிசயங்களில் எனக்கு பிடித்தது அப்படின்ற தலைப்புல தோழிகள் பேசிட்டு இருக்காங்க. இணைய வரும் அடுத்த தோழி, வருக வணக்கம்.
3: வணக்கம் தோழி.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்க அழைக்கிறீங்க?
3: ஜோதி, அண்ணப்பன்பட்டில இருந்து.
0: ஜோதிமா, உங்களுக்கு எது பிடிக்கும் 7 அதிசயங்கள்ல?
3: எனக்கு தாஜ்மஹால் ரொம்ப பிடிக்கும் தோழி, அதனால சாய்ந்த கோபுரம் அதை விட பிடிக்கும்.
0: பைசாவின் சாய்ந்த கோபுரம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து சாய்ந்து இருக்கிறது வந்து உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல், அந்த பாட்டோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா 7 அதிசயங்களும் வந்து அதுல காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா.
3: ஆமா,
0: ரொம்ப சிறப்புமா, உங்களோட பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றிமா.
3: நன்றி தோழி.

0: நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பர நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை நாம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் தோழி, சொல்லுங்க, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: ஆக்கூர் தீபா ஜெயசிலா மேடம்.
0: ஆக்கூர் தீபா அம்மாக்கு இன்னைக்கு 7 அதிசயங்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த அதிசயம்னா என்ன?
3: கண்டிப்பா
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த அழகிய அழகிய பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
3: நன்றி.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கணித நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உளங்கணித நல்வாழ்த்துக்களை குறிக்கொள்வோர் லலிதா ஜுவல்லரி.
2: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: வணக்கம் தொழில் நிகழ்ச்சிக்காக பேஸ்புக்ல கமெண்ட் பண்ணிருக்க நேயர்கள், 7 அதிசயங்களில் எனக்கு பிடித்தது. தமிழ் சுடர் கடலூர்ல இருந்து சீன பெருஞ்சவர்னு சொல்லியிருக்கிறாங்க. பேரலம் ஷோபா தாஜ்மஹால்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி கீசா பிரமிடுன்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி லைவ்ல வந்தும் சொன்னாங்க, இப்போ மெசேஜும் பண்ணியிருக்கிறாங்க தாஜ்மஹால்னு. திருவிடைமருதூர் கௌசல்யா காதல் சின்னம் தாஜ்மஹால் தான் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி தாஜ்மஹால் பைசா கோபுரம்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி தாஜ்மஹால்னு சொல்லியிருக்காங்க. அன்பு ராணியும் தாஜ்மஹால் தான் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழிகள் கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பெற்றது வணக்கம் தோழி.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் லலிதா ஜுவல்லரி. பன்னிரண்டு பத்துக்கு மனதில் நின்ற வயநேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் தளிர் எஸ் சிவஸ்ரீ. 12:55 பன் இசை எழுதல் என தொடங்கும் பாடல். பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலை. காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் கர்மவீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 3:00 லலிதா ஜுவல்லரியின் எல்எஸ்சி. நான்கு மணிக்கு மனம் எழுதியதே பங்கேற்கும் நேயர் காரைக்கால் எஸ் கணேசன் அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நன் வேண்டா. இன்று மாலை 5:15 திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது தென்கோகுளம் கும்பகோணம் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோயில். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை வருவார் என தொடங்கும் பாடல். பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின் சொல் அமர்து. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே முருகேசன் அவர்கள். 6:45 லலிதா ஜுவல்லரியின் இசைத்தூரிகை.

கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியல். பனைமரத்தின் மதிப்பு கூட்டல் பொருள்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்புலம் சி கார்த்திகேயன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளைய பாரதம். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை, பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: காரைக்கால் பண்பலையின் ஒரு பள்ளி மூன்றில் இது கடித வழி விருப்ப தேர்வுகளோடு மனதில் நின்றவை. உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களோடு தேத்தக்குடி வடக்கு செல்வபாரதி, வனிதா, சித்தார்த், திருச்சேரி நிஷான் ஹலீம், கடலாடி செழியன், நிரவி கஜேந்திரன், மேனாங்குடி முருகேசன், பரங்கிப்பேட்டை ஆதம் மாலிக், கோணாரம்பள்ளம் அன்சாரி, கொடிக்கால் பாளையம் ஜான், ஹாஜா நஜமுதீன். இந்த நேர்களுக்காக ஹரிகரன், சுஜாதா பாடியிருக்கும் பாடல் தேவாவின் இசையில் இது ஆனந்த பூங்காற்றே.

0: நேரம் இப்பொழுது 12:17. காரைக்கால் பண்பலை 100.3. இது மனதில் நின்றவை. நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ண

0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மனதின் இன்று வய நிகழ்ச்சி இது வெண்கரும்பூர் நேரு கொள்ளிடம் காமராஜ் செங்கம் புனிதன் வடகரை சின்னதுரை விருத்தாச்சலம் விருதகிரி பெண்ணாடம் சுமதி இந்த நேயர்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியிருக்கும் பாடல் இது ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் இப்பொழுது 12:25 காரைக்கால் பண்பலை 100.3 இது மனதில் நின்றவை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு.

0: அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை, பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர்.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: அல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் நிகழ்ச்சியை வழங்குவோர்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள், ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
2: நாளை மாலை 5:30 விலைக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி இளையன்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, இந்த நேயர்களுக்காக வரவிருக்கும் இந்த பாடல் உன்னருகே நான் இருந்தால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: விரைவு திருச்சி சாரதாசில்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: கரகிற்பின்முறை 100.3 மனதின் இன்றைய நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சனத்குமார், தீப்தி, மாலதி, பாலு, சீனிவாசன், சிவகாமி, சுவாமிமலை, சேகர், இந்திரா, திவ்யா, கார்த்திகேயன், ரத்திமிகா, தியானிகா, மணக்குடி, ஆறுமுகம், கோமதி, ஸ்ரீவர்ஷன், உட்கோட்டை, சரவணன், ராஜேஸ்வரி, கனிஷ்கா, நிவாஸ், மடங்குடி, ரத்னா, பிரகாஷ், சிவனேஷ், சர்வேஷ்.

0: பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: கரகிரப்பன்மலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சனன்குமார், தீப்தி, மாலதி, பாலு, சீனிவாசன், சிவகாமி, சுவாமிமலை, சேகர், இந்திரா, திவ்யா, கார்த்திகேயன், ரத்திமிகா, தியானிகா, மணக்குடி, ஆறுமுகம், கோமதி, ஸ்ரீவர்ஷன், உட்கோட்டை, சரவணன், ராஜேஸ்வரி, கனிஷ்கா, நிவாஸ், மடங்குடி, ரத்னா, பிரகாஷ், சிவனேஷ், சர்வேஷ்.

நிகழ்ச்சிக்கு வாழ்த்து குறித்து பதிவிட்டுள்ள நேயர்கள் பாலா, கார்த்திகா, அன்னப்பன்பேட்டை, ஜோதி, கடலூர் துறைமுகம், சுரேஷ், பொன்னியப்பன் மேடு, வன்னி, கணேசன், சுரேஷ் ராஜேந்திரன், நன்னிலன் சுப்பிரமணியன், ஆக்கூர் மடப்புரம், நாச்சியா மன்சூர், கொள்ளிடம் கருணாநிதி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, காரைக்கால் புதுத்துறை சித்ராதேவி, மல்லியம் ரவி, பேரளம் செந்தில்கண்ணன், காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு இனிதாய் விடைபெறுவது இன்றைய மனதில் நின்றவை. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பிற நாடுகளை ஒப்பிடும்போது கரியமில வாயு வெளியேற்றம் இந்தியாவில் குறைந்த அளவே உள்ளது என்று தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளில் கரியமில வாயு வெளியேற்றம் அதிகமாக இருப்பதாக வளர்ச்சியடைந்த நாடுகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்கள் அமைப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். வனம், ஏரி, ஆறுகள், வனவிலங்குகளை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேணி காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று சூரியகாந்த் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்தார். உலக நாடுகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். புதைப்படிமம் அல்லாத பொருட்களிலிருந்து மின்சார உற்பத்தி 54% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக அளவில் இந்தியா புத்தாக்க எரிசக்தி திறனில் 3வது இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில் 2வது இடத்திலும் உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த இந்த 2 நாள் மாநாட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில சட்ட கல்விக் கழகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்கள் குறித்து கருத்தரங்குகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் இன்னும் சற்று நேரத்தில் காணொலி மூலம் உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 45 இடங்களில் நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் நிதித்துறை, ரயில்வே, உள்துறை, சுகாதாரத்துறை, பாதுகாப்புத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். தமிழகத்தின் சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார்.
2: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், இன்னும் கிட்டத்தட்ட 51,000 பேருக்கு இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு நமக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே நேரத்தில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இது வாழ்க்கையில் நமக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய திருப்பம். 140 கோடி பேர்ல

0: கிடைக்காத வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு இந்த 51,000 பேர் கிடைச்சிருக்கு. இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக நாம், இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. நாமள அரசாங்கத்தினுடைய ஒரு முகமாக தான் மக்கள் பார்க்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய முகமாக மக்களுக்கு பார்க்கும் பொழுது மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு முகமாகவும் ஒரு அங்கமாகவும் செயல்படுபவர்களாக தான் நாம் இருக்க போகின்றோம்.
1: சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெமசானி கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியும், கோவை குனியமுத்தூரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மாவும் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்கு வங்கத்தில் ரிஜிநகர், நந்திகிராம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப்பெற இன்று கடைசி நாளாகும். அசாமில் நாகவான் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் இறுதிப் பட்டியலும் இன்று வெளியிடப்படுகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படையின் 8 விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 9வது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அத்தியாவசிய மருந்துகள், தற்காலிக கூடாரங்கள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கும். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரழிவிலிருந்து நேபாளம் மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் பயிற்சி இயக்கத்தின் கீழ் 34,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகம், ஹிமாச்சல பிரதேசம், மேற்குவங்கம், பீகார் உள்ளிட்ட 14 மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக இளைஞர்களுக்கு முதல் கட்டத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நாடு முழுவதும் உள்ள 357,000 ஊரக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் 3 முதல் 12 மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க் அரசும் கையெழுத்திட்டுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கிரீன்லாந்து மீதான நிர்வாக அதிகாரத்தை டென்மார்க்கும் பாதுகாப்பு அதிகாரத்தை அமெரிக்காவும் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பான முழு கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளதாக திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகள் கட்டாயமாக வெளியேற்றப்படுவதற்கு ஐநா நிபுணர்கள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் மாணவர்களை வெளியேற்றுவதற்கு கவலை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கை மூலம் 100 ஆப்கான் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு மகளிருக்கு மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்விக்கு தடை விதித்ததை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள கல்வி நிறுவனங்களில் அந்நாட்டு மாணவிகள் கல்வி பெற்று வருகின்றனர். கடந்த ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை 127,000 ஆப்கான் அகதிகளை அந்நாட்டிற்கு பாகிஸ்தான் திருப்பி அனுப்பியது. ஒடிசா மாநிலத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட அந்தமான் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் நகர்ந்து வருவதால் தெற்கு ஒடிசா, வட ஆந்திரா பகுதிகளில் மழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், தெலங்கானா, தெற்கு கர்நாடகா, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள்

0: ஜப்பானின் ஆய்ச்சி நகோயாவில் நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் 2:30 நடைபெறும் வண்ணமிகு தொடக்க நிகழ்ச்சியில் தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்திய வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் 37 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் பேட்மிண்டன் பிரிவில் பி வி சிந்து, பழுதூக்கும் பிரிவில் மீராபாய் சானு, துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் மனுபாக்கர், குத்துச்சண்டை பிரிவில் லவ்லினா போர்கோஹைன், மல்யுத்த பிரிவில் அமன் ஷெகராவத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் போட்டியிடுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலையின் 1:13 நேரம். இப்பொழுது 12:50.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா எதை நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
4: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
5: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
6: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
5: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
1: நேயர்களே, கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் பால்.

0: கலை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: எஸ் சிவஸ்தி.
0: எந்த ஊர் உங்களுக்கு?
1: பருத்தியூர்.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: தமிழ்நாட்டுல இருக்கிற அருவி நான் சொல்ல போறேன்.
0: எங்க சொல்லுங்களே?
1: தலையார் அருவி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. கிளியூர் அருவி சேலம் மாவட்டத்தில் உள்ளது. குற்றாலம் அருவி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. பாபநாசம் அருவி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. ஒகேனக்கல் அருவி தர்மபுரி மாவட்டத்தில் உள்ளது. சுருளி அருவி தேனி மாவட்டத்தில் உள்ளது. திருமூர்த்தி அருவி கோயம்புத்தூர் உள்ளது. கும்பக்கரை அருவி தேனி மாவட்டத்தில் உள்ளது. கேத்தரின் அருவி நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. குரங்கு அருவி கோயம்புத்தூரில் உள்ளது. ஆகாயகங்கை அருவி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி தலையார் அருவி ஆகும். இது எலிவாள் அருவி என்று அழைக்கப்படுகிறது. இதன் உயரம் சுமார் 975 அடி 297 மீட்டர் ஆகும்.
0: சரிங்க பாப்பா, சூப்பரா தமிழ்நாட்டுல இருக்கிற அருவியெல்லாம் பத்தி எங்ககிட்ட சொல்லிருக்கீங்க. நீங்க அருவியிலாம் குளிச்சிருக்கீங்களா?
1: அங்கெல்லாம் குளிச்சதுல எங்க ஊர் போர் செட்ல குளிச்சிருக்கேன்.
0: யார் கூட சேர்ந்து குளிச்சிருக்கீங்க? ஜாலியா இருக்கும்ல.

0: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: இன்ஜினியர்.
0: ஏன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: இந்த மாதிரி பெருசா பில்டிங் கட்டணும் ஆசை.
0: எப்பல இருந்து உங்களுக்கு இந்த ஆசை வந்துச்சு?
1: சின்ன பிள்ளையில இருந்து இருக்கு.
0: சரிங்க பாப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பெரியவரான பிறகு சிறந்த பொறியாளர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: நன்றி, வணக்கம்.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: நேயர்கள் கேட்டு ரசித்தது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத் பால்.
6: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
4: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 12:55:33. இனி தொடர்வது பன்னிசை.

0: நேரம் ஒரு மணி. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 70 மற்றும் 80களின் திரை இசை பயணத்தில் தொடக்கமாக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திற்காக.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: தேன்மழை நிகழ்ச்சிக்காக இணை இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இணைந்து பாடியிருக்கிறார்கள் சிட்டுக்குருவி படத்திற்காக.

0: கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக MS விஸ்வநாதன் இசையில் KJ யேசுதாஸ் பாடியிருக்கிறார் அபூர்வ ராகங்கள் படத்திற்காக.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த

0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். தென்மழை நிகழ்ச்சியில் இனி சங்கர் கணேஷ் இசையில் SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இணைந்து பாடியிருக்கிறார்கள் மூன்று முகம் படத்திற்காக.

0: நாளைய நிகழ்ச்சிக்கு அனுத்தியம் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: 70-80களின் திரை இசை பயணத்தில் இனி இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் ஜென்சி இணைந்து பாடியிருக்கிறார்கள் பிரியா படத்திற்காக.

0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகளையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில் கிருஷ்ணா சந்தர் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள் கோழி கூவுது படத்திற்காக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: ஒரு மணி 30 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. 70-80களின் திரை இசை பயணத்தில் இனி இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள் சட்டம் என் கையில் படத்திற்காக.

0: லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
2: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சங்கர் கணேஷ் இசையில் எம் வாசுதேவன் பாடியிருக்கிறார் கண்ணு கன்னி பருவத்திலே படத்திற்காக.

தென்மழை நிகழ்ச்சிக்காக நேர்கள் கொடுத்திருக்க கமெண்ட்ஸ். கடலூர் துறைமுகம் சுரேஷ், இளமை ஊஞ்சலாடுகிறது அதிசய ராகம், மூன்று முகம், எல்லா பாடலுமே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரகுபதி, பவித்ரமாணிக்கம், காரைக்கால் நளினி, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், நாகை பாபு, தேனினும் இனிய தேன்மையை நிகழ்ச்சி சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இளவரசி, சிதம்பரம், ரமணி ராஜேஷ், பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, நன்னிலம் சுப்பிரமணியன், கத்திஜா நாச்சியா ஆகூர், புஷ்பவனம் விஸ்வநாதன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, கோமல் சரவணன், நளினி சங்கர், டிஆர் பட்டினத்திலிருந்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அதம்பார் கலைச்செல்வி, தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல் காதுகளில் தேனாய் வந்து பாய்கிறது அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், பேரலம் செந்தில் கண்ணன், பத்மாவதி ஸ்ரீதர், கீர்த்திராஜன் சிவபுரி, ஃபாத்திமா பக்கீர் முகமது, மணிகண்டன், ரவி லக்ஷ்மி, ரஜினி பிரேமா, கனகசுந்தரி, பாஸ்கரன், ரவி, திருநெல்லிக்காவல் சுமதி, இவங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்திருக்குன்னு கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. நிறைவாக கண்ணன் ஒரு கைக்குழந்தை.

நிறைவு பெற்றது தேன்மழை. நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு மனம் விழையுதே பங்கேற்கும் நேயர் காரைக்கால் எஸ் கணேசன் அவர்கள்.

0: நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை வடிவமைக்கும் பாதையில் மத்திய அரசு செயலாற்றி வரும் இத்தருணத்தில் இளையோருக்கு இதில் இன்றியமையா பங்குள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 20வது தேசிய ரோஸ்கர் மேளா மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாமை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இளைஞர்களின் செயலாக்கம் தற்சார்பு இந்தியா என்ற அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் முனைவோருக்கு சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் திறன்களும் இந்திய இளையோரின் திறமைகளும் உலக அளவில் நம்பிக்கையை ஈட்டியுள்ளதாக எடுத்துரைத்த அவர், இதனால் படைப்பாற்றல் திறனாளர்கள், தொழில் முனைவோர், இளையோர் மீது எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிதி, ரயில்வே, சுகாதாரம், பாதுகாப்பு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசுகையில், தேச வளர்ச்சிக்கு பணியாற்ற இளைஞர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்களினுடைய திறமை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆபீசரா இல்லாம இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. தேசத்தினுடைய முன்னேற்றத்தோடு இணைகிறது. அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சேவை செய்வதற்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தான் கிடைச்சிருக்கிறது.
0: திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியிடமிருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
2: என்னோட பேர் ராஜ்குமார், நான் தருமபுரியிலேருந்து வரேன். இப்போ நான் செலக்ட் ஆயிருக்க போஸ்ட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீனியர் டெக்னீஷியன் செலக்ட் ஆயிருக்கேன். பிரைம் மினிஸ்டருக்காக எக்ஸ்பெஷலாக நான் தேங்க்யூ சொல்லணும்.
3: நான் வந்து சுபாஷினி, மதுரையிலேருந்து வரேன். ஜூனியர் அசிஸ்டன்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் செலக்ட் ஆயிருக்கேன். நரேந்திர மோடி ஐயாக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாபை கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
4: என்னோட பேர் சீதாராமன், நான் சூப்பர் நண்டா ஜாப் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் மூலமா எங்களை மாதிரி இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதுக்காக பிஎம் நரேந்திர மோடி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: கோவை குனியமுத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில் நிறுவனங்கள் துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாசவர்மா 192 பேருக்கு பணி ஆணைகளை வழங்கினார். நாட்டில் தூய்மை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எதிர்காலத்திற்கான சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், பாரிஸ் பருவநிலை உச்சி மாநாட்டில் எட்டப்பட்ட தீர்மானங்களை முழுமையாக நிறைவேற்றிய ஒரே நாடு இந்தியா என பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 12 சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 3 அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்திலும் சூரிய சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது பெரிய சந்தையாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், கடற்கரைகளை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாகை

0: வேளாங்கண்ணி கடற்கரையில் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் 20 குழுக்கள் அமைக்கப்பட்டு குப்பைகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெறுவதாக கூறினார்.
1: உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி கடற்கரையுடைய தூய்மை பணியை ஊக்குவிக்கும் வகையில பரிசு கொடுக்கறது மூலமா ஸ்போகமி எனக்கூடிய ஒரு விளையாட்டு காம்படிஷன் இன்னைக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இந்த கேம் உடைய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா, குறிப்பிட்ட 45 நிமிடங்கள்ல யாரு அதிகமான அளவுல குப்பைகள்னா எடுத்துட்டு வருவாரோ, மக்கும் குப்பை மட்டும் இல்லாமல் மக்காத குப்பை, எலக்ட்ரானிக் வேஸ்ட் போன்ற பொருள்களை கண்டறித்து கொண்டு வந்து கொடுக்கும் போது அவர்களுக்கு முதலாவது பரிசாக 3000 ரூபாய், இரண்டாவது பரிசாக 2000 ரூபாய், மூன்றாவது பரிசாக 1000 ரூபாய் என பரிசு வழங்குவது மூலமா தூய்மை பணி ஆரம்பிச்சிருக்கோம்.
0: தமிழகம் உட்பட 14 மாநிலங்களைச் சேர்ந்த 34,000 கிராமப்புற இளையோருக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஊரக இளையோர் வேலை வாய்ப்புகளை பெறும் வகையில் ஒருங்கிணைந்த வெளிப்படையான மின்னணு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீரை விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தற்போதைய நீர் நிலவரம் மற்றும் மாவட்டங்களின் தன்மைக்கேற்ப மாற்று பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதால் இதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இவ்விரு தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வேடந்தாங்கல், கரிக்கிளி, வெள்ளப்புத்தூர், பாப்பநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தவேக வேட்பாளரும், ஈசூர், பூதூர், தோட்டநாவல், கினார்முள்ளி, வளர்பிறை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அஇஅதிமுக வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இரட்டை கொலை சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறை கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடும் நீதியும் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். நடப்பாண்டு 1,15,00,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மண்டல மேலாளர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
3: காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் ஷோரூம்ல இந்த வருடம் வந்து 1,15,00,000 வந்து இலக்கை நாங்கள் நிர்ணயிச்சிருக்கிறோம். கஸ்டமருக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ்லையும் பட்டு பருத்தி ரகங்கள்ல விற்பனைக்காக வந்து வச்சிருக்கிறோம். நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நடத்தப்படுகிற இந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த தீபாவளியை வந்து சிறப்பான தீபாவளியை வந்து அமைச்சு கொடுக்கணும்.
0: நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் தண்ணீரில் கலங்கல் தன்மை அதிகரித்துள்ளதால் கூட்டுக் குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது தர்மபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீரின் கலங்கள் தன்மை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள தலைமை நீரேற்று நிலையத்தில் நேற்று காலை 8 மணி முதல் நீர் உந்தும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரின் கலங்கள் தன்மை சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்குவதற்கான அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு குறைந்தவுடன் குடிநீர் வழங்கல் வழக்கமான முறையில் தொடர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி இருந்து மா தண்டபாணி.
0: வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது படிப்படியாக தீவிரமடைந்து அடுத்த 3-4 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிஷா மற்றும் வடக்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளை

0: நோக்கி நகரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மதுரை, திண்டுக்கல், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பான் ஐச்சி நகோயா நகரில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம். இப்பொழுது 1:56 இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: இதுவரை கேட்டது பன்னிசை. இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இப்போ கணைய புற்றுநோய் பற்றி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கணைய புற்றுநோய் பேஷண்ட்ஸ்க்கு சப்போஸ் மஞ்சக்காமாலை கூட இருந்துச்சுன்னா உடனடியே உங்களை டாக்டர்கிட்ட போகணும். மஞ்சக்காமாலை வந்துட்டு சிறு வயசில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே வந்துச்சுன்னா அது வைரஸ்னாலன்னு அர்த்தம். வைரஸ் ஹெப்படைட்டிஸ் வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து பரவும். அந்த சாப்பிட்டு அவங்களுக்கு காய்ச்சல் வரும், காய்ச்சல் வந்து முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு மஞ்சக்காமாலை வரும். ஏன்னா லிவர் வீங்கிக்கும், கல்லீரல் வந்து வீங்கிக்கிறதுனால மஞ்சக்காமாலை வரும். ஆனால் கணைய புற்றுநோயினால் வர மஞ்சக்காமாலை 40 வயதுலேருந்து 70 வயதுக்கு நடுவில் தான் வரும். ஸோ இந்த வயதில் யாருக்காவது மஞ்சக்காமாலை வந்துச்சுன்னா உடனே உங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். ஏன்னா இந்த வயதில் இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால் உங்களுக்கு கல்லீரல் வீங்கி மஞ்சக்காமலையை உண்டாக்காது. தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் டைமை. மஞ்சக்காமலை யாருக்காவது வந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் டாக்டர் போய் பாருங்கள். எஸ்பெஷலி 20 வயதுக்கு மேற்பட்டவருக்கு மஞ்சக்காமலை வரும்போது உங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சக்காமலை வந்தோடனே 10 நாளுக்குள்ளே எல்லா டெஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு உடனே அறுவை சிகிச்சை பண்ணிட்டா பேஷண்ட்டுடைய சக்ஸஸ் ரேட் மிக அதிகம். அதே வந்துட்டு ஒரு மாதம் தள்ளிட்டால் கூட அந்த கணையத்தில் இருக்கிற புற்றுநோய் என்ன பண்ணும், ஃபுல்லாக லிவருக்கும் நுரையீரலுக்கும் மற்றும் எலும்புக்கும் பரவிடும். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். வீட்டில் யாருக்காவது மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா, அவங்களுக்கு 20 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா உடனே போய் ஒரு டாக்டர் பாருங்கள், ஸ்கேன் பண்ணுங்கள். ஏதாவது இந்த மாதிரி புற்றுநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது.

0: 2:05 காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைக்கிறது லஞ்ச் பிரேக்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கான படப்பதிவு போடப்பட்டிருக்கு. நிறைய பேர் பார்த்து அதற்கான பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முகநூல் பக்கத்தில் மதிய இடைவேளை என்றால் நினைவில் வருவது, மதிய இடைவேளை என்றால் நினைவில் வருவது சாப்பாடு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் அந்த சாப்பாடு அப்படின்றது நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறது, அதனால் அதுதான் நினைவுக்கு வருமா அப்படின்றது தெரியல. சாப்பிடுவோம், அதையும் தாண்டி என்ன நினைவுக்கு வரும் அப்படின்றது தான் அந்த கேள்வி. சாப்பிட்டுட்டு சிலர் வந்து குட்டியாக தூக்கம் போடுவாங்க, சிலர் வந்து யாரிடமாவது பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க, சிலர் வந்து அந்த நொடி பொழுது பக்கத்தில் யாரோடையாவது உட்காந்து பேசணும்னு பார்ப்பாங்க, செல்ஃபோனில் பார்க்கணும், அவங்க கூட செல்ஃபோனில் யாரோடையாவது சாட்டிங்கில் இருப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மதிய இடைவேளை அப்படின்றத நம்ம ஏதோ ஒன்றுத்துக்காக ஒதுக்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது, ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று கூட செய்யலாம். அதனால் மதிய இடைவேளை என்றால் என்ன நினைவுக்கு வருது அப்படிங்கிறத பதிவிடுங்க முகநூல் பக்கத்தில். காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சிங்கன்னா காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்குள்ளே வரலாம், உங்களுடைய பதிவுகளை இடலாம். இது லஞ்ச் பிரேக், மதிய இடைவேளை என்றால் நினைவில் வருவது.

0: காரைக்கால் பண்பலையின் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் நேயர்களும் பேசலாம். சொல்லி 4368 இது முன்னிணைப்பின் 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580 வரக்கூடிய நேயரை அழைப்போம். வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் சார்.
1: ராஜேந்திரன் மணக்குடி. அதாவது எனக்கு ஓய்வு அந்த 1-2 லஞ்சவர் அந்த 1-5 நண்பர்களோட உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது. எதுக்கு எப்படி அரட்டை அடிப்போம்னா அன்றைய நியூஸ் பேப்பர்ல வந்து முக்கியமான செய்திகளை கொண்டு
0: அரட்டை அடிப்பீங்க. உங்களுக்கு மதிய வேலை என்றால் அதான் நினைவுக்கு வரும். நன்றி நன்றி சார். அடுத்து நேரே அழைப்போம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? சீர்காழி மாணிக்கம் டைலர். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன தோணும் மதிய இடைவேளை அப்படின்னா?
2: மதிய இடைவெளி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போமா,
0: ரெஸ்ட் எடுப்பீங்க.
2: அனைவருக்கும்
3: மதிய வணக்கத்துடன்
0: சாப்பிட்டுட்டு
3: டிவி கொஞ்ச நேரம் மதியம் தான் பார்ப்பேன்.
0: சரிங்க, அந்த டைம்ல நீங்க அதுக்கு எடுத்துப்பீங்க.
3: ஆமா மேடம்.
0: சரி சார், நன்றி நன்றி நன்றி
3: நன்றி மேடம்.
0: அடுத்து வரக்கூடிய நேர் கொஞ்சம் நிறைய நேர சந்திப்போம் பாக்குறேன். வணக்கம், யார் அழைக்கிறீங்க?
4: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் ரவி.
0: திருபுவனம் ரவி, சொல்லுங்க சார், மதிய இடைவேளை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
4: தலைக்கு தேவையான கண்ணை சுத்தி வச்சுக்கிறது,
0: முகநூல் பக்கத்துல வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பாலா கார்த்திகா எப்போதும் வணக்கம் மட்டுமே அனுப்புறாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க, காலையில இருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறோம், மதியம் சாப்பிடும்போது 1 மணி நேரம் ஓய்வு கிடைக்கிறது. இந்த நேரத்தில் பணியில் இருக்கும்போது வந்த ஃபோன் காலுக்கு பதில் கொடுக்கலாம். சரிங்க, அதே போல் வீட்டிற்கு ஃபோன் போட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தானி கோட்டகம் ரவிக்குமரன், டீ சாப்பிட தோன்றும். சரி, அடுத்து அண்ணப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன குட்டி தூக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஸ்கூல் படிக்கும் போதா? ஓகே. அடுத்தது என்ன, சுவையான சாம்பார் அடிசல் அப்படின்னு மதுரை கோ சண்முக சுந்தரம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து வரக்கூடிய நேயர்கிட்டையும் பேசிடலாமே. வணக்கம் வணக்கம்.
5: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து

0: சார் சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
1: நலம் சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
0: அதாவது எங்களுக்கு வந்து 1:30 to 2 மணி வரைக்கும் லஞ்ச் பிரேக்கு. பாத்தீங்கன்னா அந்த லஞ்ச் சாப்பிட்டு ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தா பாக்குறது, இல்லைன்னா ஏதாவது ஆடு மட்டுக்கு தண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி வேலையை செஞ்சிருது மேடம்.
1: சரிங்க, நன்றி நன்றி நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: காரைக்கால் குண்டலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி சார், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலம் உதய நிகழ்ச்சியை வழங்குவோம்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதை நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குடி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
5: மலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
8: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.

0: காரைக்கால் பண்பலை லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் மதிய இடைவேளை என்றால் உங்களுக்கு நினைவிற்கு வருவது அப்படின்னு கேட்டோம். அடுத்த நேரே அழைப்போம். வணக்கம். கட்பாடி சந்திரசேகர், சொல்லுங்க.
1: வணக்கம்
0: பேசுறீங்க. அவ்வளவுதான் அப்படின்றாங்க. பெருஞ்செரி ஜார்ஜ் வந்து முறையான சாப்பாடு ஒரு சின்ன குட்டி தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் சுவையான சாம்பார் அடிசல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து மதுரையிலிருந்து நிரவி கஜேந்திரன், சுவையான ஒரு சாப்பாடு ஒரு குட்டி தூக்கம். நாழிக்கல்பட்டி எழில்முத்துசாமி, உடலுக்கும் மனதுக்கும் ஒரு மணி நேரம் ஓய்வு கிடைக்கும் என்ற உற்சாகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிய மதிய வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மணக்குடி சத்யா, குட்டி தூக்கம் தான் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமரன் சொல்கிறாங்க. அன்பு தோழிக்கு அன்பான மதிய வணக்கம். என்னங்க தோழி இப்படி கேட்டுட்டீங்க? மதியம் நானே சாப்பாடு தான், சாம்பார் ரசம் மற்ற குழம்பு சுட்டாப்பழம் காய்கறி பொரியல் ஒரு கூட்டு இதெல்லாம் இருந்தால் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து மதிய உணவு என்பதும் முதலில் சாப்பாடு, பிறகு வந்து வாட்ஸ்அப் கால் பார்க்கறது, யாராவது ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்துட்டு ஃபோன் போடுவது, இல்லை ஏதாவது பொருள் வாங்கினோன்னா போய் வாங்கிட்டு வருது, இந்த மாதிரி வேலையை பார்ப்போம் அப்படின்னு செந்தில்கண்ணன் பேரளத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக்கூர் மடப்புரம் நாச்சிய மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் அன்பு தொழிலுக்கு இனிய மதிய வணக்கம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ஓய்வு கிடையாது, கடைக்கு ஸ்நாக்ஸ் வெங்காயம் வெட்டணும், இரவு தான் ஓய்வு தொழில், ஓ அந்த நேரம் வேலை பார்க்குறாங்க. அடுத்து திருமலஸ்தானம் மீர சுந்தரி, இவங்க வந்து இடைவேளை என்ன நினைவுக்கு வருவது ஒரு சிறிய ஓய்வு. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், மதிய உணவிற்கு பிறகு அமைதியாக உட்கார்ந்து பிடித்த பாடல்கள் கேட்பது, சில நேரம் தோழிகளோடு உரையாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போது தொலைபேசி மூலமாக நாம் அழைப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. அடுத்து நம்ம மோனூல் பக்கத்திலே வரலாம், இணைப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கலாம். திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் பாடல் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், குட்டி தூக்கம் வரவில்லை என்றால் டிவியில் படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இவங்க யார், பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்காலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. முதலில் மதிய சாப்பாடு, அடுத்து ஒரு குட்டி தூக்கம் அப்படின்னு இருக்காங்க. நீலப்பாடி முரளி, இன்றைக்கி என்ன சாப்பிடுவது, அதுக்கப்புறம் எனக்கு அந்த செய்தி காட்டலை. அடுத்தது சோமசுந்தரம் சொல்லியிருக்கிறாங்க, வடை அல்லது சமோசா டீ சிவபுரி சோமசுந்தரம். அடுத்த நெய்யர் மெர்சிராணி, ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, காலையிலேருந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து விட்டு காலையில் செய்த ஆறிப்போன சாம்பார் சாதம் மதியம் கிடைக்கும், சூடாக சாப்பிடணும்னு ஆசையாக இருக்க மாறால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சென்னையிலேருந்து நீலப்பாடி முரளி, 2 மணி எப்போ வரும் காரைக்கால் பண்பலை கேட்பதற்கு, ஏனென்றால் மதியம் 2 to 2:30 மணி லஞ்ச் பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில் டீ படம் மடப்புறம்

0: வேல்முருகன் மதிய சாப்பாடு, மதியம் என்றாலே சாப்பாடு, பிறகு அடுத்த வேலைதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்கள் அழைக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: மேடம்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம், திருவாரூர்லேருந்து தையல் கிழங்கன் சிட்டிமணிங்கிற தியாகராஜன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு மதிய இடைவேளை என்றால் என்ன ஞாபகம்?
1: வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்
0: மேடம்.
1: இன்னைக்கு வானிலிருந்து 101வது வட்டியை பேசுறேன் மேடம்.
0: ஓ சரி சரி சூப்பர்.
1: 2 வருஷத்துல அந்த 101வது பேசியிருக்கேன்
0: மேடம். சரிங்க சரிங்க, வாழ்த்துக்கள். சொல்லுங்க, நீங்க மதிய இடைவேளைனா உங்களுக்கு ஞாபகம் வருவது தூக்கமா சாப்பாடா?
1: நம்ம பேசுவதே 3 மணி சாப்பாடா, 3-4.
0: சரி,
1: ஒரு மணி நேரத்துல
2: வயசு தாண்டியாச்சு இல்ல, மற்றவங்களை கண்காணிக்க வேலைதான்
0: பெரும்பாலும் கண்காணிச்சிட்டு இருப்பீங்க.
2: ஆமா
0: சரிங்க சரிங்க, நான்
2: கண்காணிச்சு நீ செய்யறது நான் செய்யறது அப்படிங்கிற நடப்பு கொண்டு வரதுதான்.
0: சரிங்க சரிங்க, நன்றி சார், நன்றி. அனுபவம் அனுபவம் பேசுறாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
3: மயிலாடுதுறை மாவட்டம் தஞ்சை நகரத்திலிருந்து விமலா பேசுறேன் மேடம்.
0: மயிலாடுதுறை விமலா, சொல்லுங்க விமலா, உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்?
3: நான் சாப்பிட்டுனே குட்டி தூக்கம்தான் மேடம்.
0: தூக்கம்தான், சூப்பர்மா, முடிச்சிட்டீங்க சூப்பரா, நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நேயர்கள் வந்து மதிய இடைவெளி அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்களும் வந்து தூக்கம், சாப்பாடு, புத்தகம் படிக்கிறது, ஃபோன் பேசுறது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. பங்கேற்று சிறப்பித்த நேயர்களுக்கு நன்றி. முயற்சித்த நேயர்கள், கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: உங்களிடம் இருந்து இனிதாய் விடைபெறுகிறது. லஞ்ச் பிரேக்கில் மதிய இடைவேளை என்றால் உங்களுக்கு நினைவுக்கு வருவது. இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றோடு. நேரம் இப்பொழுது 2:30.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சிறுவ சோலை தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும், நாளைய தூண்களாம் நமது அன்பு செல்வங்களுக்கும் இனிய வணக்கம்.

குழந்தைகளே, அனைவரும் நலமா? இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் பூவாகி காயாகி கனிந்திருக்கும் அருங்கனியாம் தமிழ்கனியே, மழைகளின் சிரிப்பொலியில் நம் இல்லங்களை நந்தவனமாக்க இதோ விருந்தாக வருகிறார்கள் காரைக்கால் மாவட்டம் குறும்பாகரம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. சின்ன சின்ன கனவுகளோடு வண்ண வண்ண கற்பனைகளில் மழை சிரிப்போடு சங்கமிக்கும் அழகான நேரம் தான் இது. அப்படிப்பட்ட மழைகளின் பேச்சையும் திறமையும் கேட்டு ரசித்து வாழ்த்த தயாராகுங்கள் நேர்களே. குழந்தைகளே, சிறுவர் சோலை நிகழ்ச்சிகள் தொடக்கமா? இப்போது கதை கேட்போமா? ஒரு அழகான காட்டுல மின்மினின்னு ஒரு குட்டி பறவை வாழ்ந்து வந்துச்சான். அந்த மின்மினிக்கு ஒரு பெரிய ஆசையும் இருந்துச்சான். அந்த மின்மினி பறவை தன்னுடைய கிராமத்துல இருக்கிற காட்டை தாண்டி உயரமான மலைக்கு போய் சுற்றி பாக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்துச்சான். ஆனா மின்மினியால மத்த பறவைகள் மாதிரி நீண்ட தூரம் பறக்க முடியலையாம். ஆனா ஒரு நாள் மின்மினி என்ன பண்ணுச்சான், பறக்க முயற்சி பண்ணுச்சான். கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளேயே திரும்பவும் கீழே விழுந்துருச்சான். பக்கத்துல இருந்த காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஏன் மின்மினி, உன்னாலதான் இவ்வளவு தூரம் எல்லாம் பறக்கவே முடியாதுல, நீ ஏன் கஷ்டப்படுற? அந்த மலை ரொம்ப உயரமானது மின்மினி, அந்த மலைய சுற்றி பறக்கிறதுனா ரொம்ப கஷ்டம், அது உன்னால எப்படி முடியும் நீ நினைக்கிற அப்படின்னு காக்கா மின்மினி கிட்ட சொல்றப்போ மின்மினிக்கு வருத்தமா இருந்துச்சா. ஆனா மின்மினியோட அம்மா மின்மினிக்கு ஆறுதல் சொன்னாங்களாம். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு நீ நினைக்காத, நீ உன்னை பத்தி என்ன நினைக்கிறதுதான் இங்க முக்கியம். மின்மினியோட அம்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மின்மினிக்கு தைரியத்தை கொடுத்துச்சான். அடுத்த நாள்ல இருந்து தினமும் மின்மினி காலையில பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுதான். முத நாள் 10 அடி எடுத்து வச்சுதான், இரண்டாவது நாள் 20 அடி எடுத்து வச்சுதான். இப்படியே தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மின்மினி 3வது நாள்ல 30 அடி வரைக்கும் பறக்க முயற்சி பண்ணுச்சான். சில மாசம் கழிச்சு மின்மினி 1 மைல் தூரம் வரைக்குமே பறக்க கத்துக்குச்சான். ஆனா ஒரு நாள் மின்மினி வசிக்கிற அந்த காட்டுல பலத்த காற்று வீசுனுச்சான். மின்மினி பயந்து போய் வீட்லயே உட்கார்ந்து இருந்துச்சான். இன்னைக்கு நம்ம பயிற்சி செய்யலாம் வேண்டாம், நம்ம பேசாம வீட்லயே இருந்துருவோம்னு நினைச்சிட்டு இருந்துச்சான். அதே சமயம் மின்மினிக்கு அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வந்துச்சான். முயற்சி செய்யாம விட்டுட்டா நம்முடைய கனவு எப்படி பலிக்கும் என்று தனக்கு தானே சொல்லிக்கிட்டுச்சான். உடனே தான் வசிச்சுட்டு இருக்கிற கூடுல இருந்து மின்மினி தைரியமா சிறகுகளை விரிக்க ஆரம்பிச்சுதான். காற்று பலமா தான் வீசினுச்சான் அந்த காட்டுல, ஆனா அதையும் தாண்டி மின்மினி மேலே பறந்து போனுச்சான். அப்போ மின்மினி தனக்கு தானே சொல்லிக்கிச்சான், இன்னும் மேல பறந்தா நமக்கு இந்த பயம் இருக்காதுல, கொஞ்சம் முயற்சி பண்ணிதான் பாப்போம்னு நினைச்சுக்கிட்டே பறக்க ஆரம்பிச்ச மின்மினி கடைசியில மின்மினி அந்த உயரமான மலைய சுற்றி பறந்துச்சான். மின்மினி மகிழ்ச்சியில, அப்பா பல நாள் கனவு இன்னைக்கு நனவாயிடுச்சுப்பா, முதல்ல நம்ம அம்மா கிட்டதான் போய் சொல்லணும், நான் அந்த மலைய சுற்றி வந்துட்டேன்னு அப்படின்னு தனக்கு தானே ஊக்கப்படுத்திக்கிட்டு சந்தோஷமா தனது காட்டை நோக்கி திரும்பவும் பறக்க தொடங்குச்சான். அதை பார்த்த மற்ற பறவைகள் எல்லாம் ஆச்சரியம் அடைஞ்சாங்களாம். அப்போ காக்கா மின்மினி கிட்ட வந்து, நான் உன்னால முடியாதுன்னு தான் சொன்னேன், ஆனா நீ உன்னை நம்பின, அதனாலதான் இன்னைக்கு நீ வெற்றி பெற்றிருக்க அப்படின்னு காக்கா மின்மினி கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான். அதுக்கு மின்மினி காக்கா கிட்ட, முதல்ல வெற்றி பெறதுக்கு முதல்ல நம்ப நாமே நம்பணும், அப்புறம் முயற்சி பண்ணோம்னா

இலக்கு வேணாலும் அடைஞ்சிடலான்னு காக்கா கிட்ட சொன்னிச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குழந்தைகளே, உங்களுடைய கனவை இன்றையே கனவு காணுங்கள். உங்களை நம்புங்கள். முதலில் தினமும் சிறிது சிறிதாக முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் அந்த கனவு நிச்சயம் நனவாகும். முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள் குழந்தைகளே. குழந்தைகளே, கதை கேட்டீர்களா? கதை பிடித்திருந்ததா?

0: குழந்தைகளே, கதை கேட்டீர்களா? கதை பிடித்திருந்ததா?
1: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு எங்களது அன்பான வணக்கங்கள். நாங்கள் காரைக்கால் குறும்பகரத்தில் அமைந்துள்ள கர்ம வீரர் காமராஜர் அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்கள். எங்கள் பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதில் எப்போதும் முன்னிலை வகிக்கிறது. அந்த வகையில் அகில இந்திய வானொலியின் பல்சுவை நிகழ்ச்சியில் பங்கேற்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய திறமைகள், சிந்தனைகள் மற்றும் படைப்பாற்றலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறோம். எங்களது இனிய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு மகிழுங்கள். இது கர்ம வீரர் காமராஜர் அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. குட்டி முயலின் துள்ளலையும் குறும்பையும் நினைவூட்டும் ஒரு அழகிய பாடல் வா வா முயல் குட்டி என்ற இனிமையான துள்ளல் பாடலுடன் 3ஆம் வகுப்பு மாணவி ஜி இனியா நம் முன்னே வருகிறார்.
2: வணக்கம், உங்களுக்கு ஐவர முயல் பாட்டு நான் பாடுகிறேன், கேட்கலாமே. குட்டி குட்டி முயலை, குதித்தோட முயலே, சின்ன சிறிய முயலை, சிரித்து வவா முயலே, பட்டு பட்டு முயலே, பஞ்சு வண்ண முயலே, கிட்ட வவா முயலே, கிழங்கு தருவன் முயலே, அன்பாய் நாம பழகலாம், ஆடி பாடி மகிழலாம், புட்டு மலைய பார்க்கலாம், கப்பல் விட்டு மகிழலாம், ஊஞ்சல் கட்டி ஆடலாம், ஊரை சுத்தி பார்க்கலாம், பம்பரமிட்டு மகிழலாம், பட்டமிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.
1: அருமை ஜி இனியா, உங்கள் இனிய குரலும் துள்ளலான பாடல் வழங்கலும் நம் அனைவரையும் குழந்தை பருவத்தின் மகிழ்ச்சிக்கே அழைத்து சென்று விட்டது.
3: தமிழ் நம் உயிர், தமிழ் நம் பெருமை. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் அழகிய வரிகளில் தமிழின் இனிமையும் பெருமையும் போற்றும் தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற அற்புதமான பாடலை பாட வருகிறார்கள் ஜே சாய் ரேஷியா தேவி மற்றும் எஸ் வினிதா. தமிழின் தேன்மொழியை அவர்களின் இனிய குரலில் ரசிக்க தயாராகுங்கள்.
4: தமிழுக்கும் அமுதென்று பே, அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்க உயிருக்குனே உயிருக்குனே. தமிழுக்கும்

0: நன்றி.
1: அடடா, மிக அருமை. தமிழின் இனிமையை நம் செவிகளிலும் பெருமையை நம் இதயங்களிலும் நிறைத்து விட்டார்கள். அந்த இனிமையை தங்கள் குரலால் நமக்கு வழங்கிய ஜே சாய் ரேஷியா தேவி மற்றும் எஸ் வினிதா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழை நேசிப்போம், தமிழால் பெருமை கொள்வோம். சரி, இப்போது கொஞ்சம் சிந்திக்கலாமா? விடை தெரிந்தால் சொல்லுங்கள், தெரியாவிட்டால் யோசித்து பாருங்கள். சுவாரஸ்யமான விடுகதைகளுடன் நம்மை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்க நம் முன் வருகிறார்கள் டி மிருதுலா மற்றும் கே கனிஷ்கா. அவர்களின் அழகான விடுகதைகளுக்கு விடை சொல்ல நீங்கள் தயாரா? அப்படியானால் உங்கள் சிந்தனைக்கு சவால்.

0: நீங்களும் இந்த விடுகதை நேரத்தை ரசிப்போம் வாருங்க.
1: மிருதுளாக்கா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா?
2: அப்படி என்ன கேட்க போற நீ?
1: நான் உங்ககிட்ட விடுகதை கேட்குறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களான்னு பார்ப்போம்.
2: சரி கேளு.
1: உலகம் எங்கும் படுக்கை விரித்து உறங்காமல் அழைகின்றான் அவன் யார்?
2: கடலலை.
1: சரியான பதில்.
2: நான் வந்து சில விடுகதைகள் கேட்குறேன். அழகான வெள்ளை மாளிகை, உள்ளே சொல்ல வாசமும் இல்லை வழியும் இல்லை, அது என்ன?
1: முட்டை.
2: சரியான பதில்.
1: தாடிக்காரன் மீசைக்காரன் கோவிலுக்கு போனால் வெள்ளைக்காரன், அவன் யார்?
2: விடை தேங்காய். பாலாற்றில் கருப்பு மீன் மேயும், அது என்ன?
1: கண் கருவிழி.
2: சரியான பதில். வெயிலில் மாறும் காற்றில் உலரும், அது என்ன?
1: வியர்வை. ஆயிரம் பேர் அணிவகுத்தாலும் ஒரு துளி தூசி கிளம்பாது, அவர்கள் யார்?
2: விடை எறும்பு கூட்டம்.
0: அடடா, எத்தனை சுவாரஸ்யமான விடுகதைகள்! நம்மை சிந்திக்க வைத்தும் சிரிக்க வைத்தும் நமது அறிவுக்கு சின்ன சின்ன சவால்களை தந்தும் சிறப்பாக விடுகதைகளை வழங்கிய டி மிருதுளா மற்றும் கே கணிஷாக்கு நம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். காமராஜர் என்றாலே நம் பள்ளிக்கு ஒரு தனி பெருமை. ஆம், நம் பள்ளியின் பெயரிலே கர்மவீரர் காமராசர் இருக்கிறார். அதனால் அவர் மீது நமக்குள் அன்பும் மரியாதையும் எப்போதும் தனித்துவமானது. அந்த அன்பை இன்னும் அழகாக வெளிப்படுத்த நம் பள்ளியின் மழலை செல்வங்கள் ஒரு இனிய காமராசர் பாடலுடன் நம்மை ஆச்சரியப்படுத்த வருகிறார்கள். 2ஆம் வகுப்பிலிருந்து வரும் நம் குட்டி நட்சத்திரங்கள் பி ரோஷிகா, கே அனன்யா மற்றும் ஜே யோகேஸ்வரன் மழலை குரலில் காமராசர் புகழை கேட்டு மகிழ்வோம்.

0: கருப்பு காந்தியே.
1: தேங்க்யூ.
2: ஆஹா, என்ன ஒரு அழகான மழலை குரல்கள்! நம் பள்ளியின் பெயருக்கு பெருமை சேர்க்கும் கர்ம வீரர் காமராசரை தங்களின் மழலை குரல்களால் இவ்வளவு அழகாக போற்றி பாடிய பி ரோஷிகா, கே அனன்யா மற்றும் ஜே யோகேஸ்வரனுக்கு நம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். காமராஜர் விதைத்த கல்வி விதைகள் இந்த மழலை செல்வங்களின் கனவுகளாக மலரட்டும். அடுத்ததாக மாணவரின் கடமை என்ற அருமையான பாடலை பாடி நம் முன்னே வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி எம் சிவசக்தி. மாணவர்களின் பொறுப்பு, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால கடமைகளை உணர்த்தும் இந்த பாடலை அனைவரும் ரசித்து கேட்போம்.
3: அடே ஏய் தம்பி, ஏய் தம்பி, நினைச்சு பாரு, எல்லோருக்கும்

0: நன்றி.
1: மாணவர்களின் கடமையும் பொறுப்பையும் அழகாக எடுத்துரைத்த மாணவரின் கடமை என்ற பாடலை இனிமையாக பாடிய எம் சிவசக்திக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவரது இனிய குரலும் பாடலின் கருத்தும் நம் அனைவருக்கும் ஒரே சிறந்த நினைவூட்டலாக அமைந்தது. நன்றி சிவசக்தி.
2: இந்தியா நம் நாடு மட்டுமல்ல, நம் அனைவரின் வீடு. இங்கே வாழும் ஒவ்வொருவரும் நம் சகோதரர், நம் சகோதரி. ஒற்றுமை, சகோதரத்துவம், தேசப்பற்று ஆகிய அழகிய கருத்துக்களை நம் மனங்களில் விதைக்கும் இனிய பாடல் இந்திய நாடு. இந்த அழகான பாடலை பாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார் என் ரித்திக் சாய்.

கொடுக்கும் தேசிய கொடியை பறக்கவிடு. இடம் சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை நினைத்தலு. இளஞ்சிவப்பு என்பது தியாகம், அது உள்ளது பலது சோகம். பச்சை என்றால் வளமே, நம் பாரத பசுமை நிறமே. வெண்மை நமதின் சின்னமாய், நம் நாட்டுக்குள்ளே பொன்மையாய். வெண்மை நமதின் சின்னமாய், நம் நாட்டுக்குள்ளே பொன்மையாய். நம் நாடு நம் பெருமை, அதை காப்பது ஒன்றே நம் கடமை. நம் நாடு நம் பெருமை, அதை காப்பது ஒன்றே நம்

0: காத்திடுவோம். நம் நாடு நம் பெருமை, அதை காப்பது ஒன்றே நம் கடமை. நம் நாடு நம் பெருமை, அதை காப்பது ஒன்றே நம் கடமை. இந்திய நாடு என்னாடு, உறக்கச் சொல்லி நீ பாடு. வந்தே மாதிர மந்திரத்தை வந்தனம் சொல்லி நீ ஆடு. அனைவருக்கும் நன்றி.
1: அருமை, நம் நிகழ்ச்சியின் நிறைவையும் நம் நாட்டின் ஒற்றுமையும் ஒரே பாடலில் அழகாக இணைத்து விட்டார். இந்திய நாடு நம் வீடு, நம் அனைவரும் ஒரு குடும்பம் என்ற உயரிய எண்ணத்தை தனது இனிய குரலால் நம் மனங்களில் பதிய வைத்த என் ரித்திக் சாய்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம், சகோதரத்துவத்துடன் இணைந்து வாழ்வோம், நம் இந்தியாவை உயர்த்துவோம். இதனுடன் நமது பல்சுவை நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. இந்த அற்புதமான வாய்ப்பை எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிய அகில இந்திய வானொலி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக, மாணவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு சிறந்த மேடையை வழங்கியதற்காக உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், அவர்களை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களுக்கும், அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்.
2: இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி.

0: நேரம் 2:55 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, நெய்மூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பதிவான மழையின் அளவு 6 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்மனாமரத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். புதுச்சேரி திருக்கனூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், கஞ்சனூர், வளத்தி, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், பாலாஜா, கடலூர் மாவட்டம் வானமாதேவி, ஆற்காடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தாபுரம், செஞ்சி, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, பாலாறு அணைக்கட்டு, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ், கடலூர் மாவட்டம் குடிதாங்கி, கோலியனூர், தொண்டாமுத்தூர், தென்பரநாடு, வடவனூர், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். வெம்பாக்கம், குந்தாப்பாலம், நாட்ராம்பள்ளி, போளூர், செம்மேடு, காட்பாடி, பூண்டி, பில்லூர் அணை, காட்டுமயிலூர், சின்னக்கல்லாறு, வாணியம்பாடி, மேலாளத்தூர், மயிலம், வேப்பூர், அன்னவாசல், தழுதலை, பரங்கிப்பேட்டை, ராணிப்பேட்டை, அம்முண்டி, தாமிரபாக்கம், செங்கம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சூரப்பட்டு, திருவெண்ணநல்லூர், தியாகதுர்க்கம், வந்தவாசி, கிருஷ்ணாபுரம், நாராயணபுரம் ஏரி, வல்லம், சின்கொனா, சோலையாறு, குறிஞ்சிப்பாடி, திருத்தணி, பள்ளிக்கரணை, ரிஷிவந்தியம், வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, கீழ்பண்ணாத்தூர், கொத்தவாச்சேரி, வேங்கூர், மேடவாக்கம் சந்திப்பு, பெருங்குடி, குடியாத்தம், பள்ளிப்பட்டு, ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், திருப்பத்தூர், ஒக்கியம் துறைப்பாக்கம், வாணியம்பாடி, திருப்பத்தூர், கெடார், மின்னல், பஞ்சப்பட்டி, அவலூர்பேட்டை, அரசூர், சங்கராபுரம், வீரகவூர், வரட்டுப்பள்ளம், வடக்குத்து ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ், சில இடங்களில் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.1 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூரில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தருமபுரி மாவட்டத்தின் 1 இடங்களில் 5.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. நாகப்பட்டினம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. திண்டுக்கல், திருவள்ளூர், கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மதுரை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் 1 இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், பெரம்பலூர், அரியலூர், கரூர், நீலகிரி, திருச்சிராப்பள்ளி, காரைக்கால் பகுதிகளின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ மிதமான அளவில் மழை பெய்யும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் சிந்தனை துளி. சாலை என்பது பொது சொத்து. மிதமான வேகம் நம் கெத்து. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேரம் 3:01. நேயர்கள் இன்னி கேட்டு ரசிக்கலாம் லலிதா ஜுவல்லரியின் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: லைக் ஷேர் கமெண்ட். என்ன விலை அழகே என்று நீங்கள் ரசித்த இயற்கை காட்சி. நேர்களே, இயற்கை நாம தினமும் பார்க்குற ஒரு விஷயம்தான். ஆனா ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு தருணத்துல நாம கடந்து போற அந்த சூரிய அஸ்தமனமோ, மரக்கிளையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு குட்டி பறவையோ, இல்ல நம்ம முகத்துல அடிக்கிற பொன் மாலை காத்தோ நம்ம மனசை அப்படியே கட்டி போட்டு நிறுத்திடும். அடடா, இந்த அழகுக்கு என்னதான் விலை இருக்க முடியும் அப்படின்னு நம்ம மனசு ஏங்குற அந்த ஒரு தருணம் இருக்கே, அது வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு பேரன்பு. உங்களோட மனசை அசைச்சு பார்த்த, நீங்க பார்த்து ரசித்த அந்த அழகான இயற்கை காட்சிகளை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ள போறோம். உங்க மனசுக்கு நெருக்கமான அந்த இயற்கை அழகையும், அது உங்களுக்கு கொடுத்த அந்த அமைதியான உணர்வையும் எங்களோட பகிர்ந்துக்க தயாராயிட்டீங்களா? என்ன விலை அழகே அப்படின்னு நீங்க ரசித்த இயற்கை காட்சி எதுவா இருந்தாலும் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல போய் நீங்க அந்த போஸ்டர் கீழே கமெண்ட் பண்ணலாம்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாமராமபுரம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் வளாகம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். லைக், ஷேர், கமெண்ட். என்ன விலை அழகே என்று நீங்கள் ரசித்த

இயற்கை காட்சி என்றால் என்ன? அந்தமான் நிக்கோபார் தீவுதான். ஒவ்வொரு தீவையும் பார்க்கும்போது இந்தியாவில் இப்படி ஒரு இடம் எல்லாம் இருக்கிறதா என்று நினைக்கக்கூடும். கப்பலிலிருந்து பார்த்தால் தண்ணீரில் உள்ள மீன்கள், செடிகள், தண்ணீர் தெரியும். இந்த அழகுக்கு விலையே இல்லை. எல்லோருக்கும் சொந்த ஊர் அழகுதான், எப்பொழுதும் பார்க்கிற இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலேருந்து டி மடப்புறம் வேல் முருகன் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் பணங்காட்டங்குடி அனுஷியா சங்கர், எங்கேயும் போக வேணாங்க, எங்கள் ஊரை பார்த்தே நான் அந்த பாட்டு பாடலாம், ஏன்னா எங்கள் ஊர் அவ்வளோ இயற்கை வளங்கள் நிறைந்த ஊர், பச்சை பசேல்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரகுபதி பவித்ர மாணிக்கத்துலேருந்து, நான் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மூணாறு சென்றிருந்தேன். இயற்கை எழில் மிகுந்த சுற்றிலும் தேயிலை தோட்டங்கள் மிகவும் ரம்யமாக, இயற்கை சூழ்ந்த மேகங்கள் உலாவர மிகவும் பிரமிப்பாகவும் அருமையாகவும் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம்லேருந்து கருணாநிதி, பிச்சாவரம் காடு அருமையாக இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. கொடைக்கானலில் உள்ள தொப்பி தூக்கும் பாறை, கொடைக்கானலில் குணா குகை மற்றும் பிற இயற்கை காட்சிகள், ஏற்காடு இயற்கை அழகு, குற்றால நீர்வீழ்ச்சி அப்படின்னு பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க. கொடைக்கானல் மண்ணுவனூர் லேக் மற்றும் ஆட்டுப்பண்ணை அமைந்துள்ள இயற்கை அழகை கண்டு என்ன விலை அழகே என்று வியந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி.

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சன் ஸ்டடி மேட்ஸ்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: என்ன விலை அழகே என்று நீங்கள் ரசித்த இயற்கை காட்சி. திருவாரூர் கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன விலை அழகே என்று நான் ரசித்த இயற்கை காட்சி என்றால், மாலை நேரத்தில் வானில் விரிந்த வண்ணமயமான வானவில்தான். வானத்தின் நீல பின்னணியில் வண்ணங்களை தூவி இயற்கை வரைந்த ஒரு அழகிய ஓவியம் போல காட்சி அளித்த அந்த தருணம் மனதை கொள்ளை கொண்டது. அந்த அழகுக்கு விலை நிர்ணயிக்க முடியாது, இயற்கை கொடுத்த இலவச பரிசு அது. ஆனால் தற்போது அதை காண்பது மிகவும் அரிதாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன், என்ன விலை அழகே என்று நான் ரசித்த இயற்கை காட்சி, ஊட்டி மலர் கண்காட்சி, கொடைக்கானல் ஏரி, படகு சவாரி, ஏற்காடு, சேலம், தோட்டக்கலை, பயிர் வகைகள், தனுஷ்கோடி கடற்கரை பீச், தர்மபுரி, ஒகேனக்கல், நீர் பரிசல் சவாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள் தான். அடுத்ததான் மல்லியம் ரவி, எனக்கு மலையும் மலை சார்ந்த பச்சை பசேல் என்ற இடமும் அந்த வகையில் அடிக்கடி கொடைக்கானல் சென்று ரசித்து வருவேன். அதாவது மலையும் மலை சார்ந்த இடம் அப்படின்னா குறிஞ்சி அப்படின்றது வந்து எனக்கு நினைவுக்கு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தொட்டப்பேட்டா ஊட்டி ரோஜா தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மணக்குடி சத்யா சொல்லியிருக்காங்க. ஆண்டிப்படம் சுத்தி சுப்பிதா, நாங்கள் இருவரும் கோவைக்கு யோகா மையத்திற்கு சென்றோம். பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள், அதனை சுற்றியுள்ள இயற்கை

காட்சிகள் பார்த்து வியந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் ராஜேந்திரன் கன்னார்பாளையத்துலேருந்து வால்பாறை ஊட்டி போன்ற இயற்கை காட்சிகள் எனக்கு பிடித்திருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான், சமீபத்தில் நான் சென்ற குற்றால அருவிகள் மற்றும் கேரளாவில் உள்ள பாலருவிக்கு செல்லும் வழியில் வனப்பகுதியில் செல்லும் போது நான் கண்ட காட்சிகள் அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ரசிக்கலாம் நேயர்களே, இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேர்களே, நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலமது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி.
2: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: லைக், ஷேர், கமெண்ட். சமீபத்தில் வெள்ளையங்கிரி மறையில் ஏறி பார்த்த இயற்கை காட்சிகள், மேகமூட்ட காட்சிகள், பசுமையான இயற்கை காட்சி என மனதை கவர்ந்தது அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், என்னங்க தோழி இப்படி கேட்டுட்டீங்க, காரைக்கால் பீச்சுக்கு நானும் என் மனைவியும் ஒரு தடவை மாலைக்கு சென்றோம். அந்த அழகை பார்த்து நான் பாடினேன். என் மனைவி உடனே கேட்குறாங்க, என்னை பார்த்து நீங்கள் பாடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்ற இனிமையான தருணத்தை பகிர்ந்துருக்கிறாங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், மாலை நேரத்தில் பறவைகள் கொக்குகள் அனைத்தும் அதிக எண்ணிக்கையில் ஒரே நேர்கோட்டில் பறந்து செல்லும் அந்த காட்சியோ காட்சி தாங்க, அந்த அழகை ரசிக்க ஈடு கிடையாது, அதற்கு விலை மதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறைன்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, நான் சமீபத்தில் கொடைக்கானல் போயிருந்தேன். அங்குள்ள மலைகள் நம்மை உரசி கொண்டு போகும், மேகங்கள், அனைத்து இயற்கை காட்சிகளுமே ரசித்தேன். எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இயற்கை என்றும் அழகுதான், நாமும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினிக்கு என்ன இயற்கை அழகு பிடிச்சிருக்குன்னு பார்த்தோன்னா, மயில் இருக்குல்ல, அது எவ்வளோ அழகாக தோகையை விரிச்சிட்டு ஆடுது பார்த்தீங்களா, அதை எப்போ பார்த்தாலுமே ரசிக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நாகூர் முகமது ரஃபீக், என்ன விலை அழகே என்று நான் ரசித்த இயற்கை காட்சி தாஜ்மஹால் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அன்பு தோழிக்கு இனிய மதிய வணக்கம் சொல்லி, என்ன விலை அழகே என்று பாட தோன்றும் இடம் துபாயில் உள்ள புஜாரா மலை, புர்ஜி காலிபா, இவை இரண்டும் எனக்கு பிடித்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காரைக்கால் அருள் ஷாலினி ரியா, இயற்கை சிறந்த காட்சியை ரசிப்பது எப்போதும் அழகுதான், அது இதுவும் ஒன்றுதான், சூரியன் எவ்வளவு அழகாக மறையுது, அது கிட்ட போய் பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு, நடக்காது ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங்கையும் போட்டிருக்காங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லலிதா ஜுவல்லரியின் லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
2: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி. மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்
0: இணைந்திருக்கிறோம். நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3:30. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் லைக், ஷேர், கமெண்ட்.
3: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC கவரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ அலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடுகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நேர்களே, காரைப்பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன்கிழமை மாலை 4 ஒலிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை காலை 10 நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதம ராமபுரம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் வளாகம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள்.

நான்கு மணிக்கு ஒலிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதம ராமபுரம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் வளாகம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட். நன்னிலம் சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காங்க, இயற்கை அழகையும் பிரம்மாண்டத்தையும் ஒரே இடத்தில் ரசிக்க வேண்டும் என்றால் கொடைக்கானலில் உள்ள தூண்பாறை ஒரு மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தியாகு பறந்து விரிந்த வங்கக்கடல்னு சொல்லியிருக்கிறாங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அப்படின்னு சொல்லி திட்டச்செயலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் பைபாஸ் ரோட்டில் அழகாக இருபக்கமும் இயற்கை காற்றுடன் தினமும் சென்று வருகிறேன், வியப்பாக உள்ளது அப்படின்னு நிஷான் ஹலீம் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட தூர ரயில் பயணத்தின் போது வழிநெடுக்க தோன்றும் இயற்கை காட்சிகளை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரவி ராஜவேல், கார்த்திகை தீபம் அன்று திருவண்ணாமலை மலையின் மீது ஏறி தீபத்தை பார்க்கும் அழகே அழகு, எந்த விலை கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. மதுரையிலிருந்து நிரவி கஜேந்திரன், இன்று அதிகாலை மயிலாடுதுறையிலிருந்து மதுரைக்கு ஒரு சினிமா படப்பிடிப்பு காரணமாக ரயிலில் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து வந்தேன். அப்பொழுது மலைகளையும் இயற்கை காட்சிகளையும் அழகையும் கண்டு ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங்கையும் போட்டிருக்காங்க. அருமையா இருக்கு. அடுத்ததா திருப்புவனத்திலிருந்து சத்யபாமா, தென்காசி குற்றால நீர்வீழ்ச்சியின் அந்த வெள்ள நீர் எங்கிருந்து உருவாகி எப்படி வருகிறது, உணரும் போது மெய் சிலிர்க்கிறது. குடும்பத்தோடு இயற்கை நீரை ரசித்து குளித்தது மறக்க முடியாதது, என்ன விலை அழகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஏற்கனவே நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குடி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுத்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். லைக் ஷேர் கமெண்ட். பொறையார்லேருந்து லதா கொடைக்கானலில் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும். மேகங்கள் நம்மளை தொட்டு செல்கிற அந்த ஃபால்ஸு சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகு தாங்க. என்னவாக இருந்தாலும் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமானு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கூடூர்லேருந்து இளவரசி பிரபாகரன், நம் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள சிற்பங்கள் மனுநீதி சோழன் பசுவின் கன்றை தெரியாமல் கொன்றதால் தன் மகனை தேர் ஏற்றி கொன்ற வரலாறு, ஓவியம், கல் தேர், பூதங்கள், அந்த காலத்தில் நட்டு வைத்த கல் தூண்கள், ஆழித்தேர், இவையெல்லாம் ஆஹா என்ன விலை அழகே என்று ரசித்து பாடணும் போல தோணும் சொல்லியிருக்காங்க. சென்னையிலிருந்து நீலாப்பாடி முரளி, என்ன விலை அழகே, இயற்கைக்கு எதுங்க விலை, குற்றால சாரல் மற்றும் ஊட்டி தொட்டப்பெட்டாவில் 20 வருஷங்களுக்கு முன்பு சென்ற போது அந்த பனிசாரல் மேகமூட்ட சாரல் எனது மேல் படர்ந்து சென்றது. அன்று எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இத்தனை வருஷம் கழிச்சும் மறக்க முடியவில்லை. இதற்கு விலை ஏதும் இல்லை, விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது, இயற்கை அழகை உணர்ந்தால் மட்டுமே புரியும் சொல்லியிருக்காங்க. ஆய்மழை மணிகண்டன், நான் ஊட்டி கூடலூர் செல்லும் போது மலைகள், தேயிலை தோட்டங்கள், கொண்டை ஊசி வளைவுகள், இயற்கையின் அழகை ரசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள் நேர்களே, இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேர்களே, நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் சொல்லஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: லைக், ஷேர், கமெண்ட். மங்கை பணத்திலிருந்து ஜெயந்தி கோவிந்தராஜ், எங்கள் வீட்டு

காய்கறி தோட்டம் அமைத்துள்ளோம். இப்பொழுது பச்சை பசேல் என்று கீரையும் வெண்டை புடலை தக்காளி இப்படி பல வகை செடிகளும் ரோஜா செடிகளும் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டில இருந்து வரதராஜன், ஓமன் நாட்டில் உள்ள சலாலா என்ற பகுதியில் வாத்தி தர்பத் என்ற இடத்தில் ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தொடர்ந்து மழை பொழியும். அந்த சமயத்தில் அங்கு சென்றால் மிக அருமையாக இருக்கும். என்ன விலை அழகே என்று நான் கண்டு வியந்த இடம் அந்த இடம்தான். வளைகுடா நாடுகளில் தொடர்ந்து 3 மாதம் மழை பெய்யும் இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கிளிப்பிங்கையும் போட்டிருக்காங்க. அதம்பார் கலை செல்வி செல்வம், என்ன விலை அழகே என்று நான் ரசித்தது. ஊட்டிக்கு ரயிலில் போகும்போது மலையில் உள்ள மரங்கள் பச்சை போர்வை போர்த்தியது போல் மலைகளை பார்த்தபோது தோன்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. பந்தநல்லூர்லேருந்து ரபேகா, கடல் அலை பார்க்கும்போது ஓயாமல் அலை கரையை தொட்டு செல்வது எனக்கு வியப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா முள்ளக்காடு பாபு, சமீபத்தில் கேரளம் வாகமான் சென்றேன். இயற்கையின் வரப்பிரசாதமாக இருக்கும் இயற்கையோடு இணைந்த இடம் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், அந்தியில் சிவக்கும் அந்த வானத்தின் அழகில் யார் வரைந்தோ இத்தனை ஓவியங்கள். நிமிடத்தில் மாறும் வண்ணத்தின் வர்ணஜாலம், வெட்கம் கொண்ட வான்மதி, பதுங்கி கொள்ளும் பேரழகில் அப்படின்னு சொல்லிட்டு மெய்மறந்து நிற்கும் மனதுன்னு சொல்லி ஒரு கவிதையாகவே சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர், என்ன வில்லை அழகே என்று நான் ரசித்த இடம் கொடைக்கானல் பிச்சாவரம் அலையாத்தி காடுகள், கண்களில் படம் எடுத்து வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் பாக்யராஜ், கொடைக்கானலில் உள்ள குணா குகைன்னு சொல்லியிருக்காங்க. மலை பிரதேசங்களில் மேகங்கள் நம்மை தொட்டு செல்லும் பனிமூட்டமான காட்சிகள் தான் என்றென்றும் ரசிக்கும் காட்சிகள். மீனா சித்தர்காடு மயிலாடுதுறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி எம் எஸ் ஷாகுல் ஹமீது, சமீபத்தில் திருக்குற்றாலத்தில் போய் குளித்தது என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, இயற்கையின் அழகை பணத்தால் மதிப்பிட முடியாது, அது விலை மதிப்பற்றது. என்னை கவர்ந்த நான் ரசித்த ஒரு மிகச்சிறந்த இயற்கை காட்சி மலைகளின் மேல் தோன்றும் அதிகாலை சூரிய உதயம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னணியில வந்து இருண்ட நீல நிறமாக மெல்ல மெல்ல ஆரஞ்சு மற்றும் தங்க நிறமாக மாறுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரசிச்சு எழுதியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள குதுப் மினார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தாஜ்மஹால் பார்த்தேன், ரசித்தேன், கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலிம் வந்து ஒரு முறை சுற்றுலா சென்றிருக்காங்க. கேரளா ஆலப்புழா படகில் போகும்போது அங்குள்ள இயற்கை காட்சி ரசித்தது இன்னும் மறக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுமதி, திருநெல்லிக்காவலேருந்து ராஜகோபுரம் வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், சமீபத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் சென்றிருந்தேன். அந்த கோபுரம் அழகும் அழகு, நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம், அப்படி ஒரு சிற்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் குழந்தை கொரநாட்டுக்கடுப்பூர் ஜி பிரபாகரன், இயற்கை காட்சி எதுவென்றால் ஆற்றில் தண்ணீர் வரும்போது நுரையுடன் வரும் அழகு நேரில் பார்த்தவர்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள அழகிய மலை பிரதேசம் தான் கூர்க் அப்படின்னு சொல்லப்படுற குடகு மலை. அங்குள்ள ஒரு அழகிய நீர்வீழ்ச்சி அப்பே ஃபால்ஸ் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னு ஆக்கூர் செல்லராஜா சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க, கொல்லிமலை தான் நான் முதன் முதலாக கொல்லிமலையில் பயணம் செய்த அனுபவம் மிகவும் அழகாக இருந்தது. வளைந்து நெளிந்து செல்லும் கொண்டை ஊசி வளைவுகளையும் உயர உயர போகும் மலை சாலைகளும் இருபுறங்களிலும் இருக்கும் அடர்ந்த பசுமையான மரங்களும் மூலிகை தாவரங்களும் பள்ளத்தாக்குகளும் நீர்வீழ்ச்சிகளும் என்னை பிரமிக்க வைத்த இயற்கை காட்சியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் சக்தி, எங்கள் ஊர் பக்கம் கொள்ளிடம் ஆற்றி நடுவே ஓரும் தண்ணீர் மிகவும் அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டு மன்னார் கோயில் டி மடப்புறம் வேல் முருகன் என்ன சொல்லியிருக்காங்க, சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும்போது 48 மைல் ஒற்றையடி பாதை வழியாக செல்லும்போது அடர்ந்த மிக உயரமான மலங்கள், மலையின் ஏற்ற இறக்கத்தில் இருக்கும் இயற்கை 7 வண்ணங்கள் மனதை மகிழ வைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நிரவி செந்தில் சுதா, என்ன விலை அழகே என்று நான் ரசித்தது கடல் அலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜன் என்ன சொல்லிருக்காங்க, ஒவ்வொரு பறவையின் ஒலியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவ சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனையோ முறை திருவண்ணாமலை கிரிவலம் சென்றிருந்தேன். அப்படி ஒரு முறை செல்லும் போது திருவண்ணாமலையின் உச்சியில் தீபம் ஏற்றுகிறார்கள், அது எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்று எண்ணி கார்த்திகை தீபம் அன்று மழை உச்சிக்கே சென்று பார்த்தேன். ஆஹா, என்ன ஒரு ஆச்சரியம், மாலை 6 மணிக்கு கரெக்டாக அனைத்து விளக்குகளையும் அனைத்து எரியும் பொழுது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கத்திரிப்புலம் பாக்யராஜ், எங்கள் ஊர்லேருந்து 13 கிலோமீட்டர் உள்ளது உப்பு உற்பத்தி பண்ணும் தொழிலகம், அதை கண்டு பார்த்து ரசித்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அடடா, இந்த ஒரு மணி நேரம் போனதே தெரியல பாருங்க. இன்னைக்கு நாம பகிர்ந்துகிட்ட ஒவ்வொரு இயற்கை காட்சிகளும் அதற்கு பின்னாடி இருந்த உங்களோட ஒவ்வொருத்தரோட நினைவுகளும் உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருந்தது. கட்டிடங்களுக்கும் அவசர ஓட்டங்களுக்கும் நடுவுல நாம தொலைச்ச ஏதோ ஒரு அமைதியை இன்னைக்கு இயற்கை நமக்கு மறுபடியும் நினைவூட்டிருக்குன்னே சொல்லலாம். பூக்களோட வாசம், மேகங்களோட கோலம், அமைதியான ஏரிக்கரை, இப்படி இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகள் ஏராளம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அதை ரசிக்க கொஞ்சம் நேரம் ஒதுக்குறதும், அதை பத்திரமா பாத்துக்கிறதும் தான். நிறைவு பெற்றது லைக், ஷேர், கமெண்ட்.

நேரம் 4 மணி. சிந்தனை துளி. முன்கூட்டியே கிளம்புவோம், பதற்றமில்லா பயணம் செய்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள்.

காஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி பண்பலை 100.3 மனம் விழையுதே. கடித வழி பாடல்களுடன் பங்கேற்கும் நேயர் காரைக்கால் எஸ் கணேசன் அவர்கள். காரைக்கால் எஸ் கணேசன் அவர்கள் தன்னை பற்றின அறிமுகத்தில், நான் காரை வானொலியின் நீண்ட நாள் கடித வழி தொடர்புடைய நேயர், சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழுதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமென பல நாள் ஆசை. அதற்காக நான் விரும்பிய கருத்துக்கள் மிகுந்த நமது பண்பலை நேயர்களுக்கும் பிடித்த சில பாடல்களை தொகுத்து அனுப்பி ஒளிபரப்பாகும் நாளை எண்ணி காத்திருக்கிறேன் என்று எழுதியுள்ளார். தனது முதல் பாடலின் தெரிவாக நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் பாடிய சம்போ சிவசம்போ என்ற பாடல். இப்பாடலுக்கான விளக்கம், இவ்வுலகில் பிறந்த மனிதன் வாலிபத்திலும் சரி வயதான பிறகும் சரி நம்மால் எதையும் சாதிக்க முடியும். நம் உடலுக்கு வயது அதிகமானாலும் உள்ளத்தை இளமையாக வைத்து கொண்டு சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளே என்ற சந்தோஷத்தோடு கழித்து வாழ்க்கையை இன்பமயமாக்க வேண்டும் என்ற தத்துவத்தை சொல்லும் இப்பாடலை எனக்காக ஒளிபரப்புங்கள் என்று கேட்டுள்ளார்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: தனது அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை இவ்வாறு கூறியுள்ளார். நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து கண்ணை நம்பாதே என்ற பாடல் இப்பாடலுக்கான விளக்கம். இப்பாடலில் வரும் கருத்துக்கள் அனைத்தும் அருமையாக இருக்கும். இப்பாடலை தினம் தினம் கேட்டால் மாறும் மனிதனின் வாழ்க்கை முறை. இப்பாடலின் மெட்டு அமைந்த விதமோ இனிமை, நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும், அதுவே என் மூலதனமாகும் என்ற வரிகள் என் வாழ்க்கைக்கு சேர்த்ததே வலிமை. இப்பாடலை எனக்காக ஒரு முறை காற்றலையில் தவழ விடுங்கள் என கூறியுள்ளார்.

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கரை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: வறுமையின் நிறம் சிவப்பு படத்திலிருந்து நல்லதோர் வீணை செய்தேன் என்ற பாடல். இப்பாடலுக்கான விளக்கம், மகாகவி பாரதியார் ஒரு தீர்க்கதரிசி. அவர் இந்திய விடுதலைக்காக செய்தார் பெரும் புரட்சி. இனிய கவிதைகள் பல எழுதி கொடுத்தார் கரட்சி. கடவுள் அவருக்கு இறப்பை கொடுத்திருக்கலாம் தலை நிறைச்சி, இருந்தும் அவர் புகழ் இன்றும் நம்மோடு இருக்கிறது நிலைச்சி. அவர் எழுதிய இப்பாடல் பண்பலையில் ஒலித்து நான் பெறனும் மகிழ்ச்சி.

0: மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: காரைக்கால் பண்பலை 100.3 மனம் விழையுதே. கடித வழி பாடல்களுடன் பங்கேற்கும் நேயர் காரைக்கால் எஸ் கணேசன் அவர்கள். தனது அடுத்த பாடலாக பணக்காரன் படத்திலிருந்து மரத்தை வச்சவன் என்ற பாடல். இப்பாடலுக்கான விளக்கம், இவ்வுலகில் அனைத்து உயிர்களையும் படைத்தவன் இறைவன். யார் யாருக்கு என்ன குறை என்பதை அவன் நன்றாக அறிவான். எப்படியும் அனைத்து உயிர்களின் பசியை போக்க இறைவன் உணவு தருவான். அவன் படைத்த உயிர்களின் நிலையறிந்து உதவி செய்து மனம் மகிழ்வான் என்ற அர்த்தத்தை விளக்கும் இப்பாடலை எனக்காக ஒளிபரப்புங்கள் என எழுதியுள்ளார்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தனது அடுத்த பாடலாக படையப்பா படத்திலிருந்து வெற்றி கொடிக்கட்டு என்ற பாடல். இப்பாடலுக்கான விளக்கம், இன்றைய காலகட்டத்தில் போட்டி பொறாமைதான் உலகம் எங்கும். மனிதன் வாழும்போது யாருக்கும் தரக்கூடாது துன்பம். அடுத்தவருக்கு நாம் கொடுக்கும் துன்பம் பின்னாளில் நம்மையே தாக்கும். பிறருக்கு நாம் செய்யும் நன்மை நாம் படும் கஷ்டங்களை நீக்கும் என்ற உண்மையை சொல்லி 100.3 இப்பாடலை கொடுத்தால் என் உள்ளம் பொங்கும்.

0: நேர்களே, நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நாடோடி மன்னன் படத்திலிருந்து உழைப்பதிலா என்ற பாடல். இப்பாடலுக்கான விளக்கம், தலை குனிந்து படிப்பவரின் தலையை நிமிரச் செய்கிறது கல்வி. கல்லாதோர் கல்வி கற்க படித்த நீயும் தரணும் சொல்லி, கல்வி கற்றாரை இந்த உலகம் எதற்கும் வைக்காது தள்ளி என்ற இப்பாடலின் விளக்கத்தை நானும் சொல்லி தத்துவம் நிறைந்த இப்பாடல் ஒலிக்கும் என காத்திருக்கிறேன் என் வானொலி.

நேரம் 4:31. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நன்பேண்டா. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நண்பேண்டா, இது இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. அழைக்கலாம் நேர்களே, சுழி 4368 என்ற முன்னணிப்பெயனை தொட்டு 2311 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி. நண்பேண்டா நிகழ்ச்சிக்காக நட்பு என்றவுடன் நினைவிற்கு வரும் ஒரு வார்த்தை என்றால் என்ன? நட்பு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வார்த்தை நினைவுக்கு வருது அப்படின்றத பத்தி பண்பலை முகநூல் பக்கத்திலையும் பதிவிடலாம், இணைப்புல வந்தும் நிகழ்த்து சொல்லலாம். நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் நேயரை நாம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சாக்கையிலிருந்து சிவபாலன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், நட்பு என்றதன் நினைவிற்கு வரும் ஒரு வார்த்தை?
1: புரியல.
0: நட்பு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வார்த்தை நினைவிற்கு வரும்?
1: நட்பு அப்படின்னு பார்த்தா ரொம்ப நன்றி மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் எனக்கு நினைவுக்கு வரும் உண்மையாவே.
0: ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா. அந்த கிராட்டிடியூட் தான் உங்க நம்மளை இன்னைக்குமே வாழ வைக்கும். நன்றி சார்.
1: கண்டிப்பா, நன்றி. நன்றி மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விரைவு திருச்சி சாரதாசில்
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த நேயர்கள் வருக. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க அழைக்கிறீங்க?
6: மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறையில இருந்து?
6: பாலசித்திரையன்.
5: சித்திரையன், சொல்லுங்க சார். நட்பு என்று உடனே நினைவிற்கு வரும் வார்த்தை
6: ஒரு கபடம் இல்லாத அன்பு.
5: அருமை சார், அருமை சார். அதாவது கபடம் இல்லாத அன்புன்னு சொல்லியிருக்கீங்க, அருமையான ஒரு வார்த்தை என்றே சொல்லலாம். இனி ஒரு மருத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம், யார் எங்க நினைக்கிறீங்க? நான் பேசுறது அப்படியே எனக்கே கேக்குது. வானொலி அலைவை குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கலாம். நிகழ்ச்சிக்காக இனி ஒரு மருத்துவ நேயர்கள் வருக வணக்கம்.
7: வணக்கம் மேடம்,
5: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார்.
7: உயிர் நண்பன்.
5: உயிர் நண்பன், நட்பு என்ற உடனே நினைவுக்கு வரும் வார்த்தை அருமை சார், அருமை. இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
8: ஹலோ, திருமலைராயன் பட்டினத்துல இருந்து பொறையாச்சி வணக்கம் பேசுறேன் மேடம்.
5: சொல்லுங்க சார், நீங்க இளைஞர் அப்படிதானே?
8: மேடம்,
5: இளைஞர்களுக்கான நிகழ்ச்சின்னு சொல்லணும்ல சார், நீங்க இளைஞரா? ஜீவானந்தம் சார், சரி சொல்லுங்க. நட்பு என்ற நினைவிற்கு வரும் ஒரு வார்த்தைனா நீங்க என்ன சொல்லுவீங்க?
8: நட்பு என்றால் நினைவுக்கு வருவது கற்பு மேடம்.
5: நன்றி சார். அடுத்ததா, ஃபேஸ்புக்ல வந்து நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து நிரவி கஜேந்திரன் உற்சாகம்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்பு என்றால் நினைவுக்கு வருவது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைய ஒரு மருத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம் மேடம்.
5: சொல்லுங்க, யார் பேசுறீங்கம்மா?
9: நான் காரைக்கால்லேருந்து காவியா பேசுறேன்.
5: காரைக்கால்லேருந்து யார் பேசுறீங்க?
9: காவியா மேம்.
5: காவியா, சொல்லுங்கம்மா, நட்பு என்றோட நினைவிற்கு வரும் ஒரு வார்த்தை
9: உண்மை மேடம்.
5: உண்மை, அருமை, அருமை, அருமையா சொல்லியிருக்கீங்க. நன்றிம்மா.
9: நன்றி மேம்.
5: நேயர்களுக்கு திருச்சி

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு லலிதா ஜுவல்லரியின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: நண்பேண்டா நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? தட்சிணாமூர்த்தி சார், சொல்லுங்க சார். நட்பு என்றுடன் நினைவில் வரும் ஒரு வார்த்தை.
3: உயிரையும் கொடுப்பான் நண்பன்.
1: நன்றி சார், நன்றி. அடுத்ததா, சென்னையிலிருந்து நீலப்பாடி முரளி, உணர முடியாத உணர்வுன்னு சொல்லியிருக்காங்க. நட்பு என்றால் நினைவுக்கு வருவது அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறையிலிருந்து புவனா பிரபு தைரியம்னு சொல்லியிருக்காங்க. நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி தன்னிலம் தன்னலம் பாராமைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. மலியம் ரவி ஒரு அசால்ட்டான துணிச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்பு என்றியுடன் அரவணைக்கும் தைரியம் அப்படின்னு குத்தாலம் தேரடி தில்லை வில்லாதன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
4: மேலவாஞ்சூர்ல சேகர்.
1: மேலவாஞ்சூர்ல இருந்து
4: சேகர்.
1: சேகர் சார், சொல்லுங்க சார்.
4: நல் வழி காட்டுவான்.
1: நல் வழி காட்டுவான். நன்றி சார், நன்றி. நேர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதமராமபுரம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் வளாகம் அருகில் இருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். இணைய வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
4: நன்றி சார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நட்பு என்றவுடன் அனை அரவணைக்கும் தைரியம் அப்படின்னு குத்தாலும் தேரடி தில்லை வில்லாதன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கடலூர் துறைமுகம் சுரேஷ், இரண்டாவது துணை அப்படின்னு சொல்லலாம், முதலாவது உரிமைன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தனம் வீரசுந்தரி, சிரிப்பு கவலைகளை மறந்து ஒன்றாக கொண்டாடும் தருணங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. நட்பு என்றால் நினைவிற்கு வருவது கபடம் இல்லாத அன்பு காரைக்கால் நளினி. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பள்ளியில் படித்த நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், தடுமாறிய காலத்தில் தோளோடு தோல் நின்று எனக்கு தொழில் வாய்ப்பை தந்த நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன், உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி, நம்பிக்கை கொள்ளிடம் கருணாநிதி, உண்மை புறையார் லதா சந்தோஷம், புவனகிரி சுமதி பாபு, அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நண்பேண்டா. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி.
1: நேர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: நல்ல மனசு சிறுகதையின் தொடர்ச்சி.
1: எண்ணமும் எழுத்தும்
2: அயன் குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
4: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
3: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
4: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி, நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
5: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட
6: இன்னைக்கு அயன் குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம் எழுதிய நல்ல மனசு சிறுகதையினுடைய தொடர்ச்சி.

0: வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சு ஆவலா இருப்பீங்க. வாங்க கதையை கேட்போம்.
1: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
2: ஓய்வு பெற்ற ராமநாதன் அஞ்சல் துறையில் பணியாற்றியவர். அவரின் மனைவி மீனாட்சிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக அவரின் குடும்ப டாக்டர் பழனிவேலுவிடம் அழைத்துச் செல்கிறார் ராமநாதன். மீனாட்சியின் நிலை கவலைக்கிடமாக இருக்கும் நிலையில் அவரின் பழைய வாழ்க்கையை எண்ணுகிறார் ராமநாதன். ராமநாதன் அவர் மனைவியை சந்தித்த முறை, அவருக்கு திருமணம் நடந்த விதம், அவருக்கு பிறந்த 2 குழந்தைகள் கண்ணன் சரவணன் இருவரையும் படிக்க வைத்து வளர்த்த விதம் இவைகளை எண்ணுகிறார். அதோடு அந்த காலகட்டத்தில் அஞ்சல் துறையில் வேலை செய்யும் திருக்குமரனிடம் தன் குடும்ப வறுமை நிலையை எடுத்து கூறி கொஞ்சம் பணம் பெற்றுக் கொண்டு வீடு திரும்புகிறார் ராமநாதன்.
1: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
2: அன்று இரவு பிள்ளைகள் இருவரும் 10 மணி வரை படித்துவிட்டு படுக்க ஆயத்தமாயினர். அதுவரை விழித்திருந்த ராமநாதன் பிள்ளைகள் இருவரையும் தன் பக்கத்தில் படுக்க வைத்துக் கொண்டார். தூக்கம் வராமல் தவித்த சரவணன்,
3: அப்பா ஏதாவது கதை சொல்லுங்கப்பா
2: என்றான். அவனின் தலையை அன்போடு வருடிய ராமநாதன் பாடலாகவே ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார்.

பெரியவன் கண்ணனை தன் வருமானத்திற்கு ஏற்றவாறு தொழில்நுட்ப பயிற்சியில் சேர்த்து விட்டார். அவன் சென்று வர தன் சைக்கிளை கொடுத்துவிட்டு போஸ்ட் மாஸ்டர் திருக்குமரனின் உதவியோடு வேறு ஒரு பழைய சைக்கிளை வாங்கிக் கொண்டார் ராமநாதன். ராமநாதனுக்கு வருமானம் கொஞ்சம் கூடவே சின்னவன் சரவணனை பாலிடெக்னிக்கில் சேர்த்து படிக்க வைத்தார். ஐடிஐ முடித்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் பெரியவன் கண்ணன். சின்னவனும் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு சேர்ந்தான். தன் வறுமை நீங்கி வாழ்வில் வளம் கூடும் என நினைத்த ராமநாதனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. பிள்ளைகள் இரண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு தனி கொடுத்தனம் போய்விட்டனர். பிள்ளைகள் படிப்பதற்காக வாங்கிய கடனுக்கு வட்டியே பாதி சம்பளத்தை விழுங்கியது. மீதி சம்பளத்தில் வாழ்க்கையை ஓட்டுவதே சிரமமான காலகட்டத்தில் ராமநாதன் ஓய்வு பெற்றுவிட்டார். ஓய்வு பெற்றவுடன் கிடைத்த பணத்தை மகன்கள் இருவரும் புது வீடு கட்ட வேண்டும் என ஆளுக்கு பாதியாக வாங்கிக் கொண்டு போய்விட்டனர்.

0: ராமநாதனும் பிள்ளைகள் தானே என நினைத்து கொடுத்து விட்டார். இனிமேல் தந்தையிடம் பெறுவதற்கு ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொண்ட மகன்கள் இருவரும் பெற்றோரை அதோகதியாக விட்டுவிட்டு பிரிந்தனர். பழைய நினைவுகளிலிருந்து திரும்பினார் ராமநாதன். படுக்கையில் கிடந்த மீனாட்சி காஃபி வேண்டும் என்று சைகையால் காட்டினாள். உடனே பிளாஸ்கை எடுத்துக்கொண்டு வெளியில் போய் காபி வாங்கிக் கொண்டு மீனாட்சி இருக்கும் அறைக்குள் நுழைந்தார் ராமநாதன். அங்கே தன் பிள்ளைகள் கண்ணனும் சரவணனும் டாக்டரிடம் பேசிக் கொண்டிருந்தனர்.
1: டாக்டர், அம்மா படைக்க மாட்டாங்க போல இருக்கு. அப்பா கிட்ட இனிமே செலவு செய்ய வேணாம்னு சொல்லுங்க. 10 நாளோ 15 நாளோ நல்லபடியா நாங்க செலவு செஞ்சு அம்மாவ
0: என்று அவர்கள் முடிப்பதற்குள் எரிமலையாய் வெடித்தார் ராமநாதன்.
1: டேய், போங்கடா வெளியே. உங்களை யாரடா இங்க வர சொன்னது? வந்தோமா பார்த்தோமான்னு கிளம்ப வேண்டியதுதானே. நீங்க யாரடா என் மனைவிக்கு வைத்தியம் செய்ய வேண்டாம்னு சொல்றது? என் உயிரை கொடுத்தாவது என் மனைவியை நான் காப்பாத்து வேண்டா. போங்கடா போங்கடா வெளியே
0: என்று கத்தினார் ராமநாதன். மகன்கள் இருவரும் அமைதியாக வெளியேறினர். அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த மீனாட்சி கண்ணீர் சிந்தினாள். மனைவியை ஆறுதல் படுத்தினார் ராமநாதன். அவர் நெஞ்சம் விம்மியது.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: 10 நாட்கள் கடந்தது. மீனாட்சியின் நிலை மோசமானது. உடனே தனது சொந்த காரில் சென்னைக்கு அழைத்து சென்று பெரிய டாக்டர் ஒருவரிடம் காட்டினார். டாக்டர் பழனிவேல் பலவிதமான பரிசோதனைக்கு பின்னர் இதயத்திற்கு ரத்தம் செல்லும் குழாயில் அடைப்பு உள்ளதாக கூறினார் அந்த அனுபவம் மிக்க டாக்டர். அந்த மருத்துவர் டாக்டர் பழனிவேலை தனியே அழைத்து, டாக்டர், இவங்களை குணப்படுத்தணும்னா நிறைய செலவாகுமே, அவங்களால பணத்தை புரட்ட முடியுமா என்று சந்தேகமாக கேட்டார். முடியும் டாக்டர், கண்டிப்பா அவங்களால பணம் புரட்ட முடியும், நீங்க தைரியமா வைத்தியம் பார்க்கலாம் என்று நம்பிக்கையுடன் கூறினார் டாக்டர் பழனிவேல். உடனே மீனாட்சிக்கு சிகிச்சை தொடரப்பட்டது. 2 மாத காலம் சென்னையில் தங்கி மீனாட்சியை நன்கு கவனித்துக் கொண்டார் ராமநாதன். வாரம் ஒரு முறை டாக்டர் பழனிவேல் சென்னைக்கு வந்து ஆறுதல் கூறிய வண்ணம் இருந்தார். சென்னையில் சிகிச்சை முடிந்து பூரணமாக குணமடைந்தாள்.

0: மீனாட்சி மருத்துவ செலவிற்காக வெறும் 1000 ரூபாய் மட்டுமே பெற்றுக் கொண்ட டாக்டர் பழனிவேல் ராமநாதனை வேறு செலவுகள் செய்ய அனுமதிக்கவில்லை. டாக்டர் பழனிவேல் தனது சொந்த காரிலேயே ராமநாதனையும் மீனாட்சியையும் ஊருக்கு அழைத்து வந்தார். தனது மருத்துவமனைக்கு வந்ததும் அவர் மட்டும் இறங்கிக் கொண்டு கம்பவுண்டர் குஞ்சிதபாதம், டிரைவர் குமார் இருவரிடமும்
1: பார்த்தவங்களை பத்திரமா வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துருங்க
0: என்றார். அவர் கூறியபடி அவர்களை வீட்டில் விட்டுவிட்டு வந்த கம்பவுண்டர் குஞ்சிதபாதம் தனது அறையில் அமர்ந்திருந்த டாக்டர் பழனிவேலி எதிரே வந்து நின்றார்.
1: டாக்டர், மீனாட்சியம்மா வைத்திய செலவு லட்சக்கணக்கில் ஆயிருக்கும் போல இருக்கே
0: என்று கேட்டார் தயக்கத்துடன். அவரின் கேள்வியை புரிந்து கொண்ட டாக்டர் பழனிவேல்,
1: ஆமா குஞ்சிதபாதம், நிறைய செலவாச்சு, ஆனா பணத்தை நான் பெருசா நினைக்கல. ராமநாதன் என்ன நம்பி என் மனைவிய உங்களாலதான் காப்பாற்ற முடியும், நான் உங்களை நம்புறேன்னு சொன்னாரே, அவரோட நம்பிக்கையை மதிச்சுதான் நான் இவ்வளவு செலவு செஞ்சேன். அதனால பணத்தை நான் பெருசா மதிக்கல, நல்ல மனச மதிச்சேன், செலவு செஞ்சேன். பணத்தை சம்பாதிச்சிடலாம், நல்ல மனிதர்களை சம்பாதிக்க முடியாது
0: என்ற டாக்டர் பழனிவேல்,
1: குஞ்சிதபாதம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம்
0: என்றார். டாக்டர் பழனிவேல் அவரின் கண்களுக்கு தெய்வமாகவே தெரிந்தார். உடனே அவரை கையெடுத்து கும்பிட்டார் கம்பவுண்டர் குஞ்சிதபாதம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
1: நல்ல மனசு சிறுகதையின் நிறைவு பகுதி.
0: எண்ணமும் எழுத்தும்
1: அயன் குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம்.
0: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கானமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 5:15.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது திருமாலின் திருவுளா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது தென்கோகுளம் கும்பகோணம் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில்.
7: வணக்கம் நேயர்களே, புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவர். கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறும். இவ்வகையில் இன்று நாம் புரட்டாசி மாத சிறப்பு தொடரான திருமாலின் திருவிழா நிகழ்ச்சியில் தென் கோகுளம் என்றழைக்கப்படும் கும்பகோணம் ஊத்துக்காட்டு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில் குறித்த செய்திகளை அறிந்து கொள்ள உள்ளோம். கும்பகோணம் அருகில் உள்ள ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த வைணவ திருத்தலமாகும். இத்தலத்தின் முக்கிய சிறப்பு காளிங்கன் என்ற பாம்பின் மீது ஸ்ரீகிருஷ்ணர் நடனமாடிய காளிங்க நர்த்தன திருக்கோலமாகும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் பெருமாளை தரிசித்து விரதம் இருந்து வழிபடுவது இங்கு சிறப்பாக கருதப்படுகிறது. கிருஷ்ணரின் திருப்பாதம் காளிங்கனின் தலையில் இருப்பது இத்தலத்தின் தனி சிறப்பு. இக்கோவிலின் மூலவர் வேத நாராயண பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சியளிக்கிறார். சிவர் மிக அற்புதமான ஐம்பொன்னால் ஆன காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் ஆவார்.

0: இவர் ஒளியால் செதுக்கப்படாத சுயம்பாக தோன்றிய கிருஷ்ணர் ஆவார்.
1: இத்தலத்துடன் ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்களின் கிருஷ்ண பக்தி பாடல்களும் தொடர்புடையவை.
2: இங்கு உற்சவர் காளிங்கன் மீது நர்த்தனமாடும் குளத்தில் சேவை சாதிக்கிறார். ஐந்து நாளான இந்த உற்சவ மூர்த்தி கோவிலின் பின்புறமுள்ள காளிங்கன் மடு என்ற குளத்தில் கண்டெடுக்கப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஐதீகம். இந்த விக்கிரகத்தில் பாம்பின் வாளிலும் பிடிமானமில்லை, கால் பாதத்திலும் பாம்பின் தலையிலும் பிடிமானமில்லை. இந்த விக்கிரகத்தின் தனி சிறப்பினை உணர்த்த மத்திய அரசாங்கம் 1982 ஆண்டில் 3 ரூபாய் மதிப்புள்ள தபால் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது.

ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலம் இது. ராகு கேது சர்வதோஷம் நீங்குவதற்கான பரிகார தலமும் கூட. இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள் தங்கள் கலைகளில் அபிவிருத்தி பெற்று பிரகாசிக்க இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இங்கு சிறப்பு மிக்க திருவிழாவாக ஸ்ரீகிருஷ்ணரின் ஜெயந்தி திருவிழா கொண்டாடப்படுகிறது. சுமார் 800 லிட்டருக்கு மேல்

0: ஸ்ரீகிருஷ்ணருக்கு பாலாபிஷேகம் அன்று நடைபெறுகிறது. இப்பொழுது அத்தலத்தில் பல ஆண்டுகளாக அர்ச்சகராக பணியாற்றி வரும் ஜெயராம பட்டாச்சாரியார் அவர்கள் இக்கோயிலின் தல வரலாறு, சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை சிறப்பாக உணர்த்திய போது.
1: இந்த கோயிலுடைய சிறப்பு பற்றி நிறைய சொல்லலாம். எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் புரட்டாசி மாசத்துல பகவான் ரொம்ப சாநித்தியமா இருப்பார். புரட்டாசி மாசம், ஆவணி மாசம், மார்கழி மாசம், இந்த மாதிரி மாதங்களில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து பகவானை வழிபடும் பொழுது பகவான் உடனே அனுகிரகம் பண்ணிவிட்டு தான் ஐதீகம். அதனால அந்த நேரத்தில் நிறையா பக்தர்கள் வந்து சுவாமி வழிபடுவார். இந்த க்ஷேத்திரம் எப்படி உருவானது அப்படின்னு கேட்டால், மூலவர் வந்து வேதநாராயணன், ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத வேதநாராயணன். அது வேதநாராயணுக்காக கட்டப்பட்ட திருக்கோவில், நலம் கொண்ட சோழர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோவில். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து காளிங்க ரத்ன கிருஷ்ணன் பஞ்சலோக மூர்த்தியாக, சுயம்பு மூர்த்தியாக எழுந்துள்ள அருள் பாலிக்கிறார். உற்சவமூர்த்தி பிரதானமான உள்ள க்ஷேத்திரம்னு சொல்லலாம். உற்சவமூர்த்தி பிரதானமான உள்ள க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னால் அதில் சில உதாரணங்களும் சொல்லலாம். மன்னார்குடி ராஜகோபாலன், தில்லை வளாகம் ராமன், சுவருக்காகவே பக்தர்கள் வரக்கூடிய க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி க்ஷேத்திரத்தில் இது முக்கியமான க்ஷேத்திரம். இந்த உற்சவமூர்த்தியானது ஏன் இங்கே விசேஷம் அப்படின்னு சொல்லக்கணும்னா, இந்த 1870 தமிழ்ப்பாடல் வந்து தமிழ் கவின்னு சொல்கிற வெங்கடகவி கொடுத்துருக்காருன்னா அத்தனை பாடல்களும் இந்த பஞ்சலோக மூர்த்தியாக எழுந்துகிட்டிருக்கிற காளிங்க ரத்ன கிருஷ்ண மேலே தான் அவர் பாடியிருக்கார். கர்ப்பகிரகத்தில் பார்த்தீங்கன்னா மூலவரா ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத வேதநாராயண பெருமாள் எழுந்தருளி அருள் பாலிச்சிருக்கார். உற்சவரா ருக்மணி சத்யபாமா சமேத காளிங்க ரத்ன கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அவா காளிங்கநர்த்த கிருஷ்ணனுடைய விக்கிரக முன்னாடி காமதேனுடைய குழந்தைகள் நந்தினி பட்டின்னு அவள் ரெண்டு பேரும் சிலாரூபமாக இருந்துட்டு அதே கோலத்தில் இந்த கர்ப்பகிரகத்தில் காட்சி கொடுத்துட்டுருக்கா. தவிர வரதராஜ பெருமாள், தாயார் மகாலட்சுமி, ஆண்டாள், வீராஞ்சனேயர், பஞ்சமுகாஞ்சனேயர், விஸ்வக்ஷேனர், நாகர், கருடாழ்வார், வாசலில் பார்த்தீங்கன்னா ஆனந்த நர்த்தன கணபதி, இவாள்லாம் இந்த கோவிலில் எழுந்தருளை அருள் பாலிக்கிறார். முக்கியமாக வெங்கடகவிக்கு இங்கே தனி சன்னதி உண்டு. அவர் எங்கே உட்கார்ந்து பாடினதாக எங்களுக்கு வரலாற்று குறிப்பு கிடைச்சதோ அந்த இடத்துல வெங்கடகவி இசை அரங்கம்னு ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நிறையா குழந்தைகள் இங்கே வந்து பரதநாட்டியம் பார்த்து இந்த மாதிரியான வந்து அரங்கேற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இங்கே வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பூர்ண அனுகிரகம் பண்ணுவார் கிருஷ்ணர். எல்லாரும் வாங்குவோம். கும்பகோணம் பக்கம் வரும்பொழுது அவசியம் முத்துக்காடு எல்லாருமா வந்து சேர்ந்து ராதே கிருஷ்ணா.
2: ஹரி ஜெய விஜய் பவநந்த குமார பிரஜ ஜன பரமானந்த கிஷோர கலிய நடனானந்த கம்பீர கருணாரசயுத பாவசரி.
0: இக்கோவில் வளாகத்தில் அர்ச்சனை பொருட்களை விற்பனை செய்து வரும் மாலினி என்பவர் தான் அறிந்த இத்தல சிறப்புகளை கூறிய போது.
3: வணக்கம், நான் ஊத்துக்காடு கிராமம். நான் கடந்த 5 வருடமாக அர்ச்சனை சாமான்லாம் கொடுத்துருக்கேன் கிருஷ்ணர் நைவேத்தியமாக. அவள் கல்கண்டு திராட்சை எண்ணற்ற பொருள்கள் இதெல்லாம் அவங்க கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த கிருஷ்ணருக்கு வந்து இந்தியாவிலே எங்கேயுமே கிடைக்காத சாமி இங்கே இந்த ஊத்துக்காடு கிராமத்தில் இருக்கார். எல்லாருக்கும் சக்தி வழங்கிட்டுருக்கார். பரிகாரம் வந்து மாதம் மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன பிரச்சனையோ, குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அவள் வந்து சொல்லி அந்த பிரச்சனையை க்யூர் பண்ணிக்கலாம். அவள் வந்து பட்டாச்சாரியத்தை வந்து என்ன செய்யணும், குழந்தை இல்லையோ, ஒரு வேலையில் பிரச்சனையோ, குடும்பத்தில் பிரச்சனையோ, கல்யாணம் ஆகாமல் இருக்கோ, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து சொல்லி பரிகாரம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து காலம்பரம் வந்து 9:30 ஓப்பனிங், 12:30 முடிஞ்சிடுவோம். சாயந்தரம் வந்து 4:30 ஆரம்பித்து 8:00 முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒருத்தருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப கிராண்டாக செஞ்சுருக்காங்க. உரியடி 3 நாள் நல்லா செஞ்சுருந்தாங்க. சுமார் 500 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணியிருக்கு. அவங்கவுங்க அவங்களால முடிஞ்ச உதவியை சாமிக்கு செஞ்சுருந்து வெங்கடகவி வந்து எண்ணற்ற பாடங்கள் பாடியிருக்காரு. கலைப்பாயிலை வண்ணா, ஆடாதாசங்காது, பால்வடி முகம் எல்லாமே செஞ்சுருக்கா, எல்லாம் பாடிட்டாங்க.

0: ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் இந்த ஆலயத்தின் சன்னதியில் அமர்ந்துதான் ராக மாளிகைகளையும் நவாவரண கீர்த்தனைகளையும் பாடினாராம். இத்தலத்தில் வருடந்தோறும் கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் வசந்த உற்சவ திருநாட்களில் பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றும் கர்நாடக இசை வித்வான்கள் தங்களின் முதன் முதலான அரங்கேற்றத்தை நடத்துவதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து அவர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவிலின் சிறப்புகளை இதுவரை அறிந்து கொண்டோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இத்தல பெருமைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் பெருமை அடைகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றது தென்கோகுளம் கும்பகோணம் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில்.
2: அந்த நேரத்து ஆலாவணையில் ஆகாஷ்வாணி காரைக்கால்

0: சிந்தனை துளி. சிக்னல் என்பது வழிகாட்டி, சிக்கலை தீர்ப்போம் வண்டியை நிப்பாட்டி. அக்கறையோடு சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: விளக்கேற்றும் வேளையில் தொடக்கமாக கே வீரமணி பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: விரைவு திருச்சி சாரதாசில்.
0: நாளை காலை 9 மணிக்கு நமது பண்பலை 100.3 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனை.

0: இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: இந்நிகழ்ச்சியினை மீண்டும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: விளக்கேற்றும் வேளையில் இனி எஸ் சௌமியா பாடியிருக்கும் பாடல்.

0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர், 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே, வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே, கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம் நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் ராமன் நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமன் நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் பாரத் பால்.
6: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
7: இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
8: இன்றே தொடர்பு கொள்ளுங்க.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களுக்கு லலிதா ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 5:47. காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளையில் இணைந்திருக்கின்றோம். இனிவரும் பாடல் விமலா டைட்டஸ் பாடியிருக்கும் பாடல்

0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ,
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: விளக்கேற்றும் வேளையில் இனி ஜிக்கி பாடியிருக்கும் பாடல்

0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஒன்ஜிசி காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
2: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இது நாகூர் எஸ்எம்ஏ காதிர் பாடி இருக்கும் பாடல்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. பன்னிசை வருவார் என தொடங்கும் மழையூர் எஸ் சதாசிவம் பாடியிருக்கும் பாடல்.

பன்னிசையில் இது இதுவரை மழையூரிய சதாசிவம் பாடிய பாடல் கேட்டோம். இனி தொடர்வது செய்தி அறிக்கை.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெற்ற 20வது வேலைவாய்ப்பு முகாமில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். புதுச்சேரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் தூய்மை பணி இன்று நடைபெற்றது. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பிற நாடுகளை ஒப்பிடும்போது கரியமில வாயு வெளியேற்றம் இந்தியாவில் குறைந்த அளவே உள்ளது என்று கூறினார். வளர்ந்து வரும் நாடுகளில் கரியமில வாயு வெளியேற்றம் அதிகமாக இருப்பதாக வளர்ச்சியடைந்த நாடுகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அணுமின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சி குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் பிரதமரை தொடர்ந்து உரையாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்கள் அமைப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள்

0: மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வனம், ஏரி, ஆறுகள், வன விலங்குகளை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேணி காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று திரு சூரியகாந்த் தெரிவித்தார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்தார். உலக நாடுகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களிலிருந்து மின்சார உற்பத்தி 54% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலக அளவில் இந்தியா புத்தாக்க எரிசக்தி திறனில் 3வது இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில் 2வது இடத்திலும் உள்ளதாக திரு பூபேந்திர யாதவ் கூறினார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த இந்த 2 மாநாட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில சட்டக்கல்விக் கழகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்கள் குறித்த கருத்தரங்குகள் இதில் இடம்பெறுகின்றன.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் நடைபெற்ற 20வது வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு அரசு நிறுவனங்களில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு மோடி, சமீபத்திய ஆண்டுகளில் இளைஞர்களை எதிர்காலத்திற்கு தயார்படுத்துவதற்கு தேவையான திறன்களையும் வாய்ப்புகளையும் வழங்குவதில் மத்திய அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். மாறிவரும் பொருளாதாரத்தின் தேவைகளுக்கு ஏற்ப நாட்டின் இளைஞர்களின் கல்வியும் திறன்களும் மேம்படுவதை உறுதி செய்வதும் அரசின் முயற்சியாக இருந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை விரைவாக விரிவுபடுத்தவும் அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த நோக்கத்திற்காக சுமார் 1,00,000 கோடி ரூபாய் செலவில் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா தொடங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா சுமார் 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது என்றும் இது நாட்டின் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கிறது என்றும் பிரதமர் கூறினார். இத்தகைய வர்த்தக ஒப்பந்தங்கள் நாட்டின் தொழில் முனைவோருக்கு புதிய கூட்டாண்மைகளுக்கும் சந்தைகளுக்கும் வழிவகுப்பதோடு இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்குகின்றன என்றும் அவர் கூறினார். இந்தியா இன்று உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சூழல் அமைப்பாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். 20வது வேலைவாய்ப்பு முகாம் நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்றது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிதி, ரயில்வே, உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, பாதுகாப்பு உள்ளிட்ட இந்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் சேருவார்கள். 20வது வேலைவாய்ப்பு முகாமின் மூலம் மொத்தம் சுமார் 12,75,000 இளைஞர்கள் நியமன கடிதங்களை பெற்றுள்ளனர். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் அவர்களின் பங்களிப்பை உறுதி செய்வதிலும் அரசின் தொடர்ச்சியான கவனத்தை இந்த வேலை வாய்ப்பு முகாம் பிரதிபலிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை இயக்கம் குறித்து காண்போம்.
0: மிஷன் லைஃப் என்னும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்பது ஒவ்வொரு காலநிலை ஒப்பந்தமும் அரசாங்கங்களுக்கும் தொழில்துறைகளுக்கும் இடையிலான ஒரு விவாதமாகவே இருந்து வந்தது. ஒரு சாதாரண தினத்தன்று ஒரு தனிநபர் என்ன செய்கிறார் என்பது ஒப்பந்தத்தின் உரையில் ஒருபோதும் இடம்பெற்றதில்லை. COP26 மாநாட்டில் விநியோகத்தை போலவே தேவையும் ஒரு முக்கிய காரணியாகும் என்றும், நுகர்வை கட்டுப்படுத்துவது என்பது ஒப்பந்தத்தால் திணிக்கப்பட்ட ஒரு தியாகம் அல்ல, மாறாக அது ஒரு பழைய இந்திய பழக்கம் என்றும் வாதிட்டு பிரதமர் திரு மோடி

0: மிஷன் லைஃப் திட்டத்தை முன்மொழிந்தார். G20 புதுடெல்லி பிரகடனம் இதை ஏற்றுக்கொண்டது. அந்த மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நடத்தையை மையமாக கொண்ட முதல் காலநிலை கட்டமைப்பு இதுவாகும். இது சேவையின் உணர்வை பூமி தாய்க்கு கொண்டு வந்து விழிப்புணர்வுடன் வாழ்வதை ஒரு தியாகமாக கருதாமல் ஒரு பகிரப்பட்ட பொறுப்பாக மாற்றியது. காலநிலை நடவடிக்கை என்பது அரசாங்கங்கள் மற்றும் தொழில்துறையிலிருந்து தனிநபர்களின் வாழ்க்கை முறை வரை விரிவுபடுத்தப்பட்டது.
1: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை தூய்மை பணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடற்கரை தூய்மை பணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் திரு சரத் சௌகான், இந்திய கடலோர காவல்படை இயக்குநர் திரு தசீலா, செயலர் திருமதி ஸ்மிதா, கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக கடலோர காவல்படையின் செயல்பாடுகள் குறித்த புகைப்படங்களை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். சர்வதேச கடற்கரை தூய்மைப்படுத்தும் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் மாபெரும் தூய்மைப்படுத்தும் பணி நடத்தப்பட்டது. காரைக்கால் இந்திய கடலோர காவல்படை நிலையம், காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மற்றும் கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்துடன் இணைந்து இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படையின் 8 விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 9வது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அத்தியாவசிய மருந்துகள், தற்காலிக கூடாரங்கள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கும். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பேரழிவிலிருந்து நேபாளம் மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஜப்பானின் நகோயாவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெற்ற 20வது வேலைவாய்ப்பு முகாமில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். புதுச்சேரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் தூய்மை பணி இன்று நடைபெற்றது. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 6:20. நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ARC காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
6: 906 ஹால்மார்க், தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
5: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
5: மற்றும் தி நகர், சென்னை.
7: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
8: வணக்கம். விளையும் பயிர் முளையிலே தெரியும், 5 விளையாதது 50 விளையுமா போன்ற பொன்மொழிகள் சாதாரண பொன்மொழிகள் இல்லை. பொன்னேட்டில் பதிந்து போற்றி வைக்க வேண்டிய பொன்மொழிகள். சிறு செடியாக அரும்பும் போதே அதன் வளர்ச்சியை நம்மால்

0: கணிக்க முடியும். அதுபோல் நம் குழந்தைகள் சிறு குழந்தையாக இருக்கும் போதே அது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை கண்காணிப்போடு பொறுப்புணர்ந்து வளர்க்கும் பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இக்காலத்தில் நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை செல்லமாக வளர்க்கிறோம் என்ற பெயரில் செல்லம் கொடுத்து வளர்ப்பதால் படிப்பில் பின்தங்கும் நிலை, வீட்டு வேலைகள் செய்வதில் சோம்பேறித்தனம், பணத்தின் அருமை தெரியாமல் போதல், உழைப்பின் வழிகள் தெரியாமல் இருத்தல் பொறுப்பற்றவர்களாக அவர்கள் ஆகிறார்கள். சிறுவயதாக இருக்கும் போது அதனால் வரும் பாதிப்புகள் பெற்றவர்களுக்கு தெரியாது, புரியாது. வளர்ந்து பெரியவர்களாகும் போதுதான் செல்லம் கொடுத்து வளர்த்ததின் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து நொந்து போவார்கள். தன் உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதர் நேரத்தை பொன் போல மதித்து இரவு பகல் என பார்க்காமல் கடுமையாக உழைத்து பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரராக விளங்கினார். அவருக்கு மனைவி இல்லை, ஒரே மகன்தான். தாயில்லா பிள்ளை என்ற எண்ணத்தில் அதிக செல்லம் கொடுத்து வளர்த்ததில் வளர வளர பொறுப்பற்றவனாகவும் காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து கெட்ட நண்பர்களோடு பழகி ஊதாரித்தனமாகவும் வாழ்கிறான். தந்தைக்கு அதுவே பெரும் கவலை. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் போக்கை அவரால் மாற்ற முடியவில்லை. ஒரு நாள் ஏதோ யோசித்த அவர் தன் மகனை கூட்டிக் கொண்டு ஒரு தேவாலயத்துக்கு போகிறார். அந்த கோவிலின் அருகே ஒரு ஆலமரம். அங்கு மூன்று பிச்சைக்காரர்கள் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தனர். அந்த பணக்காரர் தன் காரில் வைத்திருந்த ஒரு பெரிய பையில் இருந்து பணத்தை கை நிறைய அள்ளி தன் மகனின் கையில் கொடுத்து முதல் பிச்சைக்காரனிடம் கொடுக்க சொல்கிறார். இப்படியே மூன்று பிச்சைக்காரர்களிடம் கொடுக்க சொல்கிறார். மகனோ தன் அப்பாவுக்கு என்ன ஆயிற்று என்று யோசித்தபடி தந்தை சொன்னதை செய்கிறான். தந்தையும் எதுவும் சொல்லாமல் தன் மகனை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போய்விடுகிறார். காலங்கள் உருண்டோடியது. ஓரிரு ஆண்டுகள் கழித்து அந்த தந்தை தன் மகனுடன் மீண்டும் அதே இடத்திற்கு வருகிறார். ஒருவன் மட்டும் அங்கு இருந்தான். அவனை விசாரித்ததில் உங்க பணம் எல்லாம் செலவாயிடுச்சுங்க, அதான் மீண்டும் பிச்சை எடுக்கிறேன் என்றான். இரண்டாம் அவன் அவர் கொடுத்த பணத்தை சூதாட்டத்தில் இழந்துவிட பகலில் பிச்சை எடுப்பதும் அந்த பணத்தை இரவில் சூதாடுவதுமாக கழிக்கிறான். மூன்றாம் அவனை தேடி சந்திக்கிறார் அந்த பணக்காரர். அவன் அவர் கொடுத்த பணத்தை முதலீடாக்கி ஒரு பழக்கடை வைத்து சிறந்த வியாபாரியாய் மாறி நல்ல நிலைமையில் வாழ்கிறான். மூவரையும் சந்தித்த அவன் தந்தை தன் மகனிடம் மூவர் நிலைமையையும் எடுத்து கூறி நேரத்தின் அருமையையும் பணத்தின் அருமையையும் உழைப்பின் அருமையையும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் என நினைக்கிறேன் என்றார். மகனும் யோசிக்க தொடங்கினான். இதிலிருந்து நாம் பெறும் நீதி காலம் பொன் போன்றது, உழைப்பே உயர்வு தரும், சுயம்பேறியாக வாழக்கூடாது என்பதைத்தான். நன்றி.
1: நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கிய
2: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சி நீ வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ARC காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் 6:25.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: லைட் ஹவுஸ் நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே முருகேசன் அவர்கள். 6:45 லலிதா ஜுவல்லரியின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியில் பனைமரத்தின் மதிப்பு கூட்டல்

நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்குளம் சி கார்த்திகேயன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 8 மணிக்கு இளைய பாரதம், திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல் ஒருபட பாடல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லமுது, வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன்

0: இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் நாகை முரசன்சன் ரெடிவேர்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், லலிதா ஜுவல்லரி. முன்னதாக நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றி விவரமறியலாம். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் வாஞ்சி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமுது, 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், நாளை பங்கு பெறும் தளிர் ஜே கனிஷ்கா, 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ. எட்டு நாகை மோராசன்சன் ரெடிமேட்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 லலிதா ஜுவல்லரி வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் லைட் ஹவுஸ் கேட்டோம். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெயில்டன் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள், தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பற்றி குறிப்பிட்ட பிரதமர், உறுப்பு நாடுகளின் அரசுகளுக்கு இடையேயான உறவுகள் மட்டுமின்றி தொழில் முனைவோர், விவசாயிகள்

0: பெண்கள் இளைஞர்கள் ஆகியோரை இணைக்கும் அமைப்பாக மாற்றுவதற்கு இந்தியா முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். 40 நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள தாராள வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், புதிய வாய்ப்புகளையும் சந்தைகளையும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வழிவகுக்கும் என்று கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக எதிர்காலத்தை வளமாக்குவதற்கான இளைஞர்களை உருவாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை, திறன் இந்தியா இயக்கம், பிரதமரின் கைவினைக் கலைஞர்கள் வாழ்வாதார திட்டம் உள்ளிட்டவை இளைஞர்களை வளர்ச்சிப் பாதையில் இணைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கல்வி திட்டமும் திறன் மேம்பாட்டு திட்டங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதிய பொறுப்புடன் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். அவர்களின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: இன்னைக்கு மொத்த வேலைவாய்ப்பு 2017-18 இருந்து 47.5 கோடியாக இருந்து 2023-24 இன்னைக்கு 64.33 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அவ்வளவு பேர் இன்றைக்கு வேலையை கொடுப்பவர்களாகவும் வேலையை பெறுவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2017-18 6% இருந்த அந்த வேலைவாய்ப்பின்மையாக இருந்ததை 2017-18 குறைச்சி இன்னைக்கு 3.2% குறைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொடர்ந்து பங்களிப்பின் மூலியமாக கடந்த 7 வருஷத்துல மட்டுமே 1.58 கோடி பேர் இதுல பெண்கள் வந்து இந்த வேலை வாய்ப்பின் கீழையும் அவர்கள் பங்களிப்பை பெற்றிருக்கிறார்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதிப் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும், கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை, திண்டுக்கல், தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கடலோர ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே தருமபுரி மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் தொழில் பழகுனருக்கான சேர்க்கை வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு அப்துல் ராசிக் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் சேஷம்பட்டி, ஒட்டப்பட்டி, ஏமக்குட்டி

0: ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் தொழில் பழகுநருக்கான சேர்க்கை வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு அப்துல் ராசிக் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் சேஷம்பட்டி, ஒட்டப்பட்டி, ஏமக்குட்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் ஆட்சியர் திரு சரவணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உதகையில் உள்ள மகளிர் கல்லூரியில் நகராட்சி சார்பில் குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சின்ன திருப்பதி கோயிலில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குளத்தில் இருந்த முதலையை மீட்டு கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் வனத்துறையினர் விட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா, அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் இணையை வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் பிரான்சிஸ்கா ஜார்ஜ், மேட்டில்டே ஜார்ஜ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:40. நேயர்கள் கேட்கிருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும்
2: நலமாய் வாழ.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தற்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
3: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா எதை நம்புறது?
4: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
3: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
5: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
6: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
5: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
11: தொடர்புக்கு 8925936936.
12: சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே. முருகேசன் அவர்கள்.

0: நம்ம வந்து சர்க்கரை நோய் பற்றி பல விஷயங்கள் பார்த்தோம். சரி, இந்த சர்க்கரை நோயை வந்து நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழி இருக்குது. வருமுன் காப்பது அப்படிங்கிறது என்றைக்குமே சிறந்தது. ஸோ சர்க்கரை நோயை ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் சாராத சர்க்கரை நோய் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் அல்லாத வாழ்க்கை முறையால் தான் முக்கியமாக வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சர்க்கரை நோய்க்கான தடுப்பு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு முறை அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு என்னென்ன பழக்கங்கள் சொல்லலாம் அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து ஆரம்பித்து போதுமான அளவு புரதம் எடுத்துக்கிறது, நார் சத்து எடுத்துக்கிறது, அவங்களுடைய உடல் செயல்பாடுகள், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற உடல் செயல்பாடுகளை வந்து அன்றாட வாழ்க்கையில் கரெக்டாக செய்ய வைக்கிறது. என்ன மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, டூ வீலருக்கு பதிலாக சைக்கிள் ஓட்டலாம், இல்லை பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சைக்கிள் கூட இல்லாமல் நடந்து போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சர்க்கரை நோயை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தை வந்து கடைபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தள்ளி வைக்கலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பின்பற்றுறதுல தான் இருக்குது. குழந்தைகளை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணுறதுல தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலே சாக்லேட் இல்லை ஸ்வீட் இதெல்லாம் கொடுக்காம, ஏன்னா சுகருங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிரேவிங் வரும். நீங்கள் சுகர் சாப்பிட்டு உடம்போட குளுக்கோஸ் லெவல் குறையுது அப்படிங்கும் பொழுது அது வந்து திரும்ப சுகர் கேட்கும், ஒரு டைப் ஆஃப் அடிக்டிவ்னஸ் மாதிரி வரும் அதுக்கு. அதனால் கரெக்டாக அவங்கள வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்க்கும் பொழுதே சரியான உணவுகளை கொடுத்து வளர்க்குறது, அதாவது மாவு சத்து கம்மியாக புரதச்சத்து அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்து அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை மெயினாக ப்ரமோட் பண்ணணும். அதில் தான் முக்கியமான இதே இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். ஏன் நம்ம வந்து வாழ்க்கை முறையை பற்றியே மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா, இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு 5% தான், பாக்கி 95% வந்து இன்சுலின் சாராத சர்க்கரை நோயாட்டிகள் தான் இருக்காங்க. அதனால் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வந்து குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமா அவங்கள வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வைக்கலாம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுரன் ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கிய
1: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடைக்காரைக்கால், தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
3: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: ஆகாஷவாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 6:45. லலிதா ஜுவல்லரி வழங்கும் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
4: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

இந்த பாட்டு மாமன் படத்துல இருந்து வருகிறதுங்க. சேஷம், அப்துல் வஹாப், சரண்யா ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் பாடியிருக்கிற பாட்டு. இந்த பாட்டு இதில் இசையமைச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷம் அப்துல் வஹாப் தான் இசையமைச்சிருக்காங்க. விவேக் ஏக்நாத் இயற்றிய பாடல். இந்த பாடல் சூரி, ராஜகிரண், ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, சுவாசிகா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்த ஒரு படம் மாமன். அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு

நாளை காலை 6:35 காரைக்கால் ஒன்ஜிசி காவிரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC காவிரி அசட் காரை

0: கால்
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
2: இந்திய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர் சேகர் சேகர்.
3: விரைவில் திருச்சி சாரதாசில்
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நாளை காலை 6:40 இன்சொல் அமுதன நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலனுக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்.
6: முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
7: அவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைகள் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர்

0: தான்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
6: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
5: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
7: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசிட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம்.
8: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

3.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இசை தூரிகை. இசைத்துறையில் அடுத்து தலைவன் தலைவி அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்கலாமா?

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு லலிதா ஜுவல்லரியின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: இசைத்தூரிகை. இசைத்தூரிகையில மாமன் வந்து மாடன் கொடைவிழா எடுக்க மெட்ராஸ்காரன் வந்து தலைவனும் தலைவியும் சேர்ந்து தக்லைஃப் நிறைவு பெறுகிறதுங்க.

0: லலிதா ஜுவல்லரியின் இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: இசைத்துறையை தீட்டிய மகிழ்ச்சி வண்ணங்களோடு இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இணைந்திருப்போம். இனி தொடர்வது 7:30 தமிழ் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் இளைஞர்களின் பங்கை உறுதி செய்து அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதற்கான நடவடிக்கைகளில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் கோவை குனியமுத்தூரில் இன்று நடைபெற்ற மகா வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு 25 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபதி ராஜு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் மக்களுக்கான சேவை செய்யும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணையை பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த இளைஞர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பணியில் சிறப்பாக கடமையாற்ற உள்ளதாக தெரிவித்தனர்.
3: வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் இப்போ நடந்த SSCGL 25 இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆயிருக்கேன். நான் திருப்பூர்லேருந்து வரேன். இந்த ரோஸ்கர் மேலால வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். இந்த நேஷன் சர்வ் பண்ணுறதுக்காக நான் இப்போ வில்லிங்காக இருக்கேன். எனக்கு இது கிடச்சது கண்டிப்பாக நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணும், முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஈவன் பிரைம் மினிஸ்டர்லேருந்து கமிஷனல் மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன்

0: ஒர்க் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
1: என் பேர் ஸ்வாதி பிரியா, கோயம்புத்தூர் கரும்புத்தம்பட்டியிலேருந்து வர்றேன். ஆக்சுவலி இதுதான் எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், இதான் என்னோட ஸ்டெப்பிங் ஸ்டோன். இன்னும் நான் நிறைய ஹைட்ஸ் போகணும்னு விரும்புகிறேன். இந்த ஜாப் கிடைச்சது எனக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, எனக்கு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஜாப் வாங்கி கொடுத்துருக்கு. ப்ளஸ் தேங்க்ஸ் டு ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி ஃபார் கிவிங் மீ திஸ்.
2: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தமிழகத்தை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும், தமிழக அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
3: மீனவர்கள் கிட்டத்தட்ட அங்க வந்து 2000 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பகுதியில வசித்து வருகிறாங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கடலை ஒட்டிதான். மயிலாப்பூர் ஆகட்டும், திருவல்லிக்கேணி ஆகட்டும், பட்டினம்பாக்கம் ஆகட்டும், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால அங்க சிங்கார வேலையர் தொடங்கி எவ்வளவோ மீனவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுப்போம். அப்படிப்பட்ட அந்த மீனவர்களினுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்படுவதாக இருக்கிறது. மீனவர்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும். தம்முடைய தலைமைச் செயலகத்தை அவர்கள் கட்டுவதை நிறுத்த வேண்டும், வேற இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், மீனவர்களினுடைய நலனை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும்.
2: கர்நாடகா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடனான கலந்தாய்வுக்கு பிறகு இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு 2 பேர் நீதிபதிகளாகவும் 5 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு 3 நீதிபதிகளும் கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு 3 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
2: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தூய்மை சேவை பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடற்கரைகளில் தூய்மையை பராமரித்து சுற்றுப்புற பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும், கடல்வாழ் உயிரினங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கித்தர வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். கடற்கரையை தூய்மையாகவும் ஆரோக்கியமான வகையிலும் பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தின் விழிஞ்சம் பகுதியில் உள்ள கடலோர காவல்படையினர் கோவளம் கடற்கரையில் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர். இதேபோன்று திருவனந்தபுரம், சங்குமுகம் கடற்கரை, கொச்சி, கோழிக்கோடு, கண்ணூர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட தன்னார்வலர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்தனர். புதுச்சேரியில் கடலோர தூய்மைப் பணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய இந்த தூய்மைப் பணியில் புதுவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படையின் அதிகாரி கமாண்டர் SS தாசிலா மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் மால்வா மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பக்தர்களுடன் சென்று கொண்டிருந்த கார் மழை வெள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் 3 குழந்தைகள், 2 பெண்கள்

0: உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் அதற்கு பிந்தைய வேலைவாய்ப்பு இலக்குகளை வெற்றிகரமாக அடையும் வகையில் அயராது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். போபாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்களை வழங்கி பேசிய அவர், இந்த ஸ்கூட்டர்களை பயன்படுத்தும் மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடிய திரு மோகன் யாதவ் அவர்களது எதிர்கால திட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் குறித்து கேட்டறிந்தார். நேபாளத்தில் பேரிடர் பாதிப்பு குறித்து முன்னெச்சரிக்கை செய்யும் சாதனங்களை நிறுவ உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். நேபாள அரசியல் சாசன தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், அந்நாட்டில் ஏற்பட்ட சமீபத்திய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதனை தவிர்க்க பேரிடர்களால் நிகழக்கூடிய பாதிப்புகளை குறைத்தல் மற்றும் நிவாரணப் பணிகளில் அதிக கவனம் செலுத்தும் அணுகுமுறை பின்பற்றப்படும் என்றார். நேபாளம் அடிக்கடி இயற்கை பேரிடருக்கு ஆளாகும் நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே அதனை எதிர்கொள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு பாலேந்திர ஷா வலியுறுத்தினார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின்போது இந்தியாவின் சார்பில் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜோஷ்வா சால்ச்சோன் ஜப்பானின் யூட்டா ஷிமிஷு இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 7:25.
2: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும்.
3: உழவர்களுக்கு
1: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
7: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி

0: ஏஎல் நாராயணன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்திய வானிலைத்துறை புதுதில்லி மற்றும் சென்னையிலிருந்து வந்திருக்க தகவல் படி பார்த்தோன்னா, அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில், அதாவது காரைக்கால், திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, சீர்காழி இந்த பகுதியில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல மட்டும், எல்லா இடத்துலையும் கிடையாது, சில இடத்துல லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மிக கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 35 இல்லை 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். அதனால் வெப்பமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில டைம் நைட்டில் கூட இந்த மழை இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 25 இல்லை 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றில் உள்ள ஈரப்பதம் பகல் நேரத்தில் 60% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் 80 இல்லை 90% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 இருந்து 12 கிலோமீட்டர் அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் தென்மேற்கு பருவமழைக்கான காலம் வந்து இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த எல்னினோ தாக்கத்தினால வெப்பமும் அதிகமாக தான் இருக்குது. போதிய மழை அளவு வந்து இல்லாத காரணத்தினால அங்கங்கே இந்த ட்ரையான காற்று, அதாவது வந்து ஈரம் இல்லாத காற்று சுழன்று அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இடத்துல இருக்குது. இப்போ முக்கால்வாசி சம்பா மற்றும் பின்தங்கிய சம்பாவுக்கு தான் வந்து விவசாயிகள் ஏற்பாடு செய்கிறாங்க. அதனால் நிலத்தை தயார் செஞ்சு நேரடி விதைப்பு இல்லைன்னா வந்து புழுதி விதைப்பு இல்லைன்னா சேற்று விதைப்பு செய்யலாம், இல்லைன்னா நாற்று விட்டு நடவு செய்யலாம். இதுக்கு மத்திய கால நெல் ரகங்களான வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, சம்பா மசூரி, KKLR 2, KKLR 4, AD 46 எல்லாம் மத்திய கால ரகங்கள். 120 நாள் வயசுள்ள மத்திய கால ரகங்கள் மட்டும் பயன்படுத்தலாம். இதை நாத்தாங்கால் தயார் செய்யலாம், இல்லைன்னா நேரடி விதைப்புக்கான ஏற்பாடு செஞ்சு புழுதி விழுப்பு இல்லை சேற்று விதைப்பு செய்யலாம். தண்ணீர் வசதி இருந்தனா சேற்று விதைப்பு போகலாம், இல்லைன்னா புழுதி விதைப்பு செஞ்சு தண்ணீர் கட்டணும், இல்லை மழை தகுந்தாப்பில் அதை வந்து முளைக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யலாம். விதை நேர்த்தி செய்கிறது நல்லது, இல்லைன்னா இந்த புழுதியாக இருக்கிறனால எறும்பு வந்து இந்த விதைகளை கொண்டு போக வாய்ப்பு உள்ளது. விதை நேர்த்தி கேப்டான் திறம் போன்ற பூஞ்சானக்கொல்லி 1 கிலோவுக்கு 2 கிராம் என்ற அளவு பயன்படுத்தலாம். அசோஸ்பைலம் போன்ற இயற்கை உயிர் உரங்களையும் விதை நிறுத்தி செஞ்சு விதைக்கலாம். நாத்தாங்கால் தயார் செய்கிற விவசாயிகள் வந்து மிஷின் நடவுக்கு ஏற்பாடு செய்யலாம். இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல வெள்ளம் தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை பயன்படுத்துறது நல்லது. மத்திய கால நெல் ரகங்கள் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விதை தொழில்நுட்ப பிரிவில் விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. விவசாயிகள் வந்து வாங்கி கொள்ளலாம். நீர்ப்பாசன வசதி இருக்க விவசாயிகள் பசுந்தாள் ஊரல் பயிர் செஞ்சு அதை மடக்கி விடலாம். கேழ்வருக்கு எல்ல போட்ட விவசாயிகள் அறுவடையை வந்து முடிச்சிடலாம். கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் தடுப்பூசி போட்டு கழிச்சல் நோய் மற்றும் தொண்டை அடைப்பான் இதர நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பருவ காலங்களில் கால்நடைகளை பராமரிக்கிறது அவசியம். இந்த பணிகளை வந்து அடுத்த 5 நாளைக்கு மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
2: கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய
3: உழவர்களுக்கு.
0: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் விவசாயிகளின் நண்பன்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 7:30.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
7: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன்பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: துளசியக்கா, இப்பதான் உட்கார்ந்தேன், இந்நேரத்துக்கு யாருதான் காலிங் பெல் அடிக்கிறாங்களோ? அட பூங்குடி, வா பூங்குடி.
2: துளசி அக்கா, எப்படி இருக்கீங்க?
1: எனக்கு என்ன, நல்லா இருக்கேன் பூங்குடி.
2: இந்தாங்க புடிங்க.
1: என்ன உள்ள வந்தது? இந்தாங்க புடிங்கன்னா என்னது இது?
2: ஐஸ்கிரீமா?
1: இப்ப என்ன விஷயத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக எனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்க?
2: ஐஸ்கிரீம் தானக்கா, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க.
1: நல்லா இருக்கு, ஆனா வித்தியாசமா இருக்கு. என்ன ஐஸ்கிரீம் இது?
2: அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்கிரீமை நீங்க சாப்பிட்டது இல்ல?
1: ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன், அதோட பிளேவர் தான் என்னன்னு தெரியல.
2: நான் வேணா ஒரு உதாரணம் சொல்லட்டுமா?
1: சொல்லு.
2: இது அதிகமா வெயில் காலத்துல தான் கிடைக்கும்.
1: ஐஸ்கிரீம் எல்லா காலத்திலயும் கிடைக்கும். நீ என்ன சொல்ல வர, அத சொல்லு.
2: நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டிருக்காத ஒரு பிளேவர், கிராமத்துல இருந்து கிடைக்கிற ஒரு பொருள்ல இருந்து செஞ்ச ஐஸ்கிரீம் இது.
1: என்ன பூங்கொடி, இத்தனை பீடிகை போட்டனா எப்படிதான் அதை தெரிஞ்சுக்கிறது? நீ சொல்ல வந்தது சொல்லு.
2: சந்தைக்கு போயிருந்தனா, அங்க இந்த ஐஸ்கிரீம் வாங்கின.
1: சந்தைக்கு போனா பலதும் விக்கும். ஐஸ்கிரீம் பாத்துருக்கேன், உனக்கு புடிச்சிருக்கு, வாங்கிட்டேன். இதுல என்ன இருக்கு?
2: அதுதான் கையில. இது ஒரு ஸ்பெஷலான ஐஸ்கிரீம் கா, பனங்கிழங்குல பண்ண ஐஸ்கிரீம் இது.
1: என்னது, பனங்கிழங்குல இருந்து ஐஸ்கிரீமா?
2: ஐஸ்கிரீம் மட்டும் இல்லக்கா, இந்த பனை மரத்துல இருந்து நிறைய மதிப்பு கூட்டல் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க.
1: ஆமா பூங்குடி, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்துல இருந்து ஆயக்காரன் புலத்தை சேர்ந்த சி கார்த்திகேயன் அவங்க பேச இருக்காங்களாம். அவங்களும் பனைமரமும் மதிப்பு கூட்டலும்ங்கிற தலைப்புல அவங்க பேச இருக்காங்க.
2: அப்புறம் என்ன துளசி அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சி கேப்பவாங்க.
3: உணவளிக்கும் கரங்களை போற்றும். இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
3: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
4: நிச்சயமாக. என்னுடைய பெயர் கார்த்திகேயன். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்கரன்புலம் 2 அப்படிங்கிறது என்னுடைய கிராமம். முதுகலை தமிழ் முடிச்சிருக்கேன். ஒரு தனியார் பள்ளியில கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றிட்டு இப்போ முழு நேரமாக பனையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
3: உங்க ஆசிரியர் பணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா எத்தனை ஆண்டுகளாக பனை மரத்துல மதிப்பு கூட்டுதல் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: ஆசிரியர் பணியில் இருக்கும் பொழுதே இந்த பனை பணியும் தொடங்கிட்டேன். இரண்டு பணிகளையும் பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர் பணியை விட்டுட்டு முழு நேரமாக இதை பண்ணிட்டு கடந்த ஒரு 10 வருஷமா அந்த பனை மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ணிட்டு இருக்கு.
3: எதனால இந்த ஆர்வம்?
4: நம்முடைய மாநில மரம் பனை மரம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய காரணம். அடுத்ததாக எங்களுடைய பகுதியில் பனை மரங்கள் மிகுதியாக உள்ளது. அதிலிருந்து பதநீர் மற்ற கருப்பட்டி காய்ச்சுவதற்கோ அதற்கான வாய்ப்புகள், அந்த மரம் ஏறி பதநீர் இறக்கக்கூடிய நபர்கள் எங்கள் பகுதியில் இல்லை. அப்போ எங்கள் பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய பனை மரங்கள்லிருந்து விழக்கூடிய விதைகளை சேகரித்து அதை நாங்கள் கிழங்கு உற்பத்தி பண்ணுவோம். அதிலிருந்து ஏதாவது ஒரு மாற்று பொருளாதாரத்தை உருவாக்கணும், மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக சின்னதாக தொடங்கப்பட்டது தான் இந்த முயற்சி.
3: பனை மரத்தோட முக்கியத்துவம், அதோடைய பயன்கள் தான் என்னென்ன?
4: அதாவது வேர் முதல் நுனி வரை பயன் தரக்கூடிய ஒரு கற்பகத்தரு நம்முடைய பனை. அதனால தான் பூமியின் கற்பகத்தரு அப்படின்னு சொல்லி பனை மரத்தை சொல்றாங்க. இது ஒரு புல்வகை தாவரம் தான். புல்வகை தாவரத்தில் மரம், அதாவது பழங்காலங்களில் நீர் பாய்ச்சுவதற்கு குழாய்களாக, இன்றைக்கு வந்து நம்ம சிமெண்ட் குழாய்கள், பிளாஸ்டிக் குழாய்கள் பயன்படுத்துறோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பனை மரங்களை மையப்பகுதியை குடைஞ்சிட்டு அதை தான் குழாய்களாக, நீரேற்றம் செய்வதற்கு குழாய்களாக பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வயல் வரப்புகள், நீர்நிலைகளின் கரையோரங்களில் நிச்சயமாக பனை மரத்தை வரிசையாக பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டத்தை பாதுகாக்கக்கூடியது. அடுத்ததா மிக முக்கியமானது மண்ணரிப்பை தடுக்கக்கூடியது. கடற்கரை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா மிகுதியான பனைமரங்கள் இருக்கும். இப்போ தூத்துக்குடி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரம் இருக்கு. இங்கே வேதாரண்ய சைட்லேயும் அதே மாதிரி இருக்கு. இது கடலிலிருந்து எழக்கூடிய காற்றின் வேகத்தை தடுக்கக்கூடியது. கடல் நீரால் ஏற்படக்கூடிய பேரழிவிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு அரணாக அது விளங்குது.
3: பனைமரத்துக்கு தனியாக நீங்கள் தோப்பு வச்சிருக்கீங்களா இல்லை வயல்களில் இருக்கிற பனைமரங்கள் தானே?
4: பராமரிப்பு இல்லாத பலன் தரக்கூடிய ஒரு மரம் பனைமரம். நம்ம அதை விதை போட்டு நம்ம உற்பத்தி பண்ணி அதிலிருந்து நம்ம பலனை அனுபவிக்கணுங்கிறது கிடையாது. நம்ம வயல் வரப்பு ஓரங்களில் பனை மரங்கள் மிகுதியாக இருக்கும், ஆற்றுக்கரை ஓரங்களில் இருக்கும். எங்களுடைய வயல்வெளி பகுதியிலே பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 100-150 பனை மரங்கள் இருக்கு. அதில் ஒரு 80 பனை மரங்கள் வந்து பெண் பனை, அதாவது காய்கள் நுங்கு தரக்கூடிய பனைகள்.
3: இப்போ எல்லா பனைமரமும் நுங்கு தராதுங்களா? அது
4: பனையில் வந்து ஆண் பனை பெண் பனை என்பது மிக முக்கியம்.

0: ஒன்று. ஆண்பனையில் வந்து கல் சுரப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்கும். பெண்பனையில் பனை நுங்கு, அதாவது நுங்காக கிடைக்கும். நுங்குக்கான சீசன் முடிஞ்சு அடுத்தது பாத்தீங்கன்னா பனம்பழம் கிடைக்கும். அந்த பனம்பழத்தை நாம சாப்பிட்டு அதற்கு பிறகு விதைக்கக்கூடிய, விதையிலிருந்து உருவாகக்கூடியதுதான் கிழங்கு. அதாவது மூன்று காலகட்டத்துக்கு உணவுப் பொருளை தரக்கூடியது.
1: பனை மரத்திலிருந்து என்னென்ன பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது?
0: பழங்காலத்துல பனை வாரைகள் பயன்படுத்தி வீடுகள் கட்டப்பட்டுச்சு, கட்டுமான பொருட்களுக்கு பயன்பட்டுச்சு. கூரை வைவதற்கு மட்டைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய நார் அவனி அப்படின்னு சொல்லுவோம், சோத்தி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கட்டுவதற்கு கயிறாக பயன்பட்டுச்சு. இது வந்து நம்முடைய உறைவிடத்திற்கான பலன் தரக்கூடிய வகைகள். அடுத்ததான் நமக்கு உணவாக மாறக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பனையிலிருந்து பதநீர், அது மிக முக்கியமான ஒரு மாமருந்து. அடுத்தது கட்டம் பனையிலிருந்து நுங்கு, உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. அதற்கு அடுத்த கட்டம் அந்த ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து பிறகு கிடைக்கக்கூடியது பனம்பழம். அது பனம்பழ சாறிலிருந்து இன்னைக்கு நம்ம இலங்கை வாழ் தமிழர்கள் பாத்தீங்கன்னா பனாட்டு, இலங்கை, கம்போடியா போன்ற நாடுகளில் அந்த பனம்பழ சாறு எடுத்து அதை பனாட்டு அப்படின்னு சொல்லி நிழல் பகுதியில் உணர்த்தி உலர்த்திட்டு அதை வந்து மண்பானைகளில் சேகரித்து வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு வருகையின் போது

0: அதற்கு அடுத்த கட்டம் அந்த ஒரு 2 மாதங்கள் கழித்து பிறகு கிடைக்கக்கூடியது பனம்பழம். அது பனம்பழச்சாறிலிருந்து இன்னைக்கு நம்ம இலங்கை வாழ் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா பனாட்டு, இலங்கை, கம்போடியா போன்ற நாடுகளில் அந்த பனம்பழச்சாறு எடுத்து அதை பனாட்டு அப்படின்னு சொல்லி நிழல் பகுதியில் உலர்த்திட்டு அதை வந்து மண்பானைகளில் சேகரித்து வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு வருகையின் போது கொடுக்கக்கூடிய முதல் இனிப்பு அதை தான் கொடுப்பாங்க. அப்படி ஒரு கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க.
1: அதாவது ஃபெர்மென்ட் பண்ணீங்களா,
0: நிழல்ல உலர வச்சுட்டு அதை அப்படியே கெட்டி தன்மையா கருப்பட்டி சில்லு மாதிரி
1: சர்க்கரைக்கு பதிலாக அதை பயன்படுத்துவாங்களா? அது பேர்
0: குளிர்பானமா பரிகிக்கலாம்.
1: பனைமரத்துல என்னென்ன சத்துக்கள் நமக்கு கிடைக்குதுங்க?
0: இப்போ மிக முக்கியமானது பனங்கிழங்குல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பாத்தீங்கன்னா நார்ச்சத்து மிகுதியா இருக்கக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா புரதச்சத்து இருக்கு. நம்ம வெள்ளம் கருப்பட்டி வெற்றோடு சேர்த்து சாப்பிடும்போது கூடுதலாக இரும்பு சத்து கிடைக்கின்றது. வளரிளம் பிள்ளைகளுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதே போல சர்க்கரை நோய்க்கு சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய தன்மை பனங்கிழங்குக்கு இருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனைக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வு பனங்கிழங்கு. இப்ப நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கிழங்குகள்ல மற்ற கிழங்குகளை சாப்பிடுங்க சாப்பிட வேண்டாம் அப்படின்னு மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லலாம். ஆனா பனங்கிழங்கு பொறுத்த வரைக்கும் அந்த கரும்பித்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒவ்வாமையா இருக்குமே தவிர மற்ற அனைவருமே பனங்கிழங்கை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு செரிமானத்திற்கான ஒரு அருமருந்து பனங்கிழங்கு.
1: பனைமரத்துல கைவினை பொருட்களும் பண்றாங்க இல்லைங்களா? அது மட்டையை வச்சு நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா?
0: பனை ஓலையிலிருந்து கைவினை பொருட்கள் நிறையவே செய்யறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கான கிளுகிழப்பு, அரிசி புடைப்பதற்கான முரங்கள், சுழுகு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கொட்டான். பழங்காலத்துல ஏற்ற மரம் கொண்டு தண்ணீர் இறைக்கும் பொழுது கொட்டான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் இறைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தொட்டியாக பயன்படுத்தப்பட்டதும் பனை ஓலையால் செய்யப்பட்டதுதான். இன்னைக்கு புழக்கத்துல இருக்குது திருமண விழாக்களுக்கான மாலை, இன்னைக்கு பொன் நகைகள் போடுறோம் இல்லையா, அது மாதிரி பனை ஓலையால் செய்யப்பட்ட நகைகள் செய்யறாங்க. அடுத்த தக்கிழிப்பு இது மாதிரியான விளையாட்டு பொருட்கள், கைவினை பொருட்கள், பிள்ளைங்க எழுதுகு பொருட்கள் வைக்கக்கூடிய பவுச்சு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து பனை ஓலையிலிருந்து செய்யப்படுது.
1: இப்போ பனை ஓலையிலிருந்து என்னென்ன பொருட்கள் கிடைக்கும்? பனை ஓலை, பனை கிழங்கு, இதையெல்லாம் தாண்டி அந்த 10 மதிப்பு கூட்டுறப்போ என்ன ப்ரிசர்வேட்டிவ் பயன்படுத்துறீங்க?
0: அதாவது 10 மதிப்பு கூட்டும் பொழுது அதை வந்து நம்ம தொடர்ந்து காய்ச்சும் பொழுது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் காய்ச்சிட்டு அதை இது பண்ணும்போது தான் நமக்கு கருப்பட்டியா மாற்றமடையுது. அந்த நுணுக்கம் வந்து எங்க பகுதியில் உள்ளவங்களுக்கு அது தெரியாது, தென் மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான். அடுத்து பனையோலை பொருட்களும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அந்த சைடில் உள்ளவங்க அந்த பனையோலை கைவினை பொருட்கள் செய்கிறாங்க. எங்கள் பகுதியிலிருந்து ஒரு சில மகளிர் குழுக்கள் அந்த பகுதியில் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்து செய்கிறாங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் இது செய்யறதுக்கான நபர்கள் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக தான் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த பணம் கிழங்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாத்தி அதை தமிழகம் ஃபுல்லும் பரவலாக்கம் பண்றதை நான் பணியா மேற்கொண்டு இருக்கேன். நம்ம மதிப்பு கூட்டு பொருள் வந்து பனங்கிழங்குல இருந்து மதிப்பு கூட்டு பொருள் மட்டும்,
1: பனங்கிழங்குல இருந்து பவுடர்.
0: ஆமா, பனங்கிழங்கு வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா விதைத்ததுல இருந்து 5வது மாதம் அறுவடை பண்றோம். அறுவடை பண்ணி அதை வேக வச்சுட்டு ஒரு 5 நாட்கள் சூரிய வெப்பத்துல உலர வச்சு காய வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒடிச்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், சேமிச்சு வச்சுக்கிறோம். மாவு எப்பப்ப எங்களுக்கு தேவைப்படுதோ அப்ப நம்ம சாதாரணமா தானியங்கள் அரைக்கக்கூடிய மில்லில் கொடுத்து அரைச்சிக்குவோம். அந்த பவுடரை தான் நாங்கள் வெளியில் அவுட் பண்ண சேல்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து தான் இந்த பனங்கிழங்கு பர்பி, பனம்பழ அல்வா, பனங்கிழங்கு அல்வா, பனங்கிழங்குல பர்த்டே கேக்கு, பனங்கிழங்கு மாவுல லட்டு, பனங்கிழங்கு மாவுல சப்பாத்தி மிக்ஸ், இது மாதிரி பனங்கிழங்கு மாவுல சத்து மாவு, இது மாதிரி ஒரு 80 பொருட்கள் வந்து இது வரைக்கும் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன்.
1: ஓ, எனக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா இந்த பனங்கிழங்கை அவிச்சிட்டு தான் நீங்கள் மதிப்பு கூட்டுறீங்கன்றீங்க, சத்துக்கள் போயிடாதுங்களா?
0: பனங்கிழங்கு நம்ம அவிச்சிட்டு பயன்படுத்தும் போது தான் அது வந்து முழுமையடையுது. அதே நம்ம பச்சை கிழங்க அதை காய வச்சு பண்ணலாம், அது ஒரு காரல் தன்மை கொடுக்கும். நம்ம கிழங்குல இருக்கக்கூடிய பித்த தன்மைங்கிறது அப்படியே அதில் இருக்கும். அதே நம்ம கிழங்கு வந்து வேக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல உள்ள பித்த தன்மை அந்த நீரோடு வடிஞ்சிரும். அப்ப அதுல வந்து பித்த தன்மை நீக்கப்படுது. அதற்கு பிறகு நம்ம அந்த பனங்கிழங்கோட அடிப்பகுதியில மூசுன்னு சொல்லுவோம், ஒரு பகுதி கூமுள் மாதிரி இருக்கும். அந்த கூமுளை நீக்கிட்டு தான் நம்ம வந்து அதை பவுடராக்குறது காய வைப்போம். மூசு பகுதி இருக்கு இல்லையா, அடிப்பகுதி மத்தள பகுதி, மரமானதுக்கு பிறகு அது மத்தளமா மாறும். இந்த மத்தள பகுதியில பித்த தன்மை அதிகம் இருக்கும். அதை எடுத்துட்டோம்னா கிழங்குல பித்த தன்மை மிகுதியா குறைஞ்சிரும். ஆனா கிழங்குக்கு இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படியே இருக்கும்.
1: பனை சார்ந்த உணவுப் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல் செய்யறதுனால விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்க?
0: ஐயா, நம்மாழ்வார் கூற்றுப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை உற்பத்தி பொருளாகவே விற்றோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நம்ம ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. விவசாயி உற்பத்தி செய்த விவசாயிக்கு ஒரு லாபங்கிறது இருக்காது. அதாவது நாம் உற்பத்தி செய்த பொருளை ஒரு மதிப்பு கூட்டு பொருளா மாற்று உணவுப் பொருளா கொடுக்கும் பொழுது அதோட விலையானது 2 பங்கு கூடுகிறது. அந்த வகையில இப்ப எங்க தோட்டத்தில் விளைஞ்ச ஒரு 8000 கிழங்கை வச்சுதான் நான் முத முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினது. அந்த கிழங்கே நான்

0: விற்பனைக்கு கொடுத்திருந்தனா ஒரு 4000 ரூபா தான் எனக்கு கிடைச்சிருக்கும். அந்த கிழங்குல ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதாவது ஒரு 2000 கிழங்கை எடுத்து மட்டும் ஒரு 3000 பேருக்கான பனங்கிழங்கு பர்பி அப்படிங்கறது ஒன்று செஞ்சு கொடுத்தேன். அதுலயே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18-20,000 ரூபா எனக்கு லாபம் கிடைச்சது.
1: அதாவது கடலை பர்பி பண்றாங்க,
0: கடலை பர்பி மாதிரியே பனங்கிழங்கு மாவு, கொஞ்சம் பொட்டுக்கல்ல, கொஞ்சம் தென மாவு, அதோட வெள்ளப்பாகு சேர்த்து அது பனங்கிழங்கு பர்பிங்கிறது பண்ணுவோம். அதை நான் சரியான முறையில செய்யறதுக்கு மட்டுமே எனக்கு 16 முறை தோல்வி, 17வது வடிவம் தான் எனக்கு சரியா அமைஞ்சது.
1: இதுக்கெல்லாம் பயிற்சிக்கு போய் கத்துக்கிட்டீங்களா?
0: சொந்த முயற்சி தான் அது, பிறருடைய பயிற்சி கிடையாது. இந்த 80 வகையான உணவுப் பொருள் இதுவரைக்கும் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன்னா ஒவ்வொரு நாளும் நான் யோசிச்சு செய்யப்பட்ட உணவுப் பொருள் தான் அது. இதுவரைக்கும் அந்த பனையிலிருந்து மதிப்பு, பனங்கிழங்கிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள், அதை பவுடர் ஆக்கி அதை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து யாரும் பண்ணல, நம்ம தான் முதல்ல
1: பண்ணோம். நீங்க இந்த பனை மரத்தோட ஆராய்ச்சினே நான் சொல்லலாம், ஏன்னா நீங்களே தான் இந்த 80 வகையான உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனையும் செஞ்சுட்டு வரீங்க.
0: ஆமா,
1: இப்போ அதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கிருப்பீங்க இல்லைங்களா? என்ன டெஸ்ட் எல்லாம் லெபரேட்டரிக்கு கேட்டாங்க?
0: அதாவது நம்முடைய பொருட்கள் வந்து நான் தயாரிச்சு தொடங்கினதுலேருந்து ஒரு 2வது வருஷமே வந்து நான் எஃப்எஸ்எஸ்ஐ பதிவு பண்ணிட்டேன். ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் செலவினங்கள் வந்துச்சு சர்டிஃபிகேட்டுக்கு. எஃப்எஸ்எஸ்ஐ அதிகாரி, உணவுத்துறை அதிகாரிகளை போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட இது மாதிரி நான் ஒரு பொருள் தயாரிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதை வாங்கி பார்த்தாங்க. வாங்கி பார்த்துட்டு நம்முடைய இடத்தையும் வந்து ஆய்வு பண்ணாங்க, என்னென்ன முறையில் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த உணவுப் பொருளை வாங்கிட்டு போய் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். அதற்கு பிறகு தான் எனக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டுங்கிறது கொடுத்தாங்க. அதன் பிறகு அந்த சர்டிஃபிகேட்டு அப்புறம் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்சி மீது பதிவு பண்ணி வச்சுட்டு இப்ப முழு நேரமா அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அக்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் ஆயக்காரன்புலம் சி கார்த்திகேயன் அவங்க ஒரு தமிழ் ஆசிரியரா. அதுக்கப்புறமா 10 வருஷமா இந்த பனைமரத்துல 80 வகையான உணவுப் பொருட்களை இந்த பனைமரம் மூலமா இவங்க பண்ணிட்டு வராங்க.
3: இப்பெல்லாம் நகரத்திலேயே போய் எல்லாரும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க அவங்க ஊரை சுத்தி எவ்வளவு பனைமரம் இருக்கு அதைய அழிய விடாம பாதுகாக்கணும்ன்ற எண்ணத்தோடையும், அதுல இருந்து ஒரு வருமானத்தை கொண்டு வரணுங்கிற எண்ணத்தோடையும் இந்த மதிப்பு கூட்டல் வேலையில இறங்கிருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்களே.
2: சரி துளசி அக்கா, அடுத்த பகுதியில இவங்க பனைமரத்துல என்னென்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்க தெரிஞ்சு போவாங்க. இப்போ அந்த டெஸ்ட்ல ஏன்னா நீங்க இந்த ஒரு பிரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ண மாட்டீங்க, எவ்வளவு நாள் வரைக்குமே அது ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குது?
4: இப்போ இதுல இங்கேதான் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தயாரிக்கிற பொருளை வேற எங்கேயும் வெளியில கடையில கொடுத்து நான் விற்பனை செய்ய வைக்கிறது கிடையாது. அதாவது வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக நானே பொருள் அனுப்புறேன். இப்போ மொத்தமா ஒரு வாரத்துக்கு 1-2 நாள் மட்டும்தான் நான் ஆர்டர் எடுத்துக்குவேன். திங்கக்கிழமை ரெடி பண்றோம் அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை நான் கொரியர் அனுப்பிடுவேன். அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து ஒரு 2 நாள்ல அவங்க கைக்கு போய் கிடைச்சிரும். இப்போ பனங்கிழங்கு பர்பி அப்படிங்கிறது 25 நாள் வரைக்கும் தாங்கும். நான் ஏற்கனவே 16 முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டேன். அதாவது ஒவ்வொரு முறையும் நான் தயாரிக்கும் பொழுது எத்தனை நாள் தாங்குது, இது உண்ண தகுந்ததா இருக்கா, வேற என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத நானே உணர்வு பூர்வமா அதை உணர்ந்துதான் நான் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து மைதாவோ ஜீனியோ அது மாதிரி மாற்று பொருள் நான் கலக்கிறது கிடையாது. அதே மாதிரி வேற யார் மூலமாவும் நான் விற்பனை பண்றது கிடையாது.
2: இப்போ நீங்க இந்த 80 வகையான பனைமர பொருட்கள்ல கருப்பட்டி வெள்ளம் இது நீங்களாவே உற்பத்தி பண்றீங்களா இல்ல வெளியில மாவட்டங்கள்ல வாங்கி?
4: கருப்பட்டி வெள்ளம் அப்படிங்கிறது வந்து நம்ம வெளியில இருந்து வாங்குறோம். இப்ப பனங்கிழங்கு நம்ம உற்பத்தி பண்றோம், நம்ம சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய கிழங்கு நம்ம காய வச்சு பதப்படுத்தி வச்சுக்கிறோம். இப்ப தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து நமக்கு வெள்ளம் அனுப்பிட்டு இருக்காங்க, அது அவங்க

0: ஆர்கானிக் முறையில் பண்றாங்க. அதே மாதிரி போச்சம்பள்ளியில இருந்து அம்மா ஒருத்தங்க சொந்தமா அவங்க கருப்பட்டி பண்றாங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில அந்தோனின் ஒரு அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, அவரு சொந்தமா, அவர் ஒரு பட்டதாரி இளைஞர், அவரே ஏறி பணமரம் ஏறி பதனி இறக்கி கருப்பட்டி காய்ச்சி அவரே அனுப்புறாரு. அது மாதிரி உள்ள உண்மைத்தன்மையோட உள்ள நபர்கள்ட்ட இருந்து நம்ம வாங்குறோம். ஏன்னா அதை நம்ம கொடுக்கறது வந்து உணவு பொருள், சின்ன குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம், முடியாதவங்களும் சாப்பிடலாம், இல்ல ஏதோ ஒரு ஆய்வுக்கு கூட போகலாம் நம்மள இருந்து வாங்குற பொருளை. அதனால நான் அதுல வந்து தெளிவா இருந்துக்கிறது.
1: செரிமானம் எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம பனைமரம் பொருட்கள்ல வந்துட்டு உணரப்போ?
0: பனங்கிழங்கு பொருளை சாப்பிடும் பொழுது செரிமானத்துக்கு நல்ல ஒரு தீர்வு. காலையில நீங்க அலாரம் வச்சு 4 மணிக்கு கிளம்புறதுக்கு, தினசரி இரவு படுக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் பனங்கிழங்கு மாவை பாலில் போட்டோ இல்ல வெந்நீர்ல போட்டு சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா போதும், காலைல டான்னு 4 மணி 4:30 எழுந்திருக்கு. அந்த அளவுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீர்த்து நமக்கு செரிமானத்தை கொடுக்கும். நம்மள காலையில இது அதிகாலையில எழுப்பக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கோழி குவி கலப்புறதெல்லாம் கிடையாது, மலம் ஜலம் இது ரெண்டும் தான் நம்மள காலையில கலப்போம். நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா அதற்கான வழியே இந்த பனங்கிழங்குங்கிறது.
1: ஐயா, இப்போ நீங்க பண்ணிட்டு வர இந்த பனைமர தொழில உங்க கூட உதவி செய்யறதுக்கு ஆட்கள் வச்சிருக்கீங்களா, இல்ல நீங்க மட்டுமே தான் ஈடுபட்டு வரீங்களா?
0: அதாவது பனங்கிழங்கு, பனம் விதைகள் சேகரிக்கிறதுக்கு பனங்கிழங்குக்கான அந்த முதல்கட்ட பணி, பனம் விதைகள் விதைத்து பார் அமைத்து விதை விதைப்பது. அடுத்த கட்டம் ஒரு 5வது மாதத்துல நம்ம கிழங்கு அறுவடைக்கு, கிழங்கு அவியல், கிழங்கு பிளந்து நார் எடுத்து அதை காய வைக்கிறதுக்கு. இதுவரைக்கும் நான் பிற ஆட்களோட உதவியை நாடுவேன். ஏன்னா அது வந்து நான் என்னால மட்டும் செய்ய முடியாது, என் குடும்பத்துல என் மனைவியோ பெற்றோரோ இவங்களால மட்டும் பண்ண முடியாது, அதற்கு வந்து தொழிலாளிகள் வேணும். அந்த பணிக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இளைஞர்கள் இவங்களை பயன்படுத்திக்குவோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் அவங்க நாள் சம்பளத்துக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, காலை பொழுதோ மாலை பொழுதோ நேரம் கிடைக்கும் பொழுது பனம்பழத்தை சேகரிச்சுட்டு வர சொல்லுவேன். அதே மாதிரி விதைப்பு பணியும் அந்தி பொழுதுல ஆரம்பிச்சு 7-8 மணி வரைக்கும் நம்ம கிழங்கு அந்த விதை விதைப்பு அப்படிங்கறது பண்ணுவோம். கிழங்கு அறுவடை காலகட்டம் ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் தொடர்ச்சியா இருக்கும், அதுக்கு முழு நேர பணியாக அவங்க வந்துருவாங்க. அதே மாதிரி அந்த கிழங்கு அவிச்சு நார் பிரிச்சு காய வைக்கிற பணியை வந்து இரவு பொழுதுல வச்சுக்குவோம். வெப்பம் தாக்காம இருக்கும், ஏன்னா விறகடுப்புல தான் நாங்க கிழங்கு அவிக்கிறதுங்கிறது, வெப்பத்தாக்கம் குறையணும் அப்படிங்கறதுக்காக நாங்க இரவு பொழுதுல வச்சுக்குவோம். மறுநாள் ஒரு 4 நபர்களை வச்சுக்கிட்டு நாங்க ஒரு நாளைக்கு ஒரு 2000 கிழங்கு இல்ல 3000 கிழங்கு அவிச்சு அவியல் போட்டு மறுநாள் அதை பொழந்து காய போறது ஒரு 4 பேர் இல்ல 5 பேர் வச்சுக்குவோம். ஒரு நபர் வந்து அந்த கிழங்கு நாளா பொழந்து போடுவாங்க, ஒரு நபர் அதை அந்த மூசு எடுக்கிறது, ஒரு நபர் அந்த நாரை பிரிக்கிறது, அங்கிட்டு 2 பேர் உட்காந்து அந்த கிழங்க துண்டு துண்டா நம்ம சாப்பிடுறது குடிக்கிற மாதிரி ஒரு 2 நிலத்துக்கு ஒடியல் பண்ணி போடுவாங்க. அது மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு வேலை எளிதா போயிடுது. இப்ப அவங்க ஒவ்வொரு நாளுக்கான நாள் சம்பளத்துக்கும் வேலைக்கு போயிடறாங்க, அந்த வருமானமும் வந்துருது. அந்த பொழுது இரவு பொழுதுல வந்து இந்த உரி நேரத்தில் வேலை பாக்குறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு தொகை நான் சம்பளமா கொடுத்துருவேன்.
1: சரிங்க, இப்போ வீட்டிலேயே சிறிய அளவில் பனைப்பொருட்களை மதிப்பு கூட்டல் செய்ய முடியுங்களா?
0: தாராளமா பண்ணலாம். இப்போ நான் இன்னமுமே இப்போ 10 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி அதுதான், நீங்க ஏன் 10 வருஷமா பண்றேங்கிறீங்க, இன்ன வரைக்கும் ஏன் இந்த பெரிய அளவில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பனை மரத்தை வெட்டக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டு ஒரு இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா செங்கல் சூளை விறகுக்காக 1000 மரங்கள் வெட்டப்பட்டுடுச்சு. இப்போ பனை மரத்தை வெறும் வாயால வெட்டாதீங்கன்னு சொல்றதை விட, இல்ல பனை மரத்தை வெறும் வாயால நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட, பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை நாம உற்பத்தி பண்ணிட்டு அதற்கு பிறகு இதை ஆதாரமா வச்சுக்கிட்டு பனை மரத்தை பாதுகாக்கணும்னு சொல்றதுதான் இன்னைக்கு ஒரு பேசு பொருள் முக்கியமான ஒன்றா இருக்கு. அப்படி என்ன கிட்ட ஒரு தயாரிப்புக்கான வழிமுறையை வச்சிருக்கேன். இது வந்து சாதாரணமா நம்ம குடிசை தொழிலாவே வீட்டுல இருந்தபடியே பண்ணலாம். இப்ப நானுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல இருந்தபடியே தான் பண்றேன். அதுலயும் பாத்தீங்கன்னா, இந்த பனங்கிழங்கு பர்த்டே கேக் அப்படிங்கிறது தினசரி வருமானத்துக்கு ஒரு நாளைக்கு 2 கேக்கு 3 கேக்கு இது மாதிரி எனக்கு வருமானத்துக்கு ஏற்றபடி வரும். இப்ப ஒரு கேக் 500 ரூபாய்க்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு 1500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு 700 ரூபாய் 750 ரூபாய் எனக்கு செலவினங்கள் போயிடும். இதுக்கு மூலதனங்கிறது பாத்தீங்கன்னா, சின்ன ஒரு ஓவன், மைக்ரோ ஓவன் சொல்லுவோம் இல்லையா, ஓடிஜி, அந்த இதுதான். அதுலயே பேக் பண்ணிடுவேன் கேக்கு.
1: பனங்கிழங்கு பவுடர்ல கேக்கு முதக்கொண்டு பண்ண முடியும்.
0: ஆமா, ஐஸ்கிரீமும் பண்றோம்.
1: ஐஸ்கிரீம்,
0: ஆமா, ஐஸ்கிரீமும் நம்ம வீட்லயே உள்ள ஃப்ரீசர்லயே வச்சு செஞ்சு பார்த்தோம், அதுமே நல்ல மாதிரி வந்துச்சு. ஆமா,
1: அது ஒரு நறுமணம் எப்படி இருக்கும் அது?
0: சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அதை உணர முடியும்.
1: ஏன்னா அந்த 18 டேஸ்ட்ல வருங்களா?
0: 18 டேஸ்ட்ல கிழங்கோட டேஸ்ட்ல வரும். பனம் பழத்துல ஐஸ்கிரீம் பண்ணுவோம், அது பனம் பழத்தோட ஸ்மெல்ல வரும். வேற ஃப்ளேவர் எதுவும் சேர்க்காம அதோட இயற்கை மனம் என்னவோ,
1: என்ன கலர்ல இருக்கோ அதே தான்.
0: அதே
1: சரி, பனைமரத்துல இருந்து கிடைக்கிற பொருட்களை நீங்க எப்படி விற்பனை செய்றீங்க?
0: அதாவது நிறைய பேரு இது ஆன்லைன் மூலமா விற்பனை பண்ணுங்க, இதுக்குன்னு ஒரு உணவு குறியீட்டு எண் போட்டு நீங்க அது மாதிரி பண்ணுங்க, சூப்பர் மார்க்கெட்ல கொடுங்க, இயற்கை அங்காடிகள்ல கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து பொருளை வாங்குவாங்க, வாங்கி விற்பனை பண்ணிட்டு நான் பிறகு அமௌண்ட் தரேன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய பொருள் இயற்கை சார்ந்த பொருள், அதாவது வேற பெசரிட்டிஸ் எதுவும் கலக்காத பொருள். இப்ப அல்வாவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் தான் தாங்கும். இப்போ ஒரு பத்து பாக்ஸ் ஒரு கடைக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாலு பாக்ஸ் வித்துருச்சு, மிச்சம் ஆறு பாக்ஸ் இருக்கு, ரிட்டர்ன் எடுத்துக்கங்க, வித்ததுக்கு மட்டும் பணம் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு கை நட்டம். அதாவது எனக்கு வந்து நேரடியா வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறது. அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய இயற்கை சார்ந்த நிகழ்ச்சிகள். இப்ப உதாரணம் சொல்லணும்னா ஆற்காடு அரிசி திருவிழா, விருத்தாச்சலத்துல விதை திருவிழா நடக்கும், பாண்டிச்சேரியில விதை திருவிழா நடக்கும். இது மாதிரி ஒவ்வொரு

0: ஊர்கள்லயும் மாவட்டங்கள்லயும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும். அங்க போய் என்ன பண்ணுவோம்னா ஸ்டால் போடுவோம். அங்க வர்றவங்க பனம்பழ அல்வாவோ இல்ல பனங்கிழங்கு பர்பியோ பனங்கிழங்கு அல்வாவோ கேக்கோ வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு பனங்கிழங்கு மாவு கேட்பாங்க. அது மாதிரி அவங்களை வந்து ரெகுலர் கஸ்டமரா அவங்க தொடர்ந்து மாவு கேட்கறது, இல்ல அவங்க உறவினர்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு பர்பியோ அல்வாவோ கேட்கறது, அது மாதிரியான ஆர்டரை பேஸ் பண்ணி மட்டும்தான் அதை பண்ணிட்டு இருக்கேன். தவிர முழுமையா அதை வணிக நோக்கத்துல அப்படிங்கறது நான் பண்ணல. ஏன்னா இந்த பனை சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது மக்கள் அறியணும் அப்படிங்கிற நோக்கம் தான் என்னுடையது.
1: சரி, இப்போ பனை மரங்களை பாதுகாப்பது மட்டும் இல்லாம வருமானத்தையும் அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாங்க?
0: பனை மரத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் பனை மரத்து மூலமா வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா தானாகவே பனை மரத்தை பாதுகாக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஒரு தென்னை மரத்துல இருந்து ஒரு 200 தென்னங்க ஆண்டுக்கு கிடைக்குது அப்படிங்கறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், தென்னை மரத்துக்கு தண்ணி இறைக்கிறோம், அதுக்கு எரு வைக்கிறோம், இயற்கை உரங்களை போடுறோம், நிறைய வேலைகள் பண்றாங்க. அப்ப அது மாதிரி இந்த பனை மரத்துல பாதுகாப்பே இல்லாம இந்த கிழங்கு உற்பத்தி மூலமா கிழங்கு மதிப்பு கூட்டு பொருளா மாத்துறது மூலமா பொருளாதார ரீதியா வெற்றி காண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை விதைய மக்கள் மனசுல விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க தோட்டத்துல இருக்க பனையே வெட்ட மாட்டாங்க.
1: இப்போ அரசாங்கம் ஏதாவது பனை மரத்துல மதிப்பு கூட்டுறதல் பண்ற விவசாயிகளுக்கு ஏதாவது திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்களா?
0: அதாவது அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது பனைக்கென்று தனி வாரியம் ஒதுக்கப்பட்டு அதுக்குன்னு ஒவ்வொரு ஆண்டும் நிதிங்கிறது ஒதுக்குறாங்க. அது எந்த வகையில பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. யார் பயன்படுத்துறாங்க, யார் யாருக்கு போய் சேருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம அரசை எதிர்பார்த்தோ அமைப்புகளை எதிர்பார்த்தோ நாம வந்து அதுல போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்ப இதுல வந்து நீங்க மூலதனம்ங்கிறது போடுறது, பனை விதைகளை சேகரிக்கிறதும் உங்க உழைப்பு மட்டும்தான் மூலதனம். உபரி பொருள் மட்டும் நீங்க கடையில வாங்க போறீங்க, அதுல இருந்து பொருளை மதிப்பு கூட்டு பொருளை மாத்த போறீங்க. உங்களுடைய உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு இலையில வந்து ஒரு மைதாவில பண்ண இல்ல கோதுமையில பண்ண அல்வா வைக்கிறாங்களா, அதுக்கு மாற்ற இதை கொடுங்க, அப்ப அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வருவாய் வரும். இது ஒவ்வொரு மாவட்டம் தோறும். இப்ப என்னோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் 10 நான் வந்து இதை பொருளை உற்பத்தி பண்ணி ரெடி பண்ணி தூக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கா போய் நான் பல மாவட்டங்களை அறிமுகப்படுத்தியாச்சு. இப்ப என்னுடைய நோக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 10 நபர்களுக்காவது இதை பயிற்சி கொடுத்து நம்முடைய 38 மாவட்டங்கள்லயும் இந்த பனங்கிழங்கு மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்திக்கான ஒரு வழிவகையை உருவாக்கணும். அங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 10 தொழில் முனைவோர்கள் உருவாக்கணும். இதற்கு அரசு உதவி செஞ்சா நிச்சயமா இதை வந்து என்னால செய்ய முடியும். அதாவது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திறமைகளை நம்ம வகுத்து வச்சிருக்கோம். என்னென்ன பண்ணலாம், இதுக்கு என்னென்ன வழிமுறை அப்படிங்கறத ஆய்வு போலவே செய்து வச்சிருக்கோம். இதை வந்து அரசு சரியாக பயன்படுத்தி கொண்டு பனை சார்ந்து தொழில் தொடங்க விருப்பம் உள்ள இளைஞர்களுக்கு, பெண் தொழில் முனைவோர்களுக்கு, இல்ல மகளிர் குழுக்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு ஏற்ற வகையில எனக்கு போதிய உதவிகள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கான பயிற்சியை நான் செய்வேன்.
1: சரி, இப்போ நிறைவான கேள்வி, இந்த பனை மரத்துல மதிப்பு கூட்டுறப்போ நீங்க என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க?
0: அதாவது இந்த பனங்கிழங்குல இருந்து மதிப்பு கூட்டலுக்கான சவால் அப்படிங்கிறது, கிழங்கு எங்க தோட்டத்துல இருந்து கிடைச்சிருது, அந்த ஒவ்வொரு முறையும் நான் முயற்சி பண்ணும் பொழுது கடைகள்ல வாங்குற பொருளுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது, அப்போ வந்து நான் ஒரு 5,000-6,000 தான் தனியார் பள்ளியில சம்பளம் வாங்கிருந்தேன் அது தொடங்கும் போது. அந்த ஊதியத்தை வச்சுதான் நான் எங்களுடைய குடும்ப தேவைகள் அடுத்தது இந்த இதையும் நான் பாத்துக்கணும். அதாவது பண ரீதியான சில விஷயங்கள் வந்து நமக்கு தடுமாற்றங்கள் வந்து
1: பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற விவசாயிகளா இருக்கட்டும், நேர்களா இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா உங்களை அலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்கலாம்.
0: தாராளமா என்னுடைய எண்ணை கொடுக்கலாம். எந்த நேரம் வேணாலும் எனக்கு மாலை ஒரு 8 முன்னதாக வரைக்கும் எனக்கு போன் பண்ணியோ கேளுங்க. அப்படி இல்ல கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க உங்களுடைய பெயர் முகவரியை அனுப்பி வைக்கலாம். நான் நேரம் இருக்கும்பொழுது நான் உங்களுக்கு பேசுறேன்.
1: குறித்துக் கொள்ளுங்க நேயர்களே. நாகப்பட்டினம் மாவட்டம் ஆயக்காரன்புலம் சி கார்த்திகேயன் ஐயா அலைபேசி எண் 9563144 மீண்டும் ஒரு முறை 9563144551. மிக்க நன்றி ஐயா.
0: மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய இந்த வானொலி நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், காரைக்கால் பண்பலை குழுவினர் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
2: பர்பி, அல்வா, பர்த்டே கேக்கு, சத்துமாவு, லட்டு, இப்படி பல பொருட்களை பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்புலம் சி கார்த்திகேயன் அவங்க பனைமரமும் மதிப்பு கூட்டலும்ன்ற இந்த தலைப்புல இத்தனை பொருட்களை தயாரிக்கிறதாக சொல்லிருக்காங்க.
3: அக்கா, பர்த்டே கேக்னாலே மைதா ஜீனி இருக்கும் அதிகமா, அதுலயும் இவங்க

0: வெண்ணெய்கிழங்கு பவுடரு கருப்பட்டி வச்சு இவங்க தயாரிக்கிற உணவுப் பொருட்களுக்கு அடிப்படையான விஷயமா.
1: தாமஸ் ஆல்வா எடிசன் விளக்க கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாரோ அது போல இவங்களும் தான் இந்த பர்ஃபிய கண்டுபிடிக்க எத்தனை தடவை செஞ்சு பார்த்திருக்காங்க.
0: சரியா சொன்னீங்க துளசியக்கா, ஒரு பனைமரம் இருந்தா போதும் போல, எவ்வளவு பயன் தருது நமக்கு.
1: ஆமா பூங்குடி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்த அந்த கேக்கு பர்ஃபி
0: இது எல்லாம் உங்க பர்த்டேக்கு வாங்கி தரேங்கா.
1: சரி,
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நினைவிற்கட்டும் நேயர்களே, நாளை இரவு 7:30 உழவர் அரங்கம், வருவாய் ஈட்டும் பண்ணைக்குட்டை, நாகை மாவட்டம் நாகூர் எம் மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் 8:00, ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
2: இளைய பாரதம்

0: இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். திருவாரூர் திருவிக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
1: இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்னைக்கு இளைய பாரதம் நிகழ்ச்சி திருவிக்கா கல்லூரி மாணவர்கள் நடத்தி அசத்த போறோம். நான் சு சுபஸ்ரீ, திருவாரூர் திருவிக்கா அரசு கலை கல்லூரியில முதுகலை தமிழ் படிக்கிறேன். நிகழ்ச்சி தொடக்கமே உங்க காதல தேன் பாயிற மாதிரி தமிழோட இனிமைய தமிழ் வாழ்த்து பாடலா பாட வராங்க கா தமிழரசி.

வாரம் இசை பாட்டின்

என் கனவும் நினைவும் இசையே, இசை இருந்தால் மரணமேது. என் கனவும் நினைவும் இசையே, இசை இருந்தால்

0: தமிழரசி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததா பாரதி கண்ட புதுமை பெண்ணே பாரதியை பற்றி பேச வருகிறார் எங்கள் தோழி சு சுபஸ்ரீ. வருக.
1: செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கம், இளைய பாரதம் நேயர்களுக்கு மறுவணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட கருத்து ஞானத்தந்தை பாரதி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் பெருமையை அகில உலகத்திற்கும் பறைசாற்றியவர்தான் புரட்சி கவிஞன் பைந்தமிழ் தேனி எட்டயபுரத்து எட்டாவது அதிசயம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவரை வெறும் கவிஞனாக மட்டும் பார்த்தால் அது முழுமையான பார்வை அல்ல. அவர் தமிழ் இனத்திற்கு வழிகாட்டிய மாபெரும் ஞான தந்தை. அடிமைப்பட்டு கிடந்த இந்திய சமுதாயத்திற்கு விடுதலை உணர்வை ஊட்டிய முதல் ஞான ஆசான். ஆங்கிலேயரின் அடக்குமுறைகளுக்கு சிறிதும் அஞ்சாமல் தன்னுடைய கூர்மையான கவிதைகளாலும் இதழ்களாலும் மக்கள் மனதில் விடுதலை தீயை மூட்டினார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடி பயந்து ஒடுங்கி கிடந்த தமிழர்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் ஊட்டியவர். மகாபாரத பாஞ்சாலி துகிலுடுதலை அந்நியரிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் பாரத மாதாவின் சூழலுக்கு உருவகப்படுத்தி பாஞ்சாலி சபதம் படைத்து விடுதலை முழக்கமிட்டவர் பாரதி. அவர் விடுதலை பற்றி பாடும்போது வெறும் அரசியல் விடுதலை மட்டும் பேசவில்லை. அது மனதின் விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்தின் அச்சத்திலிருந்து விடுதலை. பாரதியார் வெறும் தேசிய கவிஞர் மட்டுமல்ல, சாதி மத பேதங்களை அறுத்தறிந்த சமூக சீர்திருத்த ஞானி. சாதி இரண்டொழிய வேறு இல்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல்லமிழ்தம் என்று அவையாரின் வரிகளை நினைவூட்டி, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று பிஞ்சு குழந்தைகளுக்கும் சாதி மறுப்பை எளிமையாக புகட்டியவர். மனிதர்கள் அனைவரும் சமம் என்று தன் வாழ்நாளிலேயே வாழ்ந்து காட்டிய மாபெரும் புரட்சியாளர் அவர். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள் என்றும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் தத்துவத்தை வாழ்க்கைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வந்த சமூக ஞானி பாரதி. ஆண்கள் மட்டுமே உலகத்தை ஆளலாம் என்றிருந்த காலத்தில் பெண்ணடிமைத்தனத்தின் விலங்குகளை உடைத்தெறிய குரல் கொடுத்தவர் பாரதி. அவரின் பார்வையில் பெண்மை உச்சகட்ட பெருமையையும் மரியாதையையும் பெற்றது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான சேர்க்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று புதுமை பெண்ணின் இலக்கணத்தை வரைந்தவர். பெண்களுக்கு கல்வியும் சுதந்திரமும் சொத்துரிமையும் வேண்டும் என்று நூற்றாண்டுகளுக்கு முன்பே முழங்கிய பெண் விடுதலை தந்தை அவர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண் சக்தி உலகை ஆளும் என்பதை அன்றே கணித்தவர். பழைய யாப்பிலக்கண கட்டுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் கவிதையை விடுவித்து பாமரனுக்கும் புரியும் வகையில் எளிய நடை, எளிய சொற்கள், இனிய சந்தங்களில் புதுக்கவிதையை தந்து தமிழ் இலக்கிய உலகிற்கு புதிய பாதையை காட்டிய பிதாமகன். தேடி சோறிந்தும் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரை கூடி கிளப்பருவம் ஏதி கொடுங்கூற்றுக்கு இறையினமாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று காலத்தை நோக்கி சவால் விட்ட முண்டாசு கவிஞன் இன்றளவும் நம் நரம்புகளில் வீரியத்தையும் தமிழ் உணர்வையும் முருகேற்றும் ஞான ஊற்றாகவே திகழ்கிறான்.

0: வசன கவிதை என்ற புதிய வடிவத்தை அறிமுகப்படுத்தி தமிழ் உரைநடைக்கும் கவிதைக்கும் இடைப்பட்ட சுவரை தகர்த்து எறிந்த நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி அவர். பாரதியின் ஆன்மீகம் என்பது வெறும் சடங்குகளில் சுருங்கிவிடவில்லை. அவர் கடவுளை இயற்கையிலும் உழைக்கும் மனிதர்களிலும் காக்கை குருவிகளிலும் கண்டார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடிய அவரது ஆன்மீக ஞானம் உலகளாவியது மனிதர்களை மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களையும் நேசிக்கும் உன்னத பண்பை நமக்கு கற்றுத்தந்தது. வறுமையில் வாடிய போதும் தனக்கு கிடைத்த அரிசியை காக்கைகளுக்கு போட்டுவிட்டு தான் பட்டினியாக இருந்த ஈகை குணம் கொண்டவர். அவர் ஒரு உலகளாவிய சிந்தனையாளர். பாரத நாட்டை பற்றி பேசும் அதே வேளையில் ரஷ்ய புரட்சியை வாழ்த்தி மாகாளி பராசக்தி உருசிய நாட்டில் கடைக்கண் வைத்தால் என்று சர்வதேச பார்வையிலும் பாடினார். உலகத்தில் எங்கு மனித உரிமை காக்கப்பட்டாலும் அதை தன் கவிதையால் வாழ்த்திய உலக பொது மனிதன். அவர் குழந்தைகளுக்கு கூறிய ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சூடி என்ற பெயரில் இன்றும் நம் நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. 39 ஆண்டுகள் மட்டுமே இவ்வுலகில் வாழ்ந்திருந்தாலும் அவர் விதைத்து சென்ற சிந்தனைகளும் தத்துவங்களும் பல நூற்றாண்டுகளை கடந்தும் வாழ்கின்றன. தான் வாழ்ந்த காலத்தில் கடுமையான வறுமை, சமூக எதிர்ப்புகள் என அனைத்தையும் சந்தித்த போதிலும் தன் கொள்கையில் இருந்தும் தமிழ்நாட்டின் மீதான காதலில் இருந்தும் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. சிந்தனையால், சொல்லால், செயலால் தமிழ் சமுதாயத்தை உயர்த்தி பிடித்த ஞானத்தந்தை பாரதியின் அடிச்சுவட்டில் பயணிப்போம். அவர் கண்ட கனவான அறியாமையற்ற, சாதி பேதமற்ற, பெண்கள் நிமிர்ந்து வாழும் தன்னம்பிக்கை மிக்க புது பாரதத்தை படைப்போம், நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தமிழ் மொழியின் உயர்விற்கும் பாடுபடுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஞான தந்தையை போற்றிய புதுமை பெண் சுபஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கவிதைனாலே பொதுவா எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம வாழ்க்கை பயணத்துல ஒரே ஒரு கவிதையில சொல்லிடலாம். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கை பயணத்துல வாழ முடியாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தன்னோட கவிதையில சொல்ல வராங்க முதுகலை தமிழ் மாணவி பி. தீபதர்ஷினி.
1: வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கை என்கிறார்கள், வாழத்தான் முடியவில்லை. வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கை என்கிறார்கள், வாழத்தான் முடியவில்லை. பெண் பிள்ளை என்றதும் தொடங்கியது பிரச்சனை. கள்ளிப்பாலா அல்லது நெல்லா? விளையாடித்திருந்த தெருக்கள் அந்நியமாகிறது பருவத்தின் பருக்களால். வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கை என்கிறார்கள், வாழத்தான் முடியவில்லை. பருவத்தில்தான் பிரச்சனை என்றால் வாழமையிலும் பிரச்சனை. தசை தேடும் மிருகங்களுக்கு வாழமை தெரியவா போகிறது? சிறகுடைந்த பெண்களுக்கு வாழ்க்கை மாறவா போகிறது? வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கை என்கிறார்கள், வாழத்தான் முடியவில்லை. படிப்பதிலும் இருக்கின்றன பல தடைகள். பிடித்ததை உடுக்கவும், நினைத்ததை படிக்கவும். முடியாத வாழ்க்கையில் அடுப்பங்கரையிலே கரைந்து போகிறது 1000 கனவுகள். வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கை என்கிறார்கள், வாழத்தான் முடியவில்லை. உயிரை சுமந்து உயிரளிக்கும் அவளுக்கு உரிமை மட்டும் மறுக்கப்படுகிறது. அம்மன் கோயில்களும் தடை விதிக்கிறது அந்த 3 நாட்களுக்கு. வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கை என்கிறார்கள், வாழத்தான் முடியவில்லை. பள்ளிகளில் கூட்டி பெருக்க கிடைக்காத அனுமதி வீடுகளில் கிடைக்கிறது அடிமை சாசனத்தில். ஆண்களுக்கு கிடைக்கும் சுதந்திரம் பெண்களுக்கு அரையளவும் இல்லை. சாப்பாட்டு தட்டில் கை கழுவுதல் தேச துரோகமா? வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கை என்கிறார்கள், வாழத்தான் முடியவில்லை. சாதி பெருமை பேசும் சில்லறை கூட்டமே சுடுகாட்டோடு புதைந்து போகட்டும் உங்கள் சாதி. காதலித்த குற்றத்திற்காக அறுபடுகிறது கழுத்து, பிணத்தின் மீதும் உயிர் வாழ்கிறது சாதி வெறி. வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கை என்கிறார்கள், வாழத்தான் முடியவில்லை. விரிக்கிறது வழையை குடும்பம் என்ற பெயரில் அடிமை சாசனம் எழுதி வாங்கி கொண்டு. வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கை என்கிறார்கள், வாழத்தான் முடியவில்லை. சுமந்தவளின் கருவறையே கள்ளறையாக்கும் ஆண் வாரிசு வெறியில் அலையும் சமூகமே. குப்பை தொட்டியில் துடிக்கின்றன பெண் சிசுக்கள், இன்னும் உங்கள் மனம் இறங்கவில்லையோ? வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கை என்கிறார்கள், வாழத்தான் முடியவில்லை. உயிரற்ற இமை மூடிய கண்களுக்கு எதற்கு நீர்க்கட நாடகம்? அடிமையாய் அல்ல, அடையாளமாய் வாழ பெண்களே, அடிமையாய் அல்ல, அடையாளமாய் வாழ. வாழ்ந்து காட்டுவோம் என்ற நம்பிக்கையில் வாழ துடிக்கும் பெண்களின் உலகையே மாற்றுவோம். நன்றி.
0: பெண்களின் துயரங்களை எடுத்துரைத்த தோழிக்கு நன்றி. அடுத்து ஒரு பாடல். பாரதியாரை பத்தி பேச மட்டும்தான் முடியுமா? அவரோட பாட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? பாரதியின் பாட்டை நம் செவிகளுக்கு சேர்க்க வருகிறார் இளங்கலை தமிழ் மாணவி த. மரிய ஸ்ரீஜா.
2: காக்கை சிறகினில்

0: அடுத்ததா தனித்தனியா இல்லாம ஒரு குழு நிகழ்வு. ஆமா, பட்டிமன்றம். சங்க இலக்கியத்தில் பட்டிமன்ற பத்தின செய்தி இருக்குது. பொதுவாக ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டால் அதை கேட்க ஆர்வமாக இருக்கும். அதுபோல் இங்கே நாலு பேர் கருத்துக்களை சொல்லி சண்டை போட போகிறாங்க. இடையில் ஒரு நடுவர் தீர்ப்பு சொல்ல போகிறாரு. அந்த வகையில் பட்டிமன்றம் இனிதே தொடங்குகிறது.
1: எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. தமிழ்தாயை முதற்கண் வணங்கி காரைக்கால் அகில இந்திய வானொலி நேயர்களுக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு என்ன தலைப்புனா, இன்றைய காலத்துக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு. பொதுவாக சொல்லுவாங்க, இளைஞர்கள் தான் இந்தியாவோட எதிர்காலம்னு. அப்படி எதிர்கால இந்தியாவை சிறப்பாக உருவாக்குறதுக்கு என்ன தேவை, அதை தான் இன்னைக்கு தலைப்பாக்கியிருக்கோம். எதிர்கால இந்தியாவை வழிநடத்தப் போவது மாணவர்களின் அறிவாற்றலா அல்லது ஒழுக்க நெறியா? ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. அறிவு ஒழுக்கம் ரெண்டுமே ரெண்டு கண்ணு போல தான். இதில் யார் எப்படி பேச போகிறாங்க? நானும் உங்களை மாதிரி ஆர்வமாக இருக்கேன். சரி, பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தலாம். ஒழுக்க நெறியே அப்படிங்கிற அணியில முதுகலை தமிழ் மாணவி பி தீபதர்ஷினி மற்றும் முதுகலை தமிழ் மாணவி பா சங்கரீஸ்வரி ரெண்டு பேர் பேச போறாங்க. அறிவாற்றலே அப்படிங்கிற அணியில முதுகலை தமிழ் மாணவன் ம தீபக் மற்றும் முதுகலை தமிழ் மாணவி கா தமிழரசி ரெண்டு பேரும் பேச போறாங்க. இப்போ ஒழுக்க நெறி அப்படிங்கிற அணியில முதலாவதா பேச வரவங்க தீபதர்ஷினி. இவங்களோட காந்த குரலால கேட்கிறவங்களை ஈர்த்து தன்னோட கருத்தை ஆணித்தரமா சொல்லுவாங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற பழமொழிக்கு ரொம்ப பொருத்தமானவங்க. அந்த வகையில தீபதர்ஷினி அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன்.
0: இயல் இசை நாடகம் என முத்தமிழா என் மூச்சுக்காற்றில் கலந்து வள்ளுவனின் வாசகமாய் இரண்டடிகள் என் நெஞ்சில் நுழைந்து என்னாலும் இணையாலும் என் தமிழன்னையே உனக்கே என் முதல் வணக்கம். நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் அணி மற்றும் எதிரணி நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, எதிர்கால இந்தியாவை வழிநடத்த போகிறது ஒழுக்க நெறி தான். ஏன்னா திருவள்ளுவரே சொல்கிறாங்க, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னு. ஒழுக்கம் இருக்கவங்க மட்டும்தான் மேன்மை அடைவாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்க என்ன தான் அறிவார்ந்த செயலையே செஞ்சாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாத பழி தான் கிடைக்கும்னு திருவள்ளுவரே சொல்கிறாங்க. அவரை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தேவையா நடுவர் அவர்களே?
1: இல்லம்மா இல்லம்மா.
0: ஒழுக்கம் என்பது ஒரு தனி மனித நடத்தை அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் சுய ஒழுக்கம் உள்ளவரா முதல்ல இருக்கணும். நம்ம காலையில எந்திரிக்கிறதுலேருந்து குறித்த நேரத்தில் வேலையை முடிக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒருத்தரோட நேர ஒழுக்கம் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாதவங்க எந்த துறையிலுமே நீண்ட காலம் நிலைச்சிருக்க முடியாது. அது தெரியாம ரெண்டு பேரும் பேச வந்திருக்காங்க.
1: அதானையா, கிளம்பி ரெண்டு பேரும் வெளில போங்கய்யா.
0: நடுவரவர்களே, பொதுவாக நம்ம கிராமத்திலே பார்க்கலாம், ஒருவர் பேசுகிற பேச்சில் உள்ள நேர்மையும் அவங்க கொடுக்குற வாக்கை காப்பாற்றக்கூடிய பண்பும் இருக்குதா அப்படின்னு தான் இந்த சமூகம் பார்க்குது. வெறும் அறிவுள்ள ஒருவனின் சொல்ல விட நாணயம் உள்ள ஒரு மனிதனோட சொல்லுக்கே இந்த சமூகத்தில் மதிப்பு அதிகம். இப்போ பொதுவாக சொல்லலாம், சாலையில் குப்பை போடாமல் இருக்கிறது, பொது சொத்தை பாதுகாக்கிறது, போக்குவரத்து விதிகளை மதிக்கிறது, இது எல்லாமே எந்த புத்தகத்தை படிக்கிறதுனாலையும் வராது. அது ஒரு மனிதனோட தனிப்பட்ட ஒழுக்கத்திலேருந்து தான் வெளியே வருது. ஒரு நாட்டோட உண்மையான நாகரிகம் அங்குள்ள மக்களோட பொது இடத்து ஒழுக்கத்திலேருந்தான் அளவிடப்படுது. நடுவரவர்களே, அறிவு ஒருவனுக்கு வெற்றியை தரலாம், ஆனால் வெற்றி எப்போதுமே தலைக்கு ஏறாமல் இருக்கவும் தோல்வி வந்தப்ப மனமுடைஞ்சு போகாமலும் தடுப்பது நம்மிடம் உள்ள மன ஒழுக்கம் மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ சவால்கள் வரலாம். அந்த சவால்கள்லாம் வரும்போது நம்ம ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்க நமக்கு ஒழுக்க நெறி தான் துணையாக நிற்கிது. எது ஒழுக்க நெறி மட்டும்தான் உறுதுணையாக நிற்கிது. நடுவரவர்களே, இப்போ நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பேராசிரியராக இருக்கீங்க, ஒரு வகுப்பில் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அப்போது அந்த வகுப்பறையில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு ஒழுக்கம் குறைவாக ஆனால் அறிவுள்ள ஒரு பொண்ணும், அறிவு குறைவாக இருக்கிற ஒழுக்கம் நிறைஞ்சு இருக்கிற மற்றொரு பொண்ணும் இருக்காங்க. அவங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க. நீங்கள் யாரோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க?
1: நான் ஒழுக்கமாக இருக்கிற பொண்ணோட கருத்தை தான் கேட்பேன்.
0: இப்போவே நீங்கள் தீர்ப்பு சொல்லிட்டீங்களா நடுவரவர்களே?
1: ஏமா ஏமா, என்ன சிக்கலை இழுத்து விட்றாத, சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
0: நடுவரவர்களே, வாழ்க்கையில் நம்ம எப்போதும் தனியாகவே வாழ்ந்துட முடியாது. ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சுற்றி உள்ளவங்க கூட நம்மளை ஒன்றிக்கிட்டு வாழ்வாங்க. இப்போ இருக்கிற இந்த செல்ஃபோன்கள்னாலையும் சமூக ஊடகங்கள்னாலையும் பல மாணவர்களோட அறிவு மங்கி போய்கிட்டு தான் இருக்குது. நடுவரவர்களே, அப்படி இருக்கும்போது அறிவாற்றல் எப்படி வருங்கால இந்தியாவை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க? இப்போலாம் அறிவாற்றல் தவறாக தானே பயன்படுத்தப்படுது நடுவர் அவர்களே. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஹேக்கிங், நிதியல் மோசடி, அணு ஆயுத பேரழிவு, ஏன்னா இது எல்லாமே அறிவுள்ள மனிதர்களால் மட்டும்தான் இப்போ நடத்தப்படுது. அதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். லஞ்சம், ஊழல் இதெல்லாம் இல்லாத நேர்மையான ஒரு சமூகத்தை உருவாக்க ஒழுக்க நெறி தான் அடிப்படை. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு தேவை திறமசாலிகள் மட்டும் இல்லை, நேர்மையானவர்கள் தான். ஆகையால் எதிர்கால இந்தியாவை வழிநடத்த போவது ஒழுக்கமே என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
1: அருமை அருமை. ஒழுக்கம் ஏட்டு படிப்புலேருந்து வர

0: கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளுவர் ஒழுக்கத்தோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூகம் ஒழுக்கமான மனிதன் தான் மதிக்கும் அப்படின்னு ரொம்ப கோபமா வேற சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதிரணி எப்படி பதில் சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். நாங்களும் சளைச்சவங்க இல்லை அப்படின்னு உணர்த்த அறிவாற்றல் அணியிலிருந்து பேச போறவரு மா தீபக். இவரு விரிவான இலக்கிய அறிவு உள்ளவர், நிறைய இலக்கியங்களை விரல் நுனியில வச்சிருப்பாரு. அதனாலயோ என்னவோ அறிவை பத்தி பேச வர்றாரு. தீபக் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன்.
1: சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நடுவர்களே, ஆரம்பிக்கும் போதே எதிரணியை பார்த்தேன், ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எதிர்கால இந்தியாவை வழிநடத்த போது மாணவர்களின் அறிவாற்றல் தான் அப்படி என்கின்ற உண்மை. அதை எதிர்த்து பேச வழி இல்லாமல் தான் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சிங்கிறது வெறும் மண்ணிலேயோ மரத்திலேயோ கட்டிடத்திலேயோ இல்லை, அந்த நாட்டின் மனித வளத்தில் தான் இருக்குது. அந்த மனித வளத்தை உருவாக்கவும் தொழிற்சாலை எது தெரியுமா? நம்ம பள்ளிக்கூடங்களும் கல்லூரியும் தான். இன்னைக்கு வகுப்பறையில் பெஞ்சில் உட்காந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவன்தான் நாளைக்கு இஸ்ரோ ராக்கெட்டு அனுப்ப போகிற விஞ்ஞானி, நோய்களை குணப்படுத்த போகிற மருத்துவர், நாட்டையே நிமித்தி நிறுத்த போகிற பொறியாளர். அப்படிப்பட்ட மாணவர்களோடு அறிவுத்திறன் இல்லாமல் இந்த நாட்டு எப்படி நடவுகளை முன்னேறும்?
0: சரியா தானப்பா சொல்கிறீங்க.
1: புத்தக அறிவு மட்டுமல்ல, புதிய சிந்தனை. எதிரனர் உடனே எழுந்து வந்து மாணவர்களான வெறும் மனப்பாடம் பண்ணி மார்க்கு வாங்குறாங்க தானே அப்படின்னு எளிமையாக கேட்பாங்க. நடுவர் அவர்களே, நாங்கள் சொல்கிற அறிவியல் ஆற்றிலிருந்து வெறும் புத்தக பூச்சி அறிவு கிடையாது, புதுசாக சிந்திக்கிற படைப்பாற்றல், சிக்கல் வந்தால் அதை சுலபமாக தீர்க்கிற திறமை, உலகமே வியக்கிற அளவுக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற தொழில்நுட்ப அறிவு. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, தகவல் தொழில்நுட்பம்னு உலக நாடுகளுக்கெல்லாம் இந்தியா சவால் விட்டு நிற்குதுன்னா அதற்கு பின்னாடி இருக்கிறது நம்ம இளைஞர்களின் மாணவர்களின் கூர்மையான அறிவாற்றல் தான். நடுவர் அவர்களே, எதிரணி நண்பர் சொன்னாங்க சமூக ஊடகங்கள்னால மாணவர்களின் அறிவாற்றல் மங்கி போயிதுன்னு. சமூக ஊடகங்கள்னால எவ்வளோ நன்மை நடந்திருக்கு அது எதையுமே இவர் கண்களுக்கு தெரியவே இல்லை பார்த்தீங்களா? நடுவர் அவர்களே, ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: தெரியாமல் இருக்குமாப்பா ஐயாவை பற்றி.
1: அவர் யாருக்கு பொறுப்பை கொடுத்துருக்காரு?
0: நீங்களே சொல்லிடுங்கப்பா.
1: மாணவர்களே, இளைஞர்களே, கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று மாணவர்கள் தான் நம்பினார். ஏனென்றால் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது இளைஞர்களின் கைகளில் இல்லை, அவர்களின் மூளையில் இருக்கிறது. அந்த மூளையின் கூர்மைதான் மாணவர்களின் அறிவாற்றல். எனவே நடவர் அவர்களே, காற்றை யாராலும் தடுக்க முடியாது, மாணவர்களின் அறிவாற்றலையும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இந்தியாவை உலகரங்கில் முதன்மை நாடாகவும் வல்லரசு நாடாகவும் உயர்த்தப் போவது மாணவர்களின் சிந்தனையும் அறிவாற்றலுமே என்று ஆணித்தனமாக வாதிட்டு நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.

0: அருமை அருமை. இது என்னப்பா ஒம்பா இருக்கு? அவங்க சொல்றதும் சரிங்கிற மாதிரி இருக்கு, இவங்க சொல்றதும் சரிங்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது? நான் ஏற்கனவே சொன்னது போல அறிவுபூர்வமான பேச்சு. வகுப்பறை தான் அஸ்திவாரம்னு சொல்லியிருக்காரு. கலாம் ஐயா மாணவர்களோட அறிவாற்றல் தான் நம்பினாரு. முன்னேற்றம் அறிவால தான் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவரோட கேள்விக்கு பதில் சொல்ல ஒழுக்கமே அப்படிங்கிற அணியிலேருந்து பேச வராங்க முதுகலை தமிழ் மாணவி பா சங்கரீஸ்வரி.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி எழுத்துக்கு முதலாக அகரம் இருப்பது போல இந்த அரங்கத்திற்கு முதலான தாய்மொழி தமிழுக்கும் தமிழ் அன்னைக்கும் எனது முதல் வணக்கம். நடுவர் அவர்களுக்கு என் அன்பான வணக்கம். எதிரணி நண்பர்களுக்கு வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைய விவாதத்தின் தலைப்பு என்ன? எதிர்கால இந்தியாவை வழிநடத்தப் போவது மாணவர்களின் அறிவாற்றலா அல்லது ஒழுக்க நிலையா என்பதுதான். எதிரணி நண்பர்கள் அறிவாற்றல் தான் பெரிது என்று அடுக்கடுக்காய் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு அமர்ந்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அறிவு என்பது வெறும் கருவிதான், ஆனால் அந்த கருவியை எந்த பாதையில் பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானிப்பது எது? அதுதான் ஒழுக்கம் நடுவர் அவர்களே. ஒரு சக்தி வாய்ந்த ராக்கெட் இருக்கிறது, அதனிடம் அபாரமான வேகம் இருக்கிறது, ஆனால் அதை சரியான திசையில் செலுத்தக்கூடிய கட்டுப்பாட்டு மையம் இல்லை என்றால் என்னவாகும்? அது இலக்கை அடையாமல் வெடித்து சிதறிவிடும். அதே போலத்தான் ஒழுக்கமில்லாத அறிவாற்றல் சமுதாயத்திற்கு நன்மையை தருவதை விட பேரழிவையே தரும். நடுவர் அவர்களே, அறிவு என்பது வால் மாதிரி, அதை நல்லவன் கையில் கொடுத்தால் நாட்டை பாதுகாப்பான், ஒழுக்கமில்லாதவன் கையில் கொடுத்தால் உலகத்தையே அழிப்பான். அணுசக்தியை வைத்து மின்சாரமும் தயாரிக்கலாம், உலகையே அழிக்கும் அணுகுண்டும் செய்யலாம். எது வேண்டும் என்று தீர்மானிப்பது அறிவல்ல, ஒழுக்க நெறிதான். ஒழுக்கம் விருப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று

0: நம் ஐயன் திருவள்ளுவர் அன்றே சொல்லிவிட்டார். உயிரை விட மேலானது ஒழுக்கம் என்று சொன்னாரே தவிர அறிவு என்று சொல்லவில்லை. எதிரணி நண்பர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி சொன்னார். கலாம் ஐயா அவர்கள் மாபெரும் விஞ்ஞானி என்பதால் மட்டும் இந்திய இளைஞர்களின் இதயத்தை கவரவில்லை. அவருடைய எளிமை, நேர்மை, நாட்டின் மீது கொண்ட தேசப்பற்று என்ற ஒழுக்க நெறிகளால் தான் அவர் இன்றும் நமது வழிகாட்டியாக வாழ்கிறார்.
1: சரிதாமா, சரிதாமா.
0: இந்திய அறிவியல் உலகத்தின் அறிவையும் தகவல்களையும் கூகுள் போன்ற பல செயலிகள் மூலம் நொடிப்பொழுதில் எடுத்துவிடலாம். தொழில்நுட்பங்கள் மனிதனை விட வேகமாக யோசிக்கின்றன. ஆனால் இந்த தொழில்நுட்பங்களால் தர முடியாத ஒன்று எது தெரியுமா நடுவர் அவர்களே? அதுதான் ஒழுக்க நெறியும் மனிதநேயமும். நடுவர் அவர்களே, ஒரு மரத்திற்கு கிளைகளும் இலைகளும் எவ்வளவு முக்கியமோ அதுதான் அறிவாற்றல். ஆனால் அந்த மரத்தை தாங்கி பிடிக்கும் வேர் இல்லை என்றால் மனம் சாய்ந்து விடும் அல்லவா? அந்த ஆணி வேர் தான் ஒழுக்க நெறி. வேர் இல்லாத மரம் எப்படி நிலைத்து நிற்காதோ அப்படியே ஒழுக்கம் இல்லாத அறிவாற்றலும் நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றாது என்பதை உறுதியாக கூறுகிறேன். உலகளவில் இந்தியா இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு நமது நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டும் காரணமல்ல, நமது பண்பாடும் கலாச்சாரமும் ஒழுக்க நெறிகளும் தான் காரணம். ஒரு தலைவன் என்பவன் புத்திசாலியாக மட்டும் இருந்தால் போராது, மக்கள் அவனை நம்ப வேண்டும். நம்பிக்கை எங்கிருந்து வரும்? அவனது ஒழுக்கமான நன்னடத்தில் இருந்து மட்டுமே வரும். சுவாமி விவேகானந்தா அவர்கள் சிகாகோவில் பேசும்போது அங்கிருந்த மக்களை பார்த்து என் அருமை அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்று அழைத்து அவருடைய பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் தான் காட்டுகிறதே தவிர அவரது பட்டங்களை அல்ல. ஒரு மாணவனுக்கு அறிவு இருந்தால் அவன் நல்ல வேலைக்கு செல்லலாம், பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அவனிடம் ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே அவன் நேர்மையான அதிகாரியாக மாற முடியும். பெற்றோரையும் சமுதாயத்தையும் மதிக்கும் ஒரு நல்ல குடிமகனாகவும் மாற முடியும். நடுவர் அவர்களே, அறிவாற்றல் என்பது காரின் இன்ஜின் போன்றது, ஒழுக்க நெறி என்பது அதன் ஸ்டேரிங் போன்றது. இன்ஜின் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் ஸ்டேரிங் தவறான திசையில் திருப்பப்பட்டால் விபத்து தான் மிஞ்சும். மகாத்மா காந்தி சொல்கிறார் நண்பர் அவர்களே, ஒழுக்கமில்லாத அறிவு ஆன்மா இல்லாத உடலை போன்றது. மாணவர் பருவம் என்பது வெறும் தகவல்களை சேகரிக்கும் காலம் அல்ல, நற்பண்புகளை வளர்த்துக்கொள்ளும் காலம். எதிரணியினர் பள்ளி கல்லூரிகளில் அறிவாற்றலை வளர்க்கவே பாடம் கற்பிக்கப்படுவதை பற்றி பேசினார்களே. ஒரு குழந்தை முதன் முதலில் தொடக்க பள்ளிக்கு செல்லும் போது எடுத்த உடனே பாட புத்தகத்தையா கையில் கொடுக்கிறார்கள்? இல்லை, வரிசையில் நில், பிறருக்கு உதவு, பெரியோரை மதி, உண்மையை பேசு என சுய ஒழுக்கத்தையும் நன்மதிப்புகளையும் தானே முதலில் கற்றுக் கொடுக்கிறார்கள்.
1: உண்மையா தானமா சொல்றீங்க?
0: ஒரு மாணவனுக்கு சுய ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே அவனால் கவனமாக படிக்க முடியும், அவனது அறிவாற்றலும் வளரும். அனைவருக்கும் மிக தெளிவாக தெரிந்த அடிப்படை உண்மை எதிரினைக்கு ஏன் புரியவில்லை நடுவரவர்களே? அறிவு ஒரு மனிதனை உயர்த்தலாம், ஆனால் ஒழுக்கம் மட்டுமே ஒரு சமூகத்தையும் இந்த பாரத நாட்டையும் உலகரங்கில் தலைநிமிர செய்யும். எனவே எதிர்கால இந்தியாவை வெறும் இயந்திரங்களால் வல்லரசாக மாற்றாமல் அன்பும் நேர்மையும் மனிதநேயமும் நிறைந்த உன்னதமான வல்லரசாக வழிநடத்த போவது மாணவர்களின் ஒழுக்க நெறிதான் என்று உறுதியாக கூறுகிறேன். தவறான தீர்ப்பு வழங்கியதால் மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன் நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. நீங்க பார்த்து தீர்ப்பு வழங்குங்கள் நடுவரவர்களே. நன்றி, வணக்கம்.
2: என்னம்மா இது, கடைசியா என் தலையில கொண்டாந்து எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டீங்க. அருமை அருமை அருமையான பேச்சு. நிறைய எடுத்துக்காட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அறிவாற்றல் மட்டும் இருந்தா அதை தவறான வழியில பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு, சரியான வழியில பயன்படுத்த ஒழுக்கம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணு ஆயுதம், தொழில்நுட்பம், இதோட தீமைகள் அப்படின்னு நிறைய பட்டியலிட்டு இருக்காங்க. இவங்களோட வினாக்களுக்கு பதில் சொல்ல இறுதி பேச்சாளராக வரவங்க தமிழரசி. பேருக்கு ஏத்தது போல இவங்க பேச்சிலையும் அரசி தான். ஏன்னா எளிமையான சொற்கள்ல தன்னோட கருத்தை புரிய வைக்கிறவங்க. தமிழரசி அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன்.
3: தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். அமிழ்தே உன் எழில் நினைந்தால் ஆயிரம் பூக்கள் சிரிக்கும் சிரிக்கும் என்று என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் என்னணி மற்றும் எதிரணி நண்பர்களுக்கும் என் இனிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பான வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரணி தலைப்பு ஒழுங்காவே புரிஞ்சிக்கல. தலைப்பு என்ன? எதிர்கால இந்தியாவை வழிநடத்த போவது மாணவர்களின் அறிவாற்றலா ஒழுக்கமா, இதான தலைப்பு?
1: ஆமாமா,
3: மாணவர்களுக்கு ஒழுக்கம் தேவைதான். ஆனா எதிர்கால இந்தியாவை வழிநடத்த போவது ஒழுக்கம் மட்டுமே இவங்களால எப்படி சொல்ல முடியும்? அது நியாயமா நடுவர் அவர்களே?
1: ஏமா அப்படி சொல்றீங்க?
3: ஆமா நடுவர் அவர்களே.

0: ஒழுக்கம் மட்டும்தானே எதிர்கால இந்தியாவை வழி நடத்தும்னு பேசியிருக்காங்க. எதிரணி ரொம்ப நேரமா ஒழுக்கத்தை பத்தி பேசி பேசி பேரவையே ஒரு தியான மண்டபம் மாதிரி மாத்திட்டாங்க. நடுவர் அவர்களே, நீங்க ஒழுக்கம் மட்டும்தான் சிறந்ததுன்னு பட்டியலா கேட்டீங்க
1: இல்லையம்மா?
0: நான் எதிரணிய பார்த்து கேக்குறேன், ஒரு நாட்டின் பசியை போக்குவது ஒழுக்கமா அறிவாற்றலா? நிலவுக்கு ராக்கெட் அனுப்புவது ஒழுக்கமா அறிவாற்றலா? காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடிப்பது ஒழுக்கமா அறிவாற்றலா? ஒழுக்கங்கிறது ஒரு மனிதன் மன அமைதியா வாழ்றதுக்கு வேணா வழிவகுக்கலாம், ஆனா ஒரு தேசத்தை உலக அரங்கல முதன்மை நாடாக்கி வழி நடத்த போவது மாணவர்களோட கூர்மையான அறிவாற்றல் மட்டும்தான். எதிரணி சொன்னாங்க, பண்பாடும் ஒழுக்கமும் தான் நாட்டோட அடையாளமா. நடுவர் அவர்களே, அடையாளம் வேறு வளர்ச்சி வேறு, சரிதானே?
1: சரிதான்.
0: நமது வரலாறு பெருமைக்குரியதுதான், ஆனா எதிர்காலம் என்பது கடந்த கால பெருமைகளை பேசுறதுல மட்டும் இல்ல, புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் அறிவாற்றல தானே இருக்கு. சரி நடுவர் அவர்களே, நான் உங்ககிட்டே ஒரு நியாயம் கேக்குறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு சின்ன

0: சரிதானே?
1: சரிதான்.
0: நமது வரலாறு பெருமைக்குரியதுதான். ஆனா எதிர்காலம் என்பது கடந்த கால பெருமைகளை பேசுறதுல மட்டும் இல்ல, புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் அறிவாற்றல தானே இருக்கு. சரி நடுவர் அவர்களே, நான் உங்ககிட்டே ஒரு நியாயம் கேக்குறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மருத்துவர் வந்து, நான் ரொம்ப ஒழுக்கமானவர், யாருக்கும் தீங்கு செய்யாதவர் அப்படின்னு சொல்றாரு. மற்றொருவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்றீங்க, உங்களுக்கு இதனால தான் பிரச்சனை, இந்தந்த மாதிரி சிகிச்சை செஞ்சா உங்க உடல் நல்லா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாரை நம்பி ஆபரேஷன் பண்ணிப்பீங்க?
2: ஒரு நிமிஷம் இருமா. ஆனா இங்கேருந்து போறதுக்குள்ள நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவோம் போல. நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து அறிவா இருக்கிற மருத்துவர்கிட்ட தான் போய் சிகிச்சை பார்ப்பேன்.
0: பாருங்க நடுவர்களே, நீங்களே சொல்றீங்க. ஏன் நேயர்களே, நீங்களே சொல்லுங்க. ஒரு விமானத்துல பயணம் பண்ண போறீங்க. அந்த விமானத்தை ஓட்டுற பைலட் ரொம்ப அமைதியானவர், ரொம்ப ஒழுக்கமானவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றாரு. மற்றொருவர் விமானத்தை சார்ந்த புதிய செய்திகளையும் அதை எப்படி தர இறக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னா, நீங்க யார நம்பி அந்த விமானத்துல ஏறுவீங்க?
2: சரியா சொல்றவங்கள்ட்டதாமா ஏறுவேன்.
0: எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வர ஒரே நிலையில வாழணும்னு ஆசைப்படுறது இல்ல. ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையோட அடுத்தடுத்த நிலைக்கு போகதான் ஆசைப்படுவாங்க. அதுக்கு முக்கிய தேவை அறிவாற்றல் தானே. என் நடுவர் அவர்களே, வரலாற்றே எடுத்துக்கோங்க. இன்று நிலவின் தென் துருவத்துல தடம் பதிச்சு இந்தியா உலகையே வியக்க வைக்கிறதே, அது எதிரி நீ சொன்ன அமைதியான ஒழுக்கத்தினால நடந்ததா, இல்ல நம்ம ஆராய்ச்சி மாணவர்களோட அறிவியல் பூர்வமான அறிவாற்றலால நடந்ததா?
2: அறிவால தான் உருவாயிருக்கு.
0: இன்றைய உலகம் செயற்கை நுண்ணறிவை நோக்கி வேகமா ஓடிக்கொண்டிருக்கு. உலக அளவுல கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களை நம்ம இந்திய இளைஞர்கள் தான் வழி நடத்துறாங்க. அது அவங்களோட கூர்மையான அறிவாற்றலால தானே சாத்தியமாச்சு. எதிரணி உடனே பயமுறுத்துறாங்க நடுவர் அவர்களே, அறிவாற்றல் மட்டும் இருந்து ஒழுக்கம் இல்லைன்னா ரொம்ப ஆபத்து அப்படின்லாம் சொல்றாங்க. நடுவர் அவர்களே, உண்மையான அறிவாற்றல் உள்ள மாணவனுக்கு எது நன்மை எது தீமை என்ற பகுத்தறிவு தானாவே வந்துடும். அறிவாற்றல்ங்கிறது வெறும் மனப்பாட கல்வி இல்ல, அது மாணவர்களோட சிந்தனை திறன். சிந்திக்க தெரிஞ்ச மாணவன் ஒருபோதும் நாட்டிற்கு தீங்கு விளைவிக்க மாட்டான். சரிதானே நடுவர் அவர்களே?
2: சரிதாமா, சரிதாமா.
0: ஆனா அறிவாற்றல் இல்லாத வெறும் ஒழுக்கம் என்பது இயங்காத ஒரு பொம்மைக்கு தான் சமம். அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இந்தியாவோட எதிர்காலத்தை வழிநடத்த முடியுமா நடுவர் அவர்களே?
2: முடியாதுமா.
0: நாட்டின் அறியாமையை போக்கவும், புதிய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிப்பவும், விண்வெளியை ஆளவும், நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் மாணவர்களின் அறிவாற்றல் என்னும் தீப்பொறி தான் தேவை. நடுவர் அவர்களே, நானும் பார்த்துட்டேன், நீங்க அவங்க அணிக்கு சொன்ன ஆமா விட எங்க அணிக்கு சொன்ன ஆமா தான் அதிகம். அதனால எதிரணி மாதிரி நீங்களும் கல் நெஞ்சுக்காரவங்க இல்லைன்னு இதுல இருந்தே தெரியுது. ஒழுக்கம் ஒழுக்கம்னு பேசிட்டு உங்களையே பயமுறுத்திட்டு போயிருக்காங்க. இதுல இருந்தே தெரியலையே இவங்களோட ஒழுக்கமே எப்படி இருக்குன்னு. அதனால பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க நடுவர் அவர்களே.
3: அருமை, அருமை. விரிவான ஒரு உரை. சிந்திக்க தெரிந்த மனிதன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டான். அறிவால அதிக சதவீதம் நன்மை தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமை. சரி, எல்லாரும் இப்ப பேசிட்டாங்க, இப்போ நான் தீர்ப்பு தரணும். நீங்களே கேட்டிருப்பீங்க, எல்லாருடைய கருத்துக்களுமே ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு. ஒழுக்கம் ஏட்டு படிப்புலேருந்து வராதுன்னு சொன்னாங்க தீபதர்ஷினி. ஆனா கலாமையா மாணவர்களோட அறிவை தான் நம்பினாரு அப்படின்னு சொன்னாரு தீபக்கு. சங்கரீஸ்வரி சொன்னாங்க, அதீத அறிவால ஆபத்து வருதுன்னு. இறுதியா தமிழரசி சொன்னாங்க, அறிவால ஆபத்தை விட நன்மைகள் தான் அதிகம்னு. ஏற்கனவே சொன்னது போல, எப்படி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கமோ அது போலதான் ஒழுக்கமும் அறிவாற்றலும். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு முள்ளளிக்கல் ஆக அரண் அப்படின்னு சொன்ன வள்ளுவர் தான், ஒழுக்கம் இழுப்பம் தரலான் ஒழுக்க உயிரினும் ஓம்புப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட பார்வையிலேருந்தே பார்ப்போமே, இந்தியாவை வழிநடத்த தேவை அறிவா ஒழுக்கமா? ஒழுக்கம்னா தனி மனித நடத்தை, அதுவே அறிவுனா பரந்துபட்ட ஞானம். இது ரெண்டுமே ஒரு தராசோட ரெண்டு தட்டு போல. ஒழுக்கம் இல்லாத அறிவும் அறிவில்லாத ஒழுக்கமும் கண்டிப்பா ஒரு நாட்டை வழிநடத்த முடியாது. அறிவாற்றல் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு வேகத்தை கொடுக்கும் கருவி. ஒழுக்க நெறி அந்த முன்னேற்றம் தவறான பாதைக்கு சென்று விடாமல் தடுக்கும் வழிகாட்டி. எனவே அறிவாற்றல் கொண்ட மூளையும் ஒழுக்க நெறி கொண்ட இதயமும் இணைந்த மாணவர்களே இந்தியாவின் உண்மையான வழிகாட்டிகள். அறிவு ஒழுக்கம் இரண்டுமே இந்தியாவை வழிநடத்த தேவை தேவை என்று தீர்ப்பளிக்கிறேன். நன்றி.
4: பட்டிமன்றம் இனிதே நிறைவுற்றது. அடுத்து என்ன நிகழ்ச்சின்னு பாக்குறீங்களா?

0: அடுத்த வாரம் திருவிக்கா கல்லூரியின் இளைய பாரதம் தொடரும்.
1: இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது திருவாரூர் திருவிக்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஒயன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் விழுவர்களுக்கு இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஒயன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால்.
1: ஒயன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயன்ஜிசி
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
2: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனுக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் மேலனுக்குழி குடிகாடு.

0: வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கும் இருப்போர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: டிசன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஹவுஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம்.
2: This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi emphasizes pivotal role of youth in building a developed and self-reliant India, distributes more than 51,000 appointment letters at 20th Rozgar Mela. Railway approves provision of coverage version 4.0 on 607.7 route kilometers of Lucknow division, also gives nod to construction of four-lane road overbridge on Udna-Ukai-Songarh section of Western Railway. Two-day Northeast Education Conclave 2026 concludes in Nagaland, focuses on implementation of National Education Policy 2020. Nepalese Finance Minister Dr. Swarnim Wagle calls for renewed India-Nepal partnership. Heavy rainfall likely over Andaman and Nicobar Islands, coastal Andhra Pradesh, Karnataka, Kerala, Maharashtra, Tamil Nadu and Telangana tomorrow. And 20th Asian Games officially open in Japan. Double Olympic medalist Manu Bhakar and Kabaddi player Pawan Sehrawat lead India's 501-member contingent during athletes' parade. Prime Minister Narendra Modi today distributed more than 51,000 appointment letters to newly appointed youth in various government organizations at the 20th Rozgar Mela this afternoon through video conferencing. Speaking on the occasion, Mr. Modi emphasized the pivotal role of youth in building a developed and self-reliant India. He said in recent years, the central government has consistently focused on equipping the youth with skills and opportunities needed to prepare for the future.
3: आज देश के 51,000 से अधिक युवाओं को सरकारी सेवा के लिए नियुक्ति पत्र मिल रहे हैं। मैं आप सभी युवा साथियों को और आपके परिवारजनों को बहुत बहुत बधाई देता हूं। आज आप सभी एक ऐसे समय में भारत सरकार से जुड़े हैं जब देश एक बहुत बड़े लक्ष्य की ओर आगे बढ़ रहा है और ये लक्ष्य है 2047 तक विकसित भारत बनाने का।
2: Prime Minister Modi said the government is also working to rapidly expand employment opportunities in the private sector. He said with this objective, the Pradhan Mantri Vikasit Bharat Rozgar Yojana has been launched with an outlay of around 1 lakh crore rupees. The scheme is expected to enable nearly 2 crore young people to enter the workforce for the first time. The Prime Minister said India has signed free trade agreements with nearly 40 countries in the past few years, which is opening new doors of opportunity for the country's youth. He said such trade agreements pave the way for new partnerships and markets for the country's entrepreneurs and create new career possibilities for the youth. Prime Minister Modi said India is the world's third largest startup ecosystem today.
3: Bharat aaj duniya ka तीसरा सबसे बड़ा स्टार्टअप इकोसिस्टम है और भारत की स्टार्टअप स्टोरी अब केवल बड़े शहरों की कहानी नहीं है। आज करीब आधे रिकॉग्नाइज्ड स्टार्टअप्स टीयर टू और टीयर थ्री शहरों में है, यानी आज गांव, कस्बे और छोटे शहर का युवा भी भारत की नई इकोनॉमी में अपनी भूमिका बड़ी बना रहा है।
2: The Ministry of Rural Development will begin training nearly 34,000 rural youth under the Deen Dayal Upadhyay Grameen Kaushalya Yojana 2.0 across most states and union territories from next month. Preparedness for the commencement of training batches was reviewed with 14 states and UTs, including Bihar, Madhya Pradesh, Rajasthan.

0: It was led by double Olympic medalist Manu Bhakar and Kabaddi player Pawan Sehrawat during the athletes' parade. Now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi emphasizes pivotal role of youth in building a developed and self-reliant India, distributes more than 51,000 appointment letters at 20th Rozgar Mela. Railway approves provision of Kavach version 4.0 on 607.7 route kilometers of Lucknow division. Nepalese Finance Minister Dr. Swarnim Wagle calls for renewed India-Nepal partnership. And that is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: ஆதித்த கரிகாலர் எப்பேற்பட்ட ஆபத்தில் அகப்பட்டு கொண்டார் என்பதை வந்தியத்தேவன் கவனித்தான். கண்மூடி திறக்கும் நேரத்தில் குதிரையை செலுத்திக் கொண்டு வந்து பன்றியின் மீது தன் கையிலிருந்த வேலை செலுத்தினான். வேல் பன்றியின் முதுகுத்தோலின் மீது மேலாக குத்தியது. பன்றி உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கிக் கொண்டு திரும்பியது. அந்த வேகத்தில் வந்தியத்தேவன் கையில் பிடித்திருந்த வேலின் பிடி நழுவிவிட்டது. பன்றியின் முதுகில் லேசாக சென்றிருந்த வேல் நழுவி கீழே விழுந்தது. பன்றி இப்போது வந்தியத்தேவன் பக்கம் திரும்பி ஓடி வந்தது. அவன் தன் அபாயகரமான நிலையை உணர்ந்தான். பன்றியின் தாக்குதலுக்கு அவனுடைய குதிரையினால் ஈடுகொடுக்க முடியாது. கையில் வேலும் இல்லை. இளவரசரோ இன்னமும் குதிரையின் கீழிருந்து வெளிப்படுவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார். தான் குதிரை மேலிருந்தபடி ஏதாவது ஒரு மரத்தின் மேல் தாவி ஏறிக்கொண்டால்தான் தப்பி பிழைக்கலாம். சிச்சி, எத்தனையோ அபாயங்களுக்கு தப்பி வந்து கடைசியில் கேவலம் ஒரு காட்டுப்பன்றியினாலேயோ கொல்லப்பட வேண்டும். நல்ல வேளையாக அருகாமையிலேயே தாழ்ந்து படர்ந்த மரம் ஒன்று இருந்தது. வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து பாய்ந்து மரத்தின் கிளை ஒன்றை தாவி பிடித்து கொண்டான். கால் முதல் தோள் வரையில் அவனுடைய பலத்தை முழுவதும் பிரயோகித்து எழும்பி கிளை மீது ஏறிக்கொண்டான். அதே சமயத்தில் பன்றி அவனுடைய குதிரையை முட்டியது. குதிரை தட்டு தடுமாறி விழப்பார்த்து சமாளித்துக் கொண்டு அப்பால் ஓடியது. கரிகாலர் இன்னமும் குதிரையின் அடியில் கிடந்தார். வந்தியத்தேவன் மரக்கிளை மீது இருந்தான். காட்டுப்பன்றி இருவருக்கும் நடுவில் நின்று இப்படியும் அப்படியும் திரும்பி பார்த்தது. இரண்டு எதிரிகளில் யாரை தாக்கலாம் என்று அந்த காட்டுப்பன்றி யோசனை செய்கிறது என்பதை வந்தியத்தேவன் அறிந்தான். இளவரசர் இன்னும் குதிரைக்கு அடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு வெளிவந்த பாடில்லை. வெளிவந்துவிட்ட போதிலும் பன்றியின் தாக்குதலை அவரால் அந்த சமயம் சமாளிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். அவர் கையில் உடனே பிரயோகிக்கக்கூடிய ஆயுதமில்லை. வில்லை வளைத்து அம்பை விட வேண்டும். குதிரைக்கு அடியில் விழுந்து அகப்பட்டு கொண்டதில் அவருக்கு பலமான காயம் பட்டிருந்தாலும் பட்டிருக்கலாம். எப்படியும் இளவரசருக்கு சிறிது சாவகாசம் ஏற்படுத்தி கொடுப்பது அவசியம். இவ்வளவையும் மின்னல் மின்னும் நேரத்தில் வந்தியத்தேவன் யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தான். தான் ஏறியிருந்த மரக்கலையை பலமாக உலுக்கி ஆட்டிக்கொண்டே ஆஹா ஊஹூ என்று பெரிதாக சத்தம் போட்டான். அவனுடைய யுக்தி பலித்தது. பன்றி மூர்காவேசத்துடன் அவன் ஏறியிருந்த மரத்தை நோக்கி பாய்ந்து வந்தது. வரட்டும் வரட்டும், வந்து மரத்தின் பேரில் முட்டிக்கொள்ளட்டும் என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவன் ஏறி உட்கார்ந்து உலுக்கிய மரக்களை மடமடவென்று முறிந்தது. கடவுளே, இது என்ன ஆபத்து! கிளையுடன் தரையில் விழுந்தால் அடுத்த நிமிடமே பன்றியின் கோரப்பக்கள் அவனை சின்னாபின்னமாக கிழித்துவிடும். வேறுகளை ஒன்றை தாவி பிடித்து கொண்டால்தான் பிழைக்கலாம். அப்படி தாவி பிடிக்க முயன்றான். பிடிக்க முயன்ற கிளை சற்று தூரத்தில் இருந்தபடியால் ஒருகை மட்டும்தான் பிடித்தது. பிடித்த கிளை மெல்லியதாயிருந்தபடியால் வளைந்து கொடுத்தது. கைப்பிடி நழுவத் தொடங்கியது. கால்கள் ஊசலாடின. சரி, கீழே விழ வேண்டியதுதான். உடனே மரணம்தான், சந்தேகமில்லை. ஏதோ கடைசியாக ஆதித்த கரிகாலரை காப்பாற்ற முடிந்ததல்லவா? இளையபிராட்டி இதை அறியும் போது மன மகிழ்ச்சி அடைவாள் அல்லவா? தன்னுடைய மரணத்துக்காக ஒரு துளி கண்ணீர் விடுவாள் அல்லவா? ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அதே சமயத்தில் கைப்பிடியும் நழுவிவிட்டது. வந்தியத்தேவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். தடாலென்று கீழே விழுந்தான். விழும்போதே நினைவை இழந்தான். வந்தியத்தேவன் நினைவு வந்து கண் விழித்து பார்த்தபோது ஆதித்த கரிகாலர்

0: அவன் முகத்தில் தண்ணீர் தெளித்துக் கொண்டிருப்பதை கண்டான். சட்டென்று நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து, இளவரசே, பிழைத்திருக்கிறீர்களா என்றான். ஆமாம், உன்னுடைய தயவினால் இன்னும் பிழைத்திருக்கிறேன் என்றார் ஆதித்த கரிகாலர்.
1: காட்டுப்பன்றி என்னாயிற்று
0: என்று கேட்டான். அதோ என்று இளவரசர் சுட்டிக்காட்டிய இடத்தில் காட்டுப்பன்றி செத்து கிடந்தது. வந்தியத்தேவன் அதை சற்று உற்று பார்த்துவிட்டு,
1: அரசே, இவ்வளவு சின்ன உருவமுள்ள பிராணி என்ன பாடுபடுத்தி விட்டது?
0: கந்தமாறன் காட்டுப்பன்றியை குறித்து சொன்னது அவ்வளவும் உண்மைதான். கடைசியில் அதை எப்படித்தான் கொன்றீர்கள் என்று கேட்டான். நான் கொல்லவில்லை, உன்னுடைய வேலும் நீயும் சேர்ந்துதான் கொன்றீர்கள் என்றார் இளவரசர். வந்தியத்தேவன் அதன் பொருள் விளங்காதவனைப் போல இளவரசரின் முகத்தை பார்த்தான்.
1: என்னுடைய வேலை தாங்கள் நன்றாக உபயோகப்படுத்தியிருக்கிறீர்கள், ஆனால் நான் ஒன்றும் செய்யவில்லையே.
0: ஆபத்தான சமயத்தில் தங்களுக்கு உதவி செய்ய முடியாதவனாகிவிட்டேனே என்றான். நீ மரக்கிளையை பிடித்து உலுக்கி சத்தமிட்டாயல்லவா? அப்போது நான் குதிரை அடியிலிருந்து வெளிவந்து உன் வேலை எடுத்து கொண்டேன். என் மனத்தில் கொந்தளித்து கொண்டிருந்த கோபத்தையெல்லாம் பாவம் இந்த பன்றியின் பேரில் பிரயோகித்தேன். வேலினால் குத்தப்பட்டதும் அது பயங்கரமாக சத்தமிட்டது. என் காதே செவிடாகிவிடும் போலிருந்தது. ஆனால் வேலினால் மட்டும் அது சாகவில்லை. நீ மரக்கிளையிலிருந்து நழுவி அதன் பேரில் விழுந்தாய். அந்த அதிர்ச்சியினால்தான் செத்தது என்று கரிகாலர் சொல்லிவிட்டு சிரித்தார். வந்தியத்தேவனும் அதை நினைத்து நினைத்து சிரித்தான். உடம்பை தடவி பார்த்து கொண்டு, ஓ, பன்றியின் மேல் விழுந்ததினாலேயேதான் காயம்படாமல் தப்பினேன் போலிருக்கிறது. மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சனை கொன்றார் என்பதை இனி என்னால் நம்ப முடியும். அப்பா, எவ்வளவு மூர்க்கமான பிராணி என்றான்.
2: இந்த சிறு காட்டுப்பன்றியை பார்த்துவிட்டு வராக அவதாரத்தை மதிப்பிடாதே தம்பி. வடக்கே விந்திய மலையைச் சேர்ந்த காடுகளிலே தலையிலே ஒற்றை கொம்பு உள்ள பன்றி ஒன்று இருக்கிறதாம். ஏறக்குறைய யானை அவ்வளவு பெரியதாயிருக்குமாம். அந்த மாதிரி பன்றியாயிருந்து நீ ஏறியிருக்கும் மரத்தை முட்டியிருந்தால் மரம் என்ன பாடுபட்டிருக்கும் என்று யோசித்துப்பார் என்றார் இளவரசர்.
0: மரம் அடியோடு முறிந்து போயிருக்கும், தாங்கள் எரிந்த வேலும் முறிந்திருக்கும். நம் கதி அதோ கதியாயிருக்கும். சோழகுலத்தின் எதிரிகளுக்கு வேலை மிச்சமாகி போயிருக்கும் என்றான் வந்தியத்தேவன்.
2: தம்பி, உண்மையைச் சொல்லு. என் குதிரை தடுமாறி விழுந்தவுடனே நீ வேலை எறிந்தாயே, அந்த காட்டுப்பன்றியின் மேல் எரிந்தாயா, என் பேரில் எரிந்தாயா
0: என்று ஆதித்த கரிகாலர் கேட்டார். வந்தியத்தேவன் ஆத்திரத்துடன்,
1: ஐயா, உண்மையாகவே தாங்கள் இந்த கேள்வி கேட்கிறீர்களா? அப்படி தாங்கள் சந்தேகப்படுவதாயிருந்தால் பன்றியைக் கொன்று என்னை காப்பாற்றியிருக்க வேண்டிய அவசியமில்லையே என்றான்.
2: ஆமாம் ஆமாம், உன் பேரில் சந்தேகப்படக்கூடாதுதான். நீ மரக்கிளையை ஆட்டிக்கொண்டு கூச்சல் போட்டிராவிட்டால் எனக்கே அந்த பன்றி யமனாக இருந்திருக்கும். ஆனாலும் நீ வேலை எரிந்தபோது ஒரு கணம் எனக்கு அத்தகைய சந்தேகம் உண்டாயிற்று. இப்போதெல்லாம் எனக்கு எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வீண் சந்தேகம் தோன்றுகிறது. யமன் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான் என்ற பிரமையை போக்கிக் கொள்ளவே முடியவில்லை. யமன் இந்த பன்றியின் உருவத்தில் என்னை கொல்ல வந்ததாகவும் எண்ணினேன்.
1: அப்படியானால் மிக நல்லதாய் போயிற்று. அரசே, தங்களை தொடர்ந்து வந்த யமன் செத்துழிந்தான், இனி என்ன கவலை?
2: கந்தமாறனோடு நாம் போட்டியிட்ட பந்தயத்திலும் ஜெயித்து விட்டோம். பன்றியை இழுத்து கொண்டு போக வேண்டியதுதானே, புறப்படலாமல்லவா
0: என்றான் வல்லவரையன்.
2: புறப்பட வேண்டியதுதான், ஆனால் அவசரம் என்ன? சற்று இங்கே தங்கி களைப்பாற்றி விட்டு போகலாம்
0: என்றார் இளவரசர். தாங்கள் களைப்படைந்ததாகச் சொல்லுவதை இப்போதுதான் முதன் முதலாக கேட்கிறேன்.
1: ஆம், குதிரையின் அடியில் சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீர்கள்.
2: அது ஒன்றுமில்லை, உடலின் களைப்பை காட்டிலும் உள்ளத்தின் களைப்புதான் அதிகமாக இருக்கிறது.
0: வந்த வழி செல்ல வேண்டுமா? மறுபடியும் அந்த மூடர்களுடன் சேர்ந்தல்லவா பிரயாணம் செய்ய வேண்டி வரும். அதை காட்டிலும் இந்த ஏரியை கடந்து போய்விட்டால் என்ன?
1: கடவுளே, இந்த சமுத்திரம் போன்ற ஏரியை நீந்தி கடக்க வேண்டும் என்றா சொல்லுகிறீர்கள்?
0: பன்றியிடமிருந்து என்னை தப்ப வைத்து ஏரியில் மூழ்கடித்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தேசமா என்றான் வந்தியத்தேவன்.
2: ஓ, உனக்கு நீந்த தெரியாது என்பது நினைவிருக்கிறது. என்னால் கூட இவ்வளவு பெரிய ஏரியை நீந்தி கடக்க முடியாது. ஒரு படகு கிடைத்தால் காரியம் சுலபமாகிவிடும். சற்று முன் ஒரு படகு பார்த்தோமே, அது எங்கேயாவது சமீபத்தில் கரையோரமாகத்தானே தங்கியிருக்கும். அதை தேடி பிடித்தால் என்ன?
1: குதிரைகளின் கதி என்னாவது?
2: காட்டு

0: மிருகங்களுக்கு உணவாகட்டும் என்று விட்டுவிட்டு போய்விடலாமா என்றான் வந்தியத்தேவன். உடனே ஏதோ ஞாபகம் வந்து திடுக்கிட்டவன் போல துள்ளி குதித்து எழுந்து, ஐயா புரி எங்கே என்று கேட்டான்.
1: நானும் அதை மறந்தே விட்டேனே. பக்கத்தில் எங்கேயாவது மறைந்திருக்கப் போகிறது. யமன் பன்றி ரூபத்தில் வராமல் ஒருவேளை புலி ரூபத்திலும் என்னை தொடரலாமல்லவா என்றார் இளவரசர்.
0: இருவரும் சுற்றும் முற்றும் உற்று பார்க்கலானார்கள். சிறிது நேரம் பார்த்த பிறகு வந்தியத்தேவன் அதோ என்று சுட்டிக்காட்டினான்.
1: ஏரியில் தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்த அந்த வாய்க்கால் வடக்கே போகப் போக குறுகலாகி கொண்டு சென்றது. அவ்விதம் குறுகலாயிருந்த இடத்தில் வாய்க்காலின் மீது ஒரு பெரிய மரம் விழுந்து இரு கரைகளையும் தொட்டு கொண்டிருந்தது. புலி அந்த மரப்பாலத்தின் மீது மெல்ல ஊர்ந்து சென்று அக்கரையை நெருங்கிக் கொண்டிருந்ததை இரண்டு பேரும் கவனித்தார்கள். இரண்டு பேருடைய மனத்திலும் ஒரே எண்ணம் உதித்தது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: மனிதர்களை எடப்போட்டு வச்சிருக்கிற மாதிரி விலங்குகளின் உடல் மொழியையும் கல்கி அவர்கள் எவ்வளவு கூர்ந்து கவனிச்சிருக்கார் பாருங்க. சிறுத்தையை முட்டி தள்ளிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்த பன்றி மீது அம்பு பாயுது. கழுத்து உதறிக்கிட்டே அது வந்த திசையை பார்க்குது. திரும்பி கீழே கிடக்கிற சிறுத்தையை பார்க்குது. அடுத்த காட்சி, தடுமாறி விழுந்த குதிரையின் அடியில் சிக்கிக்கிடுறான் கரிகாலன். அவனை காப்பாற்ற பன்றி மேலே வேலை செலுத்துகிறான் வல்லவரையன். ஆனால் அதை கொல்ல முடியல. பன்றி அவன் பக்கம் திரும்புது. அவன் மரத்து மேலே ஏறிடுறான். பன்றி அவன் குதிரையை தாக்குது. குதிரை அப்பால் ஓடிடுது. இப்போ கரிகாலனையும் வந்தியத்தேவனையும் மாறி மாறி பார்க்குது பன்றி. நேயர்களே, ஆசிரியரின் கையில் இருப்பது பேனாவா மூவி கேமராவா? மகாவிஷ்ணுவின் வராக அவதாரம் பற்றிய குறிப்பு. ஹிரண்யாக்ஷன் என்கிற அசுரன் பூமியை சுருட்டி எடுத்து கடலுக்கடியில் ஒழிச்சு வச்சிட்டான். அவனை வதம் பண்ணி பூமியை மீட்க எடுத்த அவதாரம். தசாவதாரத்தில் இது மூன்றாவது. தனது கோரை பற்களால் பூமியை தாங்கி மேலே கொண்டு வந்து நிறுத்தின செயல் ஓர் உருவகம். மாயை என்கிற இருண்ட கடலிலிருந்து விடுவிச்சு காப்பது. ஏனம் முன்னாகி இருநிலம் இடந்துன்னு பாடுறார் திருமங்கை ஆழ்வார். வடக்கே விந்திய மலையைச் சேர்ந்த காடுகளிலே தலையிலே ஒற்றை கொம்புள்ள பன்றி ஒன்று இருக்கிறதாம். ஏறக்குறைய யானை அவ்வளவு பெரிதா இருக்குமாம் ஆதித்த கரிகாலம் குறிப்பிட்டது. ஒற்றை கொம்பன் மூக்கு கொம்பன் என்றெல்லாம் பெயர் கொண்ட காண்டாமிருகத்தை ஒரு காலத்தில் விந்திய மலைத்தொடர் காடுகள்லேயும் சிந்து கங்கை சமவெளிகள்லேயும் பெருமளவில் காணப்பட்ட காண்டாமிருகம் வாழ்விட சீர்கேடு, வேட்டைக்காரர்களோட தொல்லை போன்ற காரணங்களால் எண்ணிக்கையில் ரொம்ப குறைஞ்சிட்டுது. ஒற்றை கொம்புன்னு சொல்லப்பட்டாலும் அந்த உறுப்பு எலும்பாலானதன்று கெராட்டின் என்கிற புரத பொருளால் ஆனது என்பதை அறியும் போது வியப்பாக இருக்குது. இது ஒரு கட்டமைப்பு புரதம் என்றாலும் காண்டாமிருகத்தின் இந்த உறுப்பில் கெராட்டின் இழைகள் மிக நெருக்கமாக அடர்த்தியாக அமைஞ்சிருப்பதால் உடைக்க முடியாத ஆயுதமாக கடினமான பாறை போல ஆயிடுதான். சிறுத்தை செத்து விட்டது. பன்றி இனி நம் பேரில் திரும்பும். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் எச்சரிக்கை பண்ணிட்டு அந்த பன்றி மேலே அம்பை விட்டான் கரிகாலன் அல்லவா? அதன் விளைவு எத்தகைய ஆபத்தை உண்டாக்கிடுச்சுன்னு பார்த்தோம். சரி, அந்த சிறுத்தை செத்த மாதிரி பாசாங்கு பண்ணி பன்றியின் கவனம் திரும்பினதும் சாமர்த்தியமாக தப்பிச்சு போய் இப்போ மரப்பாலத்தின் மேலே தள்ளாடிக்கிட்டே போகுதோ அதே சிறுத்தை தானோ?
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள். தென்றலின் தாலாட்டில் தலை சாய்க்கும் இரவு பொழுதில் காதோடு இசைபாடும் காரைக்கால் பண்பலை 100.3.

இசை ஊஞ்சல். சுகமான நினைவுகள், சுகம் தரும் கனவுகளாய், ஈரக்காற்றில் தூளி கட்டி தாளாட்டும் இசை ஊஞ்சல்.

இன்றைய இசை ஊஞ்சல் கதைகளத்தில் ஒரு திரைக்களம் ஒருதலை ராகமாய். ஒருதலை ராகம் படப்பாடலோடு கதை காலத்தில் ஒரு திரைக்களமாய் இசை ஊஞ்சல். ஒருதலை ராகம் 1980 வெளிவந்த படம். கல்லூரி வாழ்க்கையை மையமாக கொண்டு வெளிவந்த படம். காதலை சொல்லவும் சொல்ல முடியாமலும் தவிக்கின்ற பலரின் அடையாளங்களாக அமைந்த படம்னு சொல்லலாம். காதலனும் காதலியும் தொடாம பார்வையால காதலித்த முதல் படம் ஒருதலை ராகம். இந்த படத்தை பத்தி பேச தொடங்கின உடனே பலரும் தங்களுடைய முன்னாள் காதலின் மூழ்காத நினைவுக்குள் வாழத் தொடங்கிடுவாங்க. அப்படி ஒரு அதிசயத்தை ஆரவரம் இல்லாம இந்த படம் செஞ்சிருக்கும். மாயவரத்துக்கும், அதாவது இப்போ மயிலாடுதுறை, மாயவரத்துக்கும் மன்னமந்தலுக்கும் ஒரு ரயில் பாதை இருந்துச்சு. அந்த ரயில் பாதையை கதைக்களமாக கொண்ட அமைந்த படம் இந்த படம். இன்னைக்கு அந்த பாதை அங்கே இல்லை. மாயவரத்தினுடைய தற்போது மயிலாடுதுறை புறநகர் பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு கல்லூரியில் முதுகலை படிப்பு படிக்க மாயவரத்தை சேர்ந்த ராஜா சேர்கிறான். கல்லூரிக்கு ரயிலில்தான் தினமும் தன் நண்பர்களோடு பயணிக்கும் போது தன்னோடு படிக்கக்கூடிய சுபத்ராவை கண்டு அவள் மீது காதல் கொள்கிறான். சுபத்ராவும் ராஜாவினால் ஈர்க்கப்படுகிறாள். என்றாலும் தன் குடும்ப சூழலால் தனது அன்பை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாள்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
1: வைக்கிங் தான், நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: டிவி, கார், பைக், வாட்ச் என்ன சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீங்க ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
7: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 kW சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோடு உரம் வழங்கும் உழவர்கள்.

0: இருக்கு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மீண்டும் வழங்குவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரைனைட் ஓஸ் நரம்பு வேல்களுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். எளிய வார்த்தைகளை கொண்டு இதயத்தை தொடும் சோகத்தை டிராஜேந்தர் எழுதியிருப்பார். மனிதனின் மனவலிக்கு இயற்கையை ஓமையாக பயன்படுத்திய விதம், அடடா என்ன ஒரு அருமையான வார்த்தைகள்!

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: நேயர்களுக்கு லலிதா ஜுவல்லர்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுகமான நினைவுகள், சுகம் தரும் கனவுகளாய், ஈரக்காற்றில் தூளி கட்டி தாளாட்டும் இசை ஊஞ்சல், ஒருதலை ராகம், காதலையும் கண்ணீரையும் சமபங்கு கலந்து கட்டி வடித்து பரிமாறிய படம். படத்தினுடைய பாடல்கள் இன்னைக்கும் பிரமாதம். பாடல் ராகமும் சரி, வரிகளும் சரி, டி ராஜேந்தர் என்கிற ஆகச்சிறந்த படைப்பாளியே உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. அற்புதமான வெட்டுக்கள், அதனுடன் ராஜேந்தர் கோர்த்து வைத்திருந்த வார்த்தைகள், இது குழந்தை பாடும் தாலாட்டு. இந்த பாடல் முழுவதுமே வரிக்கு வரி முரண்களை கோர்த்து தைக்கப்பட்டிருக்கும். இது குழந்தை பாடும் தாலாட்டு. குழந்தை எப்படி தாலாட்டும்? இது இரவு நேர பூபாலம். பூபாலம் என்பது அதிகாலை ராகம். இது மேற்கில் தோன்றும் உதயம், மேற்கில் சூரிய உதயம், சான்ஸே இல்லைங்க. இது நதியில்லாத ஓடம். நதி இல்லாமல் ஓடம் எப்படி? தமிழ் அறிஞர்களையே தடுமாறச் செய்கிறது போல எப்படி விளையாடி இருக்கிறார் பாருங்கள்.

0: நமது வன்வலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்.
5: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி.
6: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: இசை ஊஞ்சல் கதைகளத்தில் ஒரு திரைக்களம். ஒருதலை ராகம் திரைப்படத்தில் இருந்து மாயவரம். தற்போது மயிலாடுதுறை புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு கல்லூரியில் முதுகலை படிப்புக்கு படிக்கிறதுக்காக மாயவரத்தை சேர்ந்த ராஜா சேர்கிறார். கல்லூரிக்கு ரயிலில் தான் தினமும் நண்பர்களோடு பயணிக்கும் போது தன்னோட படிக்கக்கூடிய சுபத்ராவை கண்டு அவள் மீது காதல் கொள்கிறான். சுபத்ராவும் ராஜாவினால் ஈர்க்கப்படுகிறாள் என்றாலும் தன் குடும்ப சூழலால் தனது அன்பை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம கதை முன்னோட்டம் பார்த்தோம். தன் காதலை சுபத்ராவிடம் ராஜா தெரிவித்தும் ராஜாவுக்கு பிடி கொடுக்காமல் சுபத்ரா விலகி செல்கிறாள். தன் காதலுக்கு விடை தெரியாத ராஜா அந்த ஏக்கத்தில் சரியாக உண்ணாமலும் உறங்காமலும் உடல் தளர்ச்சி அடைகிறான். கல்லூரியின் கடைசி நாளில் ராஜாவின் நண்பன் மூர்த்தி சுபத்ராவின் மௌனத்தை உடைக்கும் விதமாக பேசுகிறான்.
7: ஒரு அழகான வெள்ள ரோஜாவை ஒரு குருவி காதலிச்சுதான். ஆனா அந்த வெள்ள ரோஜாவோ நான் எப்ப சிகப்பா மாறணும் அப்பதான் நான் உன்னை காதலிப்பேன்னு சொல்லி. அந்த குருவி நீ எப்ப சிகப்பா மாறுறது நான் எப்ப உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரோஜா செடியில் இருக்க முள்ளு மேல தன்னோட உடலை குத்தி சத்தத்தை எல்லாம் செஞ்சுச்சான். அந்த ரோஜா கொஞ்சம் கொஞ்சமா சிகப்பா மாறிக்கிட்டே வந்து அந்த ரோஜா முழு சிகப்பா மாறுறப்ப அந்த குருவி உயிரோட இல்லை.

0: இப்படி சுபத்ராவின் மௌனத்தை உடைக்கும் விதமாக மூர்த்தி பேச, இதனால் மனம் தெளிவடையும் சுபத்ரா மறுநாள் ரயிலில் வரும் ராஜாவிடம் தன் காதலை சொல்கிறாள். பதில் சொல்லாமல் இருக்கும் ராஜாவை தொடும்போது அவன் இறந்து விடுகிறான். இதை கண்டு கதறுகிறாள் சுபத்ரா.
1: ரயில்

தொடரும் ரயில் பயணமாய் ஒருதலை ராகம் நிறைவு பெற்றது. இசை ஊஞ்சல் நேரம் 9:55. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு

0: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
1: மின்

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும்
2: இன்சொல் அமுது.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், வேல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
5: வணக்கம். விளையும் பயிர் முளையிலே தெரியும், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா போன்ற பொன்மொழிகள் சாதாரண பொன்மொழிகள் இல்லை, பொன்னேட்டில் பதிந்து போற்றி வைக்க வேண்டிய பொன்மொழிகள். சிறு செடியாக அரும்பும் போதே அதன் வளர்ச்சியை நம்மால் கணிக்க முடியும். அதுபோல் நம் குழந்தைகள் சிறு குழந்தையாக இருக்கும் போதே அது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை கண்காணிப்போடு பொறுப்புணர்ந்து வளர்க்கும் பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இக்காலத்தில் நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை செல்லமாக வளர்க்கிறோம் என்ற பெயரில் செல்லம் கொடுத்து வளர்ப்பதால் படிப்பில் பின்தங்கும் நிலை, வீட்டு வேலைகள் செய்வதில் சோம்பேறித்தனம், பணத்தின் அருமை தெரியாமல் போதல், உழைப்பின் வழிகள் தெரியாமல் இருத்தல் பொறுப்பற்றவர்களாக அவர்கள் ஆகிறார்கள். சிறு வயதாக இருக்கும் போது அதனால் வரும் பாதிப்புகள் பெற்றவர்களுக்கு தெரியாது, புரியாது. வளர்ந்து பெரியவர்களாகும் போதுதான் செல்லம் கொடுத்து வளர்த்ததின் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து நொந்து போவார்கள். தன் உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதர் நேரத்தை பொன் போல மதித்து இரவு பகல் என பார்க்காமல் கடுமையாக உழைத்து பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரராக விளங்கினார். அவருக்கு மனைவி இல்லை, ஒரே மகன்தான். தாயில்லா பிள்ளை என்ற எண்ணத்தில் அதிக செல்லம் கொடுத்து வளர்த்ததில் வளர வளர பொறுப்பற்றவனாகவும் காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து கெட்ட நண்பர்களோடு பழகி ஊதாரித்தனமாகவும் வாழ்கிறான். தந்தைக்கு அதுவே பெரும் கவலை. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் போக்கை அவரால் மாற்ற முடியவில்லை. ஒரு நாள் ஏதோ யோசித்த அவர் தன் மகனை கூட்டிக் கொண்டு ஒரு தேவாலயத்துக்கு போகிறார். அந்த கோவிலின் அருகே ஒரு ஆலமரம். அங்கு மூன்று பிச்சைக்காரர்கள் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தனர். அந்த பணக்காரர் தன் காரில் வைத்திருந்த ஒரு பெரிய பையிலிருந்து பணத்தை கை நிறைய அள்ளி தன் மகனின் கையில் கொடுத்து முதல் பிச்சைக்காரனிடம் கொடுக்க சொல்கிறார். இப்படியே மூன்று பிச்சைக்காரர்களிடம் கொடுக்க சொல்கிறார். மகனோ தன் அப்பாவுக்கு என்ன ஆயிற்று என்று யோசித்தபடி தந்தை சொன்னதை செய்கிறான். தந்தையும் எதுவும் சொல்லாமல் தன் மகனை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு

0: விடுகிறார். காலங்கள் உருண்டோடியது. ஓரிரு ஆண்டுகள் கழித்து அந்த தந்தை தன் மகனுடன் மீண்டும் அதே இடத்திற்கு வருகிறார். ஒருவன் மட்டும் அங்கு இருந்தான். அவனை விசாரித்ததில், உங்க பணம் எல்லாம் செலவாயிடுச்சுங்க, அதான் மீண்டும் பிச்சை எடுக்கிறேன் என்றான். இரண்டாம் அவன், அவர் கொடுத்த பணத்தை சூதாட்டத்தில் இழந்துவிட பகலில் பிச்சை எடுப்பதும் அந்த பணத்தை இரவில் சூதாடுவதுமாக கழிக்கிறான். மூன்றாம் அவனை தேடி சந்திக்கிறார் அந்த பணக்காரர். அவன் அவர் கொடுத்த பணத்தை முதலீடாக்கி ஒரு பழக்கடை வைத்து சிறந்த வியாபாரியாய் மாறி நல்ல நிலைமையில் வாழ்கிறான். மூவரையும் சந்தித்த அவன் தந்தை தன் மகனிடம் மூவர் நிலைமையையும் எடுத்து கூறி, நேரத்தின் அருமையையும் பணத்தின் அருமையையும் உழைப்பின் அருமையையும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் என நினைக்கிறேன் என்றார். மகனும் யோசிக்க தொடங்கினான். இதிலிருந்து நாம் பெறும் நீதி, காலம் பொன் போன்றது, உழைப்பே உயர்வு தரும், சுயம்பேறியாக வாழக்கூடாது என்பதைத்தான். நன்றி.
1: நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய என் சொல்லமது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாய காற்றில் ஆலாபனை பாடும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

சிந்தனை துளி. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தை தவிர்ப்போம். அக்கறையோடு சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இதயத்தில் இரவும் மலரும் 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம். இரவும் மலரும்

மலரும் இரவில் திட்டச்சேரி நிஷான் ஹலீம், கட்டாலடி செடியன், நிரவி கஜேந்திரன், மேனாங்குடி முருகேசன், பரங்கிப்பேட்டை ஆதம் மாலிக், கோனூழம்பள்ளம் அன்சாரி, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், இவர்களது விருப்பமாக டி எம் சவுந்தரராஜன், பி வசந்தா ஆகியோர் பாடியிருக்கும் பொன்னூஞ்சல்.

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற. உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
3: சரியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
4: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களே, நமது காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபராமபுரம் ஸ்ரீ வரசத்தி விநாயகர் கோவில் வளாகம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, சமீமா பேகம், சலாமத் சுகைனா இவர்களது விருப்பமாக

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராம நகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராம நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் பாரத் பால்,
4: தினமும் நம்பிக்கை என்றும்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்,
5: விபிஎன் கண் மருத்துவமனை
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
5: விபிஎன் கண் மருத்துவமனை.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்,
5: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்,
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
8: உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி, மயிலாடுதுறையில்.
2: இரவு மலரும் செம்மனர் கோவில், குணசேகர், திலகவதி, பொன்சை, ஆறுமுகம், முத்துலட்சுமி மற்றும் பாலையூர் செல்வராஜ், செல்வி, கங்களாஞ்சேரி முருகேசன், மைத்திலி முருகேசன், இனியா, இவர்களது விருப்பமாக

0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
3: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இனி இயேசுதாஸ் சகாயமேரி, செலினா ஜோஸ்வின், எசிதாராணி, மர்வின், ஆண்டனி, தங்கமயில், திவ்யா இவர்கள், ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீபுத்தூர், பாப்பாக்குடி, பார்த்திபன், பாரதி, வரதராஜன்பேட்டை, வளர்மதி, ஆரோக்கியராதாஸ், மரிய ஃபாஸ்டினா, பெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோனிசாமி, கீழக்குடியிருப்பு செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதரன் இவர்களது விருப்பமாக

நாளை இரவு 7:30 காரைக்கால் வாஞ்சிசி காவேரியாசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC காவேரி.

0: காரைக்கால்
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
2: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: இரவும் மலரும் நேயர்களின் நெஞ்சத்தில் திரையிசை பாடல்களோடு இரவும் மலரும். பொன்னியம்மன் மேடு, அன்னை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், சீர்காழிவட்டம், மேலமாத்தூர், கலைஞர்தாசன், பாரி, காரைக்கால், தலத்தெரு, பத்மாவதி ஸ்ரீதர், நாகப்பட்டினம், ஆரியநாடு, சிவபாரதி, வாழ் முனீஸ்வரன், பாப்பாக்கோவில் ரவி, வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், மங்கை மடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன், இவர்களது விருப்பமாக

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபராமபுரம்

ஸ்ரீ வரசத்தி விநாயகர் கோவில் வளாகம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். இரவும் மலரும் நேரம் 10:30. இது ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இரவும் மலரும் நிகழ்ச்சியில திரை இசை பாடல்கள் ஒளி உலா வந்து கொண்டிருக்கின்றன. நேயர்களின் விருப்பமாக அடுத்து மாத்தூர் ரமேஷ், ஜெயமாலினி, கீழகொத்தமங்கலம் ஜெயராமன், ஜெயலட்சுமி, பொறுக்குடி கலையரசன், இந்துமதி, இருக்கட்டாஞ்சேரி சுரேஷ், அமுதா, கணபதிபுரம் ராஜா, விமலா, மேலவுடுதுறை யாழ், சுதி, கலைமித்ரா, விஷ்ணுவர்தன், சுகந்தி, காளிதாஸ், கொத்தவாசல் ஜெயச்சந்திரன், செல்வி, கோட்டகம் உஷாராணி, ராஜகோபால், காரைக்கால் கணபதி, கணேசன், நரேந்திரன், ரங்கசாமி, ராமமூர்த்தி, நாஜிம், காருண்யா, பிரசன்னா, நிவாகினி, சுரேஷ், மாரியப்பன், திருமுருகன், மாறன், மகேஸ்வரி, மங்கைநல்லூர் ரவி, மீரா, ஜீவா, வினோத், முருகானந்தம், திருவாரூர் ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தனன், நர்மதா, சங்கர், அர்ஜுனன், ஹரிபிரசாத் இவர்களோடு மீன் சுரட்டி ராஜா பெரியசாமி, தேவனூர் ஜோதிலட்சுமி இவர்களது விருப்பமாக

பாண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், தீபிகா, வினப்பிரியா ஏழரசி, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், பூந்தண்டலம் புண்ணியகோடி உமா, ஆசிரியர் நகர் நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை, அன்வர்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, குர்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா, ஆசிபா, ஆசிக், வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், திருமிழிசை ராஜசேகர், மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், லால்குடி ராஜேந்திரன், இவர்களது விருப்பமாக

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 7:30க்கு தஞ்சை உடவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: சரியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12:50க்கு ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் மற்றும் பாரத் பால் இணைந்து வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் பாரத் பால். நாளை காலை 9:30க்கு நாகப்பட்டினம் விபிஎன்கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
6: விபிஎன் கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

இரவு மலரும். இதயத்தில் இசை கேட்கும் போது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்து நேரலை காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபராமபுரம் ஸ்ரீ வரசத்தி விநாயகர் கோவில் வளாகம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து செம்பனர் கோவில் கண் ஸ்ரீராமலு, பிரபாகரன், கபிலன், சுபா, சாந்தி, குருநாதன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, மணல்மேடு கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவல்லி, சங்கரன், நெய்தவாசல் பார்த்தசாரதி, வடலூர் நெத்தனாங்குப்பம் ராமசாமி, கலா, சுவாமிமலை சாக்ரட்டிஸ், சலிவலம் சக்தி முருகானந்தம் இவர்களது விருப்பமாக

0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
3: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஒயின்டிசி கவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஒயின்டிசி கவேரி அசட் காரைக்கால்.
4: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.

0: ONGC.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
2: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
1: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இரவும் மலரும் நெஞ்சம் தொட்ட பாடல் மனசெல்லாம் நிறையும் போது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் இனி தலைஞாயிறு ராஜா முகமது, சஜா, சனா, சமீரா பேகம், மும்தாஜ் பேகம், பிரிஞ்சுமூளை ரவிச்சந்திரன், ஓரடிய மூலம் சாத்விகா, ருத்விகா, மின்னல் கொடி, சாய்மித்ரா, ஆத்யா, பிரதாபராமபுரம் கவியரசன், யோகநாயகி, அனல்யா, கரூர் தான்தோன்றிமலை செல்வராஜ் இவர்களது விருப்பமாக

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போம் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தற்பயல் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலை 100.3. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், நாகப்பட்டினம் மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், லலிதா ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
5: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியின் நிறைவாக திருவாரூர் கூடூர் மாலாதேவி, ரவீந்திரன், மரகதவேலன், சுகன்யா, ஸ்ரேயா, ஸ்ரீ அருண்மொழி அரசன், திருவிழிமிழலை புனிதா, அபி, சுபா, பழையவளம் உமாதேவி, பாலா, ரஞ்சித், திருக்கடையூர் கணேசன், இந்துமதி, காட்டூர் சங்கீதா, வேலங்குடி குணசுந்தரி, திருவாரூர் கந்தசாமி செல்லம்மாள், இவர்களது விருப்பமாக

0: நிறைவு பெற்றது இரவும் மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் காற்றலையில் நாளை ஒளிவிழா வரும் நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் அறியலாம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் நாகை மோரா சன்சன் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்கள் லலிதா ஜுவல்லரி. முன்னதாக நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமாய் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் அறியலாம். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி எஸட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாமால் சித்தாபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநய ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கு பெறும் தளிர் ஜே கனிஷ்கா. 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 நாகை மோரா சன்சன் ரெடிமேட்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 லலிதா ஜுவல்லரி வைக்கிங் வணியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10:00 ஜி பூம்பா, 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதமலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை கல்லாளி என தொடங்கும் பாடல் பாடியிருப்பவர் தர்மபுரம் பி சாமிநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக் வார்த்தை விளையாட்டு, 3:00 நாகை மோரா சன்சன் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 3:30 லலிதா ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 4:00 நாயக்க மகாதேவி நாடகம் எழுதியவர் திருச்சி எம் ஜார்ஜ் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி அவர்கள், எஸ் ஜான்சன் ஆகியோர், 5:00 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றம் வேலை, 6:00 பன்னிசை வான்மகில் என தொடங்கும் பாடல் பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சிவ ச நடராஜன் அவர்கள். 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது. மாலை 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனையின் நலமாய் வாழ, 6:45 இசைத்துரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி எஸட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம், வருவாய் ஈட்டும் பண்ணைக்குட்டை, நாகை மாவட்டம் நாகூர் எம் மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம், 8:00 நாகை மோரா சன்சன் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம், 8:30 லலிதா ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல் அமுது, 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் மண். நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நெடுசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இது காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi today distributed more than 51,000 appointment letters to newly appointed youth in various government organizations at the 20th Rozgar Mela.

ஒளிபரப்பு 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நாளை காலை மணி 5:53 ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.

0: வணக்கம்.
1: ஹலோ
2: ஹலோ,
1: கேக்குதா?
2: கேக்குது சார்.
1: ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா உனக்கு?
2: கேக்குது சார்.
1: கேக்குதுல்ல? பாட்டு கேக்குதா?
2: பாட்டு கேக்குது.
1: பாட்டு கேக்குது.